0: எட்டு மணி இரண்டு நிமிடம் எஃப்எம் 102 தசமதலோடாக இணைந்திருக்கீர்கள். இரண்டாவது மனத்தாத்தில் வந்திருக்கிறோம். ஈஸ்ட் எஃப்எம் .co.uk மது நிகழ்ச்சியில் கேட்க முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com எனும் இணையதளமாகவும் தொடர்பு கொள்ள முடியும்.
0: வெளியே 21 டிகிரி செல்சியஸ், 20 டிகிரி செல்சியஸ் உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
1: வாகன எரிபொருளின் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் இன்று நள்ளிரவு 12 மணி முதல் 6 சதத்தால் உயர்வடைய இருக்கின்றது.
0: சரி, இரண்டாவது மனத்தாத்தில் வந்திருக்கிறோம். இரண்டாவது மனத்தாத்தில் இன்றும் பலவை போலவே உங்களுக்காக கலகலப்பு காத்திருக்கிறது. நாங்கள் தருகின்ற 3 திரைப்படங்களின் சொற்களை நாங்கள் குழப்பியிருக்கிறோம். அதிலிருந்து நீங்க என்ன திரைப்படம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க வேண்டும்.
1: அந்த சொற்களை பார்த்தோம் என்று சொன்னால் கண்களால் கைராசி, வாசல், செய், உன், கிழக்கு, எல்லாம், கைது என்பதுதான் அந்த குழப்பிய சொற்களாக இருக்கின்றன. இதில் 3 திரைப்படங்கள் ஒளிந்திருக்கின்றது.
0: இதிலிருந்து நீங்கள் சொற்களை எடுத்து பொருத்தி 3 திரைப்படங்களை கண்டுபிடிக்க வேண்டியது உங்களோட வேலை. கண்டுபிடிச்சா உடனே அழைத்து எங்களோட பதிலை சொல்லலாம். 416-554-4000 மீண்டும் அந்த சொற்களை தருகின்றோம்.
1: கண்களால் கைராசி, வாசல், செய், உன், கிழக்கு, எல்லாம், கைது.
0: இதிலிருந்து 3 திரைப்படத்தின் பெயர்கள் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். 416-554-4000.

0: எட்டு மணி ஏழு நிமிடம் எஃப்எம் 102 தசமங்கள் ஊடாக ஈஸ்ட் வந்த மலையில் நம்ம ஒரு இவினிங்கள் கலகலப்பு கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். மூன்று திரைப்பட பெயர்களின் சொற்கள் நாங்கள் குழப்பியிருக்கிறோம், அதிலிருந்து நீங்கள் என்ன திரைப்படம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடித்து நேரடியாக பதிலே சொல்லலாம். மீண்டும் அந்த சொற்களை எடுத்துக்கொண்டு நான் நேர்களை எடுத்துக் குழப்புகின்றோம்.
1: கண்களால் கைராசி, வாசல், செய், உன், கிழக்கு, எல்லாம், கைது, இவைதான் அந்த குழப்பிய சொற்களாக இருக்கின்றன. இதில் இருக்கும் அந்த மூன்று திரைப்படங்கள் என்ன என்பதுதான் கேள்வி.
0: அழைக்க முடியும் 4165544400 அணிந்திருக்கும் நேர்கள் என்ன சொல்ல போகிறோம். உங்களோட நினைப்பில் வணக்கம்.
2: வணக்கம் ஏன் சிறுவருக்கும், எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்கள்?
2: நல்லா இருக்கிறேன், நன்றி.
1: சொல்லுங்க ஜான்சி, கண்டுபிடிச்சிட்டீங்களா மூன்று திரைப்படங்களும்?
2: கண்களால் கைது செய், கிழக்கு வாசல்,
0: அழைத்து நீங்கள் பதிலை சொல்லலாம். மூன்று திரைப்படங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை மீண்டும் நடைபெறுத்துகிறோம். 416-554-4040 இணைப்பில் அடுத்த நேர் என்ன யார் என்று சொல்லி பார்க்கலாம். அவங்களோட இணைப்பில் வணக்கம். நல்ல சுகமா இருக்கிறோம் தேவகுமார், நீங்க எப்படி
3: இருக்கிறீங்க?
0: பாப்பம், உங்களோட ராசி என்ன செய்யுதுன்னு சொல்லி.
3: கண்களால் கைது செய், வாசல், எல்லாம் உன் கைராசி.
0: சரி, உங்களோட பதிலும் குறித்திருக்கிறோம் பாப்பம். நன்றி எங்களோட இணைந்து கொண்டதுக்கு.
4: கூறிக்கொண்டு கண்களால் கைது செய், மற்றது கிழக்கு வாசல் விளங்கினது, மற்றதுதான் எனக்கு அவர் சொன்னா சரியா இருக்கலாம் நினைக்கிறேன். எதிரிடம்தான் எனக்கு விளங்கினது, அது எனக்கு கொஞ்சம் விளங்க குறைவு. அவர் சொன்னா சரியா இருக்கலாம்
0: சொல்லுங்க. உங்களோட ராசி சரியில்லை போடாது.
4: அவட ராசி நல்லது, எங்கடைய ராசி தான் சரியில்லை.
0: நன்றி. 4165544400.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 EastFM.ca.
1: சொரோச்சு மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபியோட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்,
3: என்னது
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
5: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421.
6: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டி

0: பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0412-642-4. சம் கண்டிஷன் அப்ளை.
1: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services. 416-473-8472. Wagons Legal Services.
2: நல்ல பாட்டு நல்ல விஷயம். FM 102.7 East FM.
3: எட்டு மணி 18 நிமிடம் கரகரப்பு கடுகொண்டுகைகள் இணைந்திருக்கும் அடுத்த நேரம் கேட்டு பார்க்கலாம் என்ன பதில் சொல்லி எங்களோட இணைப்பில். வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: நான் கரண் பேசுறேன்.
3: கரண், எப்படி இருக்கீங்கள்?
4: இருக்கிறேன். நீங்கள் எப்படி?
3: நல்ல சுகமா இருக்கிறோம் கரண். நீங்கள் சொல்லுங்க பார்க்காம, என்ன திரைப்படம், மூன்று பட திரைப்படம் சொல்ல போறீங்க இதுல இருந்து?
4: கண்களால் கைது செய், கிழக்கு வாசல், அடுத்தது கைதி.
5: கைது என்று சொல்றீங்க,
3: சாரி, உங்களோட திரைப்படம் குறித்து இருக்கலாம் பார்க்கலாம் சரியான்னு சொல்லி கரண் நன்றி எங்களோட இருந்து கொண்டதுக்கு.
5: நன்றி, நன்றி. நீங்களும் மலைக்கலாம். 4164-4404-0 இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கிறது. கண்களால் கைராசி, வாசல், செய், உன், கிழக்கு, எல்லாம் கைது என்பதுதான் அந்த குழப்பிய சொற்கள்.
3: 4164-5544-0

0: வித்யாசாகர் இசையில் ஜி திரைப்பட பாடல் ஒளித்துவைகிறது. 8:23 எஃப்எம் 102 தசம ஊடாக மீஸ்ட் எஃப்எம் டாட் சி ஊடாக வந்திருக்கைகள் கலகலப்பு. இன்றைய நாளில் 3 திரைப்பட படங்களின் பெயர்களின் சொற்களை நாங்கள் அப்படியே குழப்பி தந்திருக்கிறோம். அதிலிருந்து என்ன திரைப்படம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஆகவே நாங்கள் நேரம் வணந்து கொண்டு பதில் தந்திருக்கின்றார்கள். நாங்கள் அதுக்கு முன்னர் அந்த சொற்களை மீண்டும் நினைப்படுத்திக் கொண்டு பதிலே சொல்லப் போகின்றோம்.
1: கண்களால் கைராசி, வாசல், செய், உன், கிழக்கு, எல்லாம் கைது என்பதுதான் அந்த குழப்பிய சொற்களாக இருக்கின்றன.
0: ஆகவே இதிலிருந்து 3 திரைப்படங்களை கேட்டிருந்தோம். ஆகவே நேர்களை மணந்து கொண்டு பதில் தந்திருக்கிறார்கள். எல்லாம் உன் கைராசி, இது வந்து 1980 வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். எம் ஏ திருமுகம் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த், சீமா ஆகியோர் நடித்திருந்தனர்.
1: 2வது திரைப்படம் கிழக்கு வாசல், 1990 வெளியான ஓர் தமிழ் திரைப்படம். இந்த திரைப்படத்தில் கார்த்திக், ரேவதி, குஷ்பு ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தனர்.
0: கண்களால் கைது செய், இது வந்து 2004 வெளியானது பாரதி ராஜா இயக்கத்தில். இதில் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்திருக்கின்றார். இத்திரைப்படத்தில் வசீகரன் மற்றும் பிரியாமணி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்கள் நடித்திருக்கார்கள். கண்களால் கைது செய். ஆகவே இந்த 3 திரைப்படங்கள் தான் இந்த நாளில் கலகலப்புக்காக கொண்டு வந்திருந்தோம். இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு நேர்களுக்கும் நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த வியாழக்கிழமை கலகலப்பு உங்களை சந்திக்கும்.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM.
1: East FM. தமிழ் செய்திகள்.

0: கனடாவில் முன்கள காவல்துறை உத்தியோகத்தர்களுக்கு எதிரான வன்முறைகளில் ஈடுபடுவோருக்கு சிறை தண்டனை காலம் அதிகரிக்கப்பட வேண்டும் என ஒன்டாரியோ முதல்வர் டாக் ஃபோர்டு அழைப்பு விடுத்துள்ளார். காவல்துறை உத்தியோகத்தர்களுக்கு எதிரான வன்முறைகளில் ஈடுபடும் இள வயதினருக்கான தண்டனைகள் வலுவாக்கப்பட வேண்டும் எனவும் பிரதமர் மா காணியிடம் அவர் கடிதம் மூலம் கோரியுள்ளார். தமிழ்நாட்டின் நிர்வாகச் சூழல் மற்றும் முதலமைச்சர் விஜயின் செயல்பாடுகள் தொடர்பில் உச்சநீதிமன்றம் பாராட்டியுள்ளமை அரசியல் வட்டாரங்களில் கவனம் பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் இன்னும் சில விடயங்களை மேம்படுத்த வேண்டியுள்ள போதிலும் முதலமைச்சர் விஜய் தற்போது மிகச்சிறப்பாக செயல்பட்டு வருவதாக புதுடில்லியில் இடம்பெற்ற தமிழகம் குறித்த வழக்கொன்றின் விசாரணையின் போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு வரவேற்றுள்ளது. தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து மகிழ்ச்சியடைவதாகவும் முதலமைச்சர் விஜய் தொடர்பில் தமக்கு நல்ல தகவல்களை கிடைப்பதாகவும் நீதிபதிகள் நேரடியாக தெரிவித்துள்ளனர். இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் பற்றிய விசாரணைகளில் தாம் கைது செய்யப்படுவதை தடுக்க உத்தரவிடக் கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தாக்கல் செய்த மனுவினை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. மனு தொடர்பிலான ஆவணங்களை ஆராய்ந்த நீதிபதிகள் குழாம் விசாரணைக்கு எடுக்காமலே அதனை தள்ளுபடி செய்தமை குறிப்பிடத்தக்கது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
2: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
2: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
4: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழையுங்கள். ஜனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742.
5: ஆரதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
6: சோல் சொல்யூஷன்ஸ் ஃபுட் கிளினிக். நீண்ட நேரம் நிற்பதால் ஏற்படும் கால்வலி, ஆர்த்ரிடிக் பெயின், ஆணிக்கூடு, பித்தவெடிப்பு போன்றவற்றுக்கு சோல் சொல்யூஷன்ஸ் ஃபுட் கிளினிக். பாதங்கள் அல்லது கால்களில் ஏற்படும் வலிகளை குணப்படுத்த ஷாக் வேவ் தெரப்பி, இலகுவான புதிய சிகிச்சை முறை, நீரிழிவு உள்ளோருக்கு கால் பாதங்கள் பற்றிய மதிப்பீடு, கஸ்டம் மேட் ஆர்த்தோடிக்ஸ் மற்றும் பிரேசஸ், எல்லா விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். பாத நிபுணர் கவிப்பிரியா கந்தவேள், No. 20 நியூ டெல்லி டிரைவ், Unit 72, மார்க்கம் 905-471-4000.
7: என்றும் இசையுடன் உங்களுடன்.

0: சிற்பியின் இசையில் அந்த பாடல் ஒளித்தோகிறது. 8:44. நாங்கள் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்திருக்கின்றோம். 2 விடயங்களை நினைவுபடுத்திக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்ய போகின்றோம்.
1: டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் வாகன எரிபொருளின் நிலையை பார்த்தோம் என்று சொன்னால், இன்று நள்ளிரவு 12 மணி முதல் 6 சதத்தால் உயர்வடையிருக்கின்றது.
0: வெளியே 20 டிகிரி செல்சியஸ், நாளைய நாள் குறிப்பாக வெள்ளிக்கிழமை 18 டிகிரி செல்சியஸ், 2-4 மில்லிமீட்டர் மழைக்கான சாத்தியக்கூறு தென்படுகின்றது. வாரிறுதி நாட்களை பார்க்கின்ற பொழுது சனிக்கிழமை சூரியஒளியும் கூடிய நாளாக இருக்கப்போது 15 டிகிரி செல்சியஸ், அதுபோல ஞாயிற்றுக்கிழமையும் சூரிய ஒளியுடன் கூடிய நாளாக இருக்கப்போது 18 டிகிரி செல்சியஸாக இருக்கப்போகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து பயணித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள்
1: நிபாஜினி சண்முகவேல்,
0: ஜீவரஞ்சன். இனிமான இரவு. வணக்கம் நேர்களே.
1: நன்றி. வணக்கம் நேர்களே.

நண்பர்களே, உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் தமிழில் வார நாட்களில் இரவு 7 மணி முதல் 9 மணி வரை இரவுகளை இனிமையாக்கும் நம்ம ஊர் ஈவினிங், நம்ம ஊர் ஈவினிங்.

0: பாட்டுக்கொரு
1: சிக்மா திரைப்படம்.

0: பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் பெருமையோடு வழங்கும் சிக்மா திரைப்படம் அக்டோபர் 2 முதல் உலகமெங்கும் வெளியாகிறது. கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில் அக்டோபர் 1 வியாழக்கிழமை 20 முதல் காட்சியுடன் ஆரம்பமாகிறது. எழுத்து இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
1: Sigma's an action adventure film.
2: அப்பா பயமர்பா சொல்லிடுபா.
1: Filled with a lot of new fresh elements.
3: இந்த சூதும் போதையும் ஒரு காயினோட ரெண்டு பக்கம் இருக்கு.
1: Like heist, treasure hunt.
4: இன்னொரு கோடி.
5: What a wow. இந்த ரேடியோல மார்னிங் டைம்ல எல்லாம் பேசுவாங்களே. ஆர்ஜி சாம் தானே நீங்க?
0: உங்கள் பேராதரவுடன் ஆபீஷியல் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
6: ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோ அது பண்ணு.
0: சிக்மா
7: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
8: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
7: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
9: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
10: கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905-554-5890.
11: குடியிருப்பாளர்களுக்கு பல் மருத்துவ சேவைகள் இலவசமாக கிடைக்கலாம். நீங்கள் இன்னமும் CDCP-க்கு விண்ணப்பிக்கவில்லையா? BSRV டென்டல் ஆபீஸ் விண்ணப்பிக்க உதவுகின்றது. வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில், BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸில் பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் அவர்களின் சேவையினையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் முழுமையான டென்டல் கேர் மற்றும் மெடிக்கல் சர்வீசஸும் ஒரே இடத்தில் கிடைக்கின்றன. வாரத்தின் 7 சேவை. 416-649-6388.
12: என்ன யோசினை?
13: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
12: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
14: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
15: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது
16: 416-994-3861. East FM 102.7.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். இது இஸ்டகம்.
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com.
2: Ajax Mitsubishi இல் இப்போது the sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the sale to remember. தமிழில் பேச அகமத் தம்சீன். 437-860-7002.
3: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்டு அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மாக்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மாக்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
5: Your favorite music on your favorite station, 102.7.

0: பாட்டு நாலு விஷயம்
1: மிடில்ஃபீல்டுக்கு இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
2: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
4: Mortgage Solutions. Kiruba Thanabalasingam, 416-298-2777, mortgagesolutions.ca.
5: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
6: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல். கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை. இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் போட் லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் புர்வை அழையுங்கள். 416-989-4700. 416-989-4700.
2: திசையெங்கும் கேட்கும் இசை. East FM. East FM.ca. East FM.ca.

0: வானலையில் வானலையில் தமிழ் வாசம் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 102.7 கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
1: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
1: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
1: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்
1: 416-461-6401.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன் 416-835-4128 4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
5: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
6: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
5: Business vaithirupor mattum business aarambipporukana business loan and business line of credit.
7: 10% down udan commercial mortgage.
5: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
8: Commerce Ventures 416-457-0651.
7: 416-457-0651. Some conditions may apply.
9: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
10: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோத் லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோத் லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 647-708-3440.
11: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
1: முரளி பஸ் உங்களை சுற்றுலாவிற்கு அழைக்கிறது. அக்டோபர் 20 செவ்வாய்க்கிழமை விஜயதசமி அன்று ராஜஸ்டர் ராஜராஜேஸ்வரி அம்பாள் தேர்

0: விழா கண் குளிர கண்டு வரலாம். காலை சென்று மாலை திரும்ப ஒருவருக்கு $70 மட்டுமே. முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் 416-455-3514. குளிர்காலம் வரப்போகிறது. November 5 முதல் 7 கியூபா சுற்றுலா. முன்பதிவுகளுக்கு அழைக்கலாம் 416-455-3514.
1: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ்பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 289-275-8795. 2 மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 289-275-8795. You are in good hands with Allstate.
0: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 Finch Avenue East, Scarborough.
3: வாரத்தில் 7 திறந்திருக்கும்.
0: 416-284-7000 Cash Point.
4: நல்ல பாட்டு 4 விஷயம். FM 102.7 East FM.ca.

0: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 East FM. East FM.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போ.
3: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மார்க்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
4: அமுதே தமிழே, அழகிய மொழியே எனதுயிரே.
1: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு October 15 காலை 10 மணிக்கு ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 நாட்கள் மாநாடு இடம்பெறுவதோடு October 17 மாலை 6 மணி முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 நாட்கள் மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
5: உங்களுக்கு மோர்கேஜ் தேவையா? ஃபர்ஸ்ட் மோர்கேஜ், செகண்ட் மோர்கேஜ், பிரைவேட் மோர்கேஜ் அல்லது பி மோர்கேஜ் எதுவானாலும் தொடர்பு கொள்ளுங்கள். கணேஷ் பாலச்சந்திரன், 416-834-5482. உங்கள் அவசர பிரைவேட் மோர்கேஜ், பி மோர்கேஜ் எதுவானாலும் பேங்கிற்கு மாற்ற வாய்ப்புள்ளது. விவரங்களுக்கு அழையுங்கள் கணேஷ் பாலச்சந்திரன், 416-834-5482. லைசன்ஸ் நம்பர் 13751. மோர்கேஜ் அப்ரூவல் லெண்ட விதிமுறைகள் மற்றும் தகுதிகளுக்கு உட்பட்டது.
6: Your favorite music on your favorite station, 102.7.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா ரஞ்சன் ஆலப் ராஜு ராகுல் நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர் வேல் முருகன் பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள் மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய் ப்ரொடக்ஷன்ஸ்.ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள் எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6 4 7 2 6 8 2 7 1 0 6 4 7 2 6 8 2 7 1 0.
2: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல, ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில் 416-321-7555 முகூர்த்தம் ஜுவல்ஸ் தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462, 416-821-0462. சம் கண்டிஷன் அப்ளை.
3: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில் 1 வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன் நயாகரா ஃபால்ஸ் பீரபரோ கிங்ஸ்டன் பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில் 416-332-2989 416-332-2989. Some conditions may apply.
5: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்

0: காற்றில் பரவும் இசை போல.
1: சரோஜா மீனாட்சி அம்மன் ஆலயம், ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கு 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560.
2: Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில்

0: ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங்க் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். ஒன்டாரியோ லைசன்ஸ் பில்டர் வித் டரியோன் வாரண்டி. லாக்மே ஹோம் சிங் 416-788-2426.
1: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை RBC, CIBC, BMO, TD போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா? ரஷ் க்ளோசிங் தேவையா? வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா? அழைங்கள் ஜனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742.
2: என்ன யோசினை?
3: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
2: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
4: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
5: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
6: East FM 102.7 கேட்டாலே.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரி?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-7004
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710, 6472682710.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
6: என்னது,
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
8: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் mortgages, refinance, renewal, equity line of credit நை பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சிப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656, 416-908-5656.
9: லைகா ப்ரொடக்ஷன், சுபாஷ்கரன் பெருமையோடு வழங்கும் சிக்மா திரைப்படம் அக்டோபர் 2ஆம் தேதி முதல் உலகமெங்கும் வெளியாகிறது. கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில் அக்டோபர் 1ஆம் தேதி வியாழக்கிழமை 20 மணிக்கு முதல் காட்சியுடன் ஆரம்பமாகிறது. எழுத்து, இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
10: Sigma is an action adventure film.
11: Appa, bayamar ba, solid ba.
10: Filled with a lot of new fresh elements.
12: Inda soodum bodhiyum or coin oda rendu pakkam varum.
10: Like heist, treasure hunt.
13: Inoru kodi.
14: What a wow. Inda radio la morning time la pesuvaangale. Aaji sam thana neenga.
9: Ungal peeradarvudan official radio partner East FM 102.7.
15: Audience ku enna theviyo adu pannu.
9: Sigma.
0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

அதிகாலை பொழுதில் அற்புதமான பாடல்கள் மற்றும் உற்சாகமான கருத்துக்களை நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே நீங்களும் இணைந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இன்பமான இந்த பொழுதை நாம் எல்லோரும் கொண்டாடுவோம்.

நாம் கேட்பதெல்லாம் நன்மை, நாம் நினைப்பதெல்லாம் நன்மை. என்றென்றும் எமக்காக மட்டுமல்லாமல் மற்றோருக்காகவும் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை இறைவன் தர வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்கிற இந்த நேரத்திலே, இந்த இனிமையான காலை பொழுதில் எல்லோரும் இணைந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அடுத்த ஒரு பாடலை கேட்க இருக்கின்றோம்.

இந்த இனிய காலை பொழுதை எங்களுக்கு தந்திருக்கிற இறைவனுக்கு இயற்கைக்கு நன்றி. எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய பொழுது இனிமையாக அமையட்டும்.

அதிகாலை எழுந்து இந்த நாளை தொடங்குகிற போது இந்த நாளை எமக்கு வழங்கிய இந்த இயற்கை என்ற இறைவனுக்கு நன்றி சொல்லி இன்னொரு பாடல்.

எம்மை தாங்கும் இந்த பூமி வாழ்க, மனை வாழ்க, மொழி வாழ்க, நீங்கள் வாழ, நான் வாழ என்று வாழ்த்துக்கள் நிறையட்டும். எல்லோரும் வாழ்ந்தால்தான் இந்த உலகம் அன்பும் ஆனந்தமும் நிறைந்திருக்கும். இந்த இனிய காலை பொழுதில் உங்கள் எல்லோரையும் வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன்.

1.7 நிகழ்ச்சிகளை இணையதளம் மூலமாக நீங்கள் உலகம் முழுவதும் கேட்க முடியும். ஈஸ்ட் FM.ca என்ற இணையதளத்தில் நீங்கள் உலகம் முழுவதும் எங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

உங்களோடு இந்த சந்தோஷமான காலை பொழுதில் இணைந்திருக்கும் நான் நடா ராஜ்குமார். இந்த இனிய பொழுது எல்லோருக்கும் அமையட்டும். இனிமையான காலை பொழுதின் இன்னும் ஒரு பாடல்.

உங்களோடு இந்த சந்தோஷமான காலை பொழுதில் இணைந்திருக்கும் நான் நடா ராஜ்குமார். இந்த இனிய பொழுது எல்லோருக்கும் அமையட்டும். இனிமையான காலை பொழுதின் இன்னும் ஒரு பாடல்.

காற்சலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று அக்டோபர் மாதம் 2 2026 ஆண்டு வெள்ளிக்கிழமை 19 காலை இப்பொழுது ஒன்று வளர்ந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன், சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான

0: குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 7:07.
1: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். கனடாவுடன் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் மிக கடினமானவை என அமெரிக்காவின் வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் கிரீர் தெரிவித்திருப்பதான ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது. கனடாவுடனான தற்போதைய வர்த்தக போரை முடிவிற்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளில் இரு நாடுகளுக்கும் இடையில் தீர்ப்பதற்கு மிக கடினமான பல முக்கியமான பிரச்சனைகள் எஞ்சியிருக்கின்றன. எனவே இதை தீர்த்து வைப்பது சிக்கலானது என அமெரிக்க பிரதிநிதி கூறியிருக்கிறார். இதற்கு கனடாவின் பிரதிபலிப்பு என்ன? இந்த பிரச்சனை எவ்வாறு கையாளப்பட போகிறது? எப்போது தீர்க்கப்பட போகிறது? இதுதான் எல்லோரிடமும் இருக்கின்ற கேள்வி. இதற்கு என்ன பதில் என்பதை கனடிய செய்திகளில் நாங்கள் பார்க்கலாம். முல்லைத்தீவு மாவட்டத்தின் வனவள திணைக்களம் மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து விடுவிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ள 17,469 ஹெக்டேர் காணிகளை மக்களிடம் ஆவணங்கள் கோராமல் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ராஜரவிகரன் இந்த வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறார். சர்வதேச செய்திகளில் ஈரான் மீதான அமெரிக்காவின் புதிய நகர்வுகள் குறித்து கவனம் செலுத்தலாம். ஈரானுக்கு எதிராக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தீவிர ஆலோசனை செய்து வருகின்ற நிலையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கு மேலும் ஒரு வானூர்தி தாங்கிய போர்க்கப்பலை அனுப்புவதற்கு பென்டகன் நடவடிக்கை எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. கடுமையான தாக்குதல்களை அங்கு மேற்கொள்வதற்கு ஏதுவாக தமது படைகளை ஈரானை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறது அமெரிக்கா. ஆனால் அவ்வாறான ஒரு கடும் தாக்குதல் நடத்தப்பட்டால் அதன் பிரதிபலிப்பு இருக்கும், சர்வதேச நாடுகளில் அது எவ்வாறு எதிரொலிக்கும் என்ற பல கேள்விகள் பாதுகாப்புத்துறை ஆய்வாளர்களால் எழுப்பப்பட்டிருக்கிறது. இது தொடர்பில் சர்வதேச செய்திகள் இன்று கவனம் செலுத்தப் போகிறது. இணைந்திருங்கள். இது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் 7:09 இணைந்திருக்கிறீர்கள்.

கனேடிய செய்திகள். குட் மார்னிங், கனடாவோடு இணைந்திருக்கிறீர்கள். 16 °C மழை தூறலோடு கூடிய காலை பொழுதாக இன்றைய நாள் விடைந்திருக்கிறது. கூடுதல் வெப்பநிலையாக 19 °C வரை வெப்பநிலையை நாம் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். மதியத்தின் பின்னர் ஓரளவிற்கு சூரியஒளி நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. சனி ஞாயிற்றுக்கிழமைகளை பொறுத்தவரையில் சூரியஒளி பிரகாசமாக இருக்கப் போகிறது. சனிக்கிழமை 16 °C, ஞாயிற்றுக்கிழமை 19 °C கூடுதல் வெப்பநிலை இருக்கும். திங்கட்கிழமை 15 °C இருக்கப் போகிறது. செவ்வாய் மதி போன்ற நிலைமை நீடிக்கும். புதன்கிழமை 19 °C, வியாழன் 20 °C, வெள்ளிக்கிழமையும் 19 °C. அடுத்த வாரத்தில் மழைக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓரளவிற்கு பிரகாசமான சூரியஒளியும் மிதமான வெப்பநிலையும் கொண்ட நாட்களாக எதிர்வரும் நாட்கள் அமையப் போகின்றன. கனடாவுடன் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் மிக கடினமானவை என அமெரிக்காவின் வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் கிரேர் தெரிவித்துள்ளார். கனடாவுடனான தற்போதைய கடுமையான வர்த்தக போரை முடிவிற்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளில் இரு நாடுகளுக்கும் இடையில் தீர்ப்பதற்கு மிக கடினமான பல முக்கிய பிரச்சனைகள் இருப்பதாக அவர் தெரிவித்தார். கனடாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளுக்கான தமது முதன்மையான தொடர்பு அதிகாரி கனடா அமெரிக்க வர்த்தக துறை அமைச்சரான டொமினிக் லீ பிளாங்க் எனவும் தற்போதைய வர்த்தக முட்டுக்கட்டைகளுக்கு மத்தியில் தாம் இருவரும் தொலைபேசியில் தொடர்ந்து பேசி வருவதாகவும் ஜெமிசன் கிரேர் தெரிவித்தார். மில்வோக்கியில் நடைபெற்ற G20 வர்த்தக அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட அவர் வியாழக்கிழமை செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிடும் போது இதனை கூறினார். இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக புதன்கிழமை கனடாவின் சர்வதேச வர்த்தகத்துறை அமைச்சர் மனிந்த சித்து, அமெரிக்க வர்த்தக தூதுவர் ஜெமிசன் கிரீர் ஆகிய இருவருக்கும் இடையில் தனியான ஒரு உரையாடலும் நடைபெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த சந்திப்பின் போது அமெரிக்கா, கனடா ஆகிய நாடுகளுக்கிடையில் தற்போதைய வர்த்தக முட்டுக்கட்டைகள் குறித்தும் உலக வர்த்தக அமைப்பில் கொண்டுவரப்பட வேண்டிய புதிய சீர்திருத்தங்கள் குறித்தும் தான் அமெரிக்க தூதுவரிடம் நேரடியாக எடுத்துக் கூறியதாக அமைச்சர் மனீந்தர் சித்து தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அடுத்த சில வாரங்களில் கனடாவுடன் ஒரு வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்படும் என தொடர்ந்து கூறி வரும் வேளையில் அவருடைய வர்த்தக தூதுவர் பேச்சுவார்த்தை குறித்து வேறுபட்ட கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த நிலையில் இரு நாடுகளுக்கு இடையில் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு அமெரிக்க தரப்பிலிருந்து நீட்டப்பட்டுள்ள ஒரு சமாதான சமிகையாக இது இருக்கலாம் என பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். புதிய வெஸ்ட் கோஸ்ட் எரிவாயு குழாய் திட்டத்தை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டமாக கனேடிய பிரதமர் பிரகடனப்படுத்தினார். கனடாவின் புதிய பசிபிக் லிங் எரிவாயு குழாய் திட்டத்தை கனேடிய வரலாற்றில் முதலாவது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டமாக பிரதமர் மாகாணி அறிவித்துள்ளார். ஆல்பர்டா மாகாணத்தின் முதல்வர் டேனியல் ஸ்மித்துடன் இணைந்து நடத்திய அவசர செய்தியாளர் சந்திப்பில் பிரதமர் இந்த உட்கட்டமைப்பு திட்டத்தை வியாழக்கிழமை அறிவித்தார். அமெரிக்கா விதித்துள்ள கடுமையான பொருளாதார தடைகளுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த அறிவித்தல் வெளியானது. அமெரிக்க சந்தையை மட்டும் நம்பியிருக்கும் கனடாவின் பலவீனத்தை உடைக்க பிரதமர் முன்னெடுக்கும் புதிய பொருளாதார மத்திய அரசாங்கத்துடன் பல விடயங்களில் முரண்பட்டு நின்று ஆல்பர்டா மாகாண முதல்வர் பிரதமரின் இந்த தேசிய பிரகடனத்தை முழுமனதாக வரவேற்றார். இதில் மத்திய அரசாங்கத்துடன் இணைந்து செயல்பாடுகளில் ஆல்பர்டா பெருமை அடைவதாக செய்தியாளர்களிடம் பேசிய டேனியல் ஸ்மித், இந்த திட்டம் மாகாணத்தின் பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் என்ற நம்பிக்கையையும் வெளிப்படுத்தியுள்ளார். கனடாவில் உள்ள 5 மாகாணங்களில் குறைந்தபட்ச ஊதியம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஆன்டாரியோ உட்பட 5 மாகாணங்களில் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் நேற்று முதல் அதிகரித்தது. வாழ்க்கை செலவினம் படவீக்க கட்டுப்பாடுகளை கருத்தில் கொண்டு மாகாண அரசுகள் தமது குறைந்தபட்ச ஊதியத்தில் 25% முதல் 40% வரை இந்த புதிய உயர்வை அறிவித்தன. ஆன்டாரியோ மாகாணம் முழுவதும் குறைந்தபட்ச ஊதியம் 35% அதிகரிக்கப்பட்டு மணித்தியாலத்திற்கு $17.95 காணப்படுகிறது. இந்த உயர்வினால் மாகாணத்தில் உள்ள சுமார் 700,000 அதிகமான அடிப்படை தொழிலாளர்கள் நேரடியாக பயனடைவார்கள் என மாகாண அரசாங்கம் அறிவித்தது. பிரின்ஸ் எட்வர்ட் தீவில் குறைந்தபட்ச ஊதியம் மணித்தியாலத்திற்கு $17.30 உயர்த்தப்பட்டது. நோவாஸ்கோஷாவில் $17 புதிய ஊதிய வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மணிச்சுபா மாகாணத்தின் தொழிலாளர்களின் குறைந்தபட்ச ஊதியம் மணித்தியாலத்திற்கு $16.40 காணப்படுகிறது. சஸ்கிச்சோன் மாகாணத்தை பொறுத்தவரையில் மணித்தியாலத்தின் ஊதியம் $15.70 அதிகரிக்கப்பட்டது. இந்த 5 மாகாணங்களின் புதிய அறிவிப்பின் மூலம் 2026 ஆண்டில் கனடாவில் அநேகமான மாகாணங்களும் பிராந்தியங்களும் தமது குறைந்தபட்ச ஊதியத்தை ஒருமுறையாவது உயர்த்தியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த செப்டம்பர் மாத ஆரம்பத்தில் தமது புதிய ஊதிய உயர்வை நடைமுறைப்படுத்திய நுணவெட் பிராந்தியம் மணித்தியாலத்திற்கு $20 அதிகமான குறைந்தபட்ச ஊதியத்தை வழங்கி நாடளாவிய ரீதியில் முதலிடத்தில் நீடிக்கிறது. இதற்கு நேர்மாறாக ஆல்பர்டா மாகாணம் கடந்த 2019 ஆண்டிற்கு பின் தனது அடிப்படை ஊதியத்தை அதிகரிக்கவில்லை. இதனால் தற்போதும் மணித்தியாலத்திற்கு $15 என்ற மட்டுப்படுத்தப்பட்ட வரம்போடு கனடாவின் மிக குறைந்த ஊதியம் வழங்கும் மாகாணமாக ஆல்பர்டா மாகாணம் பின்தங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனேடிய பிரதமருக்கு கொலையை அச்சுறுத்தல் விடுத்த எட்மண்டனைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சமூக வலைதள பக்கத்தில்

வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கடந்த செப்டம்பர் 4ஆம் தேதி தனது எக்ஸ் வலைதளத்தில் பயனர் ஒருவர் பிரதமரை நேரடியாக குறித்து கொலை அச்சுறுத்தல் விடுத்த பதிவுகளை RCMP அதிகாரிகள் கண்டறிந்தனர். இந்த விடயம் உடனடியாக கனடாவின் ஒருங்கிணைந்த தேசிய பாதுகாப்பு அமலாக்கக் குழுவின் தீவிர விசாரணைக்கு மாற்றப்பட்டது. விசாரணை ஆரம்பித்த 5 நாட்களில் சிந்தனை நபரை எட்மண்டன் காவல்துறை அல்பர்ட்டா RCMP பிரிவின் உதவியோடு கைது செய்தனர். இணைய குற்றங்களுக்கு தகுந்த தண்டனை உண்டு என்பதை இந்த கைது நிரூபிக்கும் என காவல்துறை தெரிவித்தது. குற்றம் சாட்டப்பட்ட ஜுவைட் பீட்டர் மெக்கன்ட்ரி எதிர்வரும் நவம்பர் 25ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார். இந்த குற்றச்சாட்டுகள் எதுவும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை. பிரதமர் மாக்கானி ஒரு வருடத்திற்கு முன் பதவியேற்றதிலிருந்து அவருக்கு எதிராக கொலை மிரட்டல் விடுக்கப்பட்ட பதிவாகும் முதலாவது வழக்கு இதுவல்ல என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த மாத ஆரம்பத்தில் பிரதமரை கொல்லப் போவதாக அச்சுறுத்திய கல்கரியைச் சேர்ந்த நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டார். இந்த வருட ஆரம்பத்தில் கிபெக் மாகாணத்தைச் சேர்ந்த 2 பேர் இதேபோன்ற குற்றச்சாட்டுகளின் கீழ் சிறை வைக்கப்பட்டுள்ளார்கள். கடமையில் இருக்கும் காவல்துறை அதிகாரிகளை கொலை செய்யும் குற்றவாளிகளுக்கான தகுதிகாண் பிணை விதிமுறைகளை கடுமையாக்க டாக் ஃபோர்ட் பரிந்துரைத்துள்ளார். ஒன்றரியோ மாகாண முதல்வர் டாக் ஃபோர்ட் மத்திய அரசாங்கத்திற்கு இந்த அவசர கோரிக்கையை விடுத்தார். பிரதமர் மாக்கானிக்கு அனுப்பிய கோரிக்கை அடங்கிய கடிதத்தில் இந்த விடயத்தை அவர் சுட்டிக்காட்டினார். பிணைக்கால அதிகரிப்பு, காவல்துறையினருக்கான பாதுகாப்பு ஆகிய கோரிக்கைகள் இந்த கடிதத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளன. காவல்துறை அதிகாரியை கொலை செய்த குற்றத்திற்காக தண்டிக்கப்படும் எந்தவொரு நபருக்கும் அவர் சிறையிலிருந்து முன்கூட்டியே தகுதிகாண் பிணையில் விடுதலை செய்வதற்கான கால அளவை கணிசமாக உயர்த்த வேண்டும் என டாக் ஃபோர்ட் கூறினார். பொதுமக்களை காக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக வன்முறைகளில் ஈடுபடுகின்றவர்களுக்கு சட்டத்தின் மூலம் கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என ஒன்டாரியோ மாகாண முதல்வர் சுட்டிக்காட்டியுள்ளார். அண்மையில் பெல்வில் பகுதியில் காவல்துறை அதிகாரி ஒருவர் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை அடுத்து இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. கடந்த வாரம் நடைபெற்ற காவல்துறையினர் நினைவு தின அஞ்சலி நிகழ்வில் பங்கேற்ற பிரதமர் மாகாணி பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். சர்வீஸ் ஒன்றிய மையங்களில் போலி ஆவணங்களை பயன்படுத்தி வாகன பதிவுகளை மேற்கொண்டு 407 நெடுஞ்சாலை கட்டணங்களை ஏமாற்றி வந்த மோசடி குழுவை காவல்துறை கைது செய்தது. பெயில் பிராந்திய வணிக வாகன குற்றப்புலனாய்வு பிரிவு இந்த கைது குறித்த விவரங்களை நேற்று அறிவித்தது. ப்ரொஜெக்ட் ஆக்டேன் என பெயரிடப்பட்டு கடந்த மே மாதம் முதல் முன்னெடுக்கப்பட்டு வந்த இந்த நடவடிக்கையில் தமிழர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். ஆன்டாரிய போக்குவரத்து அமைச்சகம் 407 நிர்வாகத்தோடு இணைந்து இந்த விசாரணைகளை முன்னெடுத்தது. போலி ஆவணங்களை பயன்படுத்தி உருவாக்கப்படாத நிறுவனங்களின் பெயர்களில் வாகன பதிவுகளை மேற்கொண்டு சுமார் 100,000 அதிகமான 407 நெடுஞ்சாலை சுங்க கட்டணங்களை ஏமாற்றி வந்த மோசடி கும்பலை குற்றப்புலனாய்வு பிரிவு அடையாளம் கண்டது. இந்த விசாரணைகளின் முடிவில் மாகாண குற்றவியல் சட்டப்பிரிவுகளின் கீழ் 35 வயதான பிரம்டனைச் சேர்ந்த கஜன் கருணாநிதி, 31 வயதான கலடினைச் சேர்ந்த ஹருண் குவெமெஸ்டா, 52 வயதுடைய மெல்டனைச் சேர்ந்த தாரிக் ஹமீன் மற்றும் 37 வயதான சோட்டோவைச் சேர்ந்த இஸ்மாயில் என்பவர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த நடவடிக்கைகளின் போது மோசடி கும்பலிடமிருந்து மாற்று வாகன அடையாள எண்கள் பொருத்தப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வந்த 10 ஆடம்பர திருட்டு வாகனங்களையும் காவல்துறையினரும் மீட்டுள்ளார்கள். மீட்கப்பட்ட வாகனங்களின் மொத்த மதிப்பு 750,000 என கணிப்பிடப்பட்டுள்ளது. கல்ஃப் பல்கலைக்கழகத்தின் ஹோம் கம்மிங் வன்முறையின் போது 60 பேர் வரை காயமடைந்தனர். பல்கலைக்கழக வளாகத்தை ஒட்டியுள்ள சான்சலர்ஸ் வே பகுதியில் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற ஹோம் கம்மிங் அத்துமீறிய கொண்டாட்டத்தின் போது 1,000+ மாணவர்கள் ஒரே இடத்தில் திரண்டதே இந்த வன்முறைக்கு காரணம் என கூறப்படுகிறது. இந்த அத்துமீறிய கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட வன்முறைகளில் சுமார் 60 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதால் அவசர சிகிச்சை பிரிவு முடக்க நிலைக்கு வந்தது. ஒரே நாளில் சுமார் 60 பேர் காயமடைந்து அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டதால் மருத்துவ கட்டமைப்பும் அவசரகால வழக்கங்களும் முழு கொள்ளளவையும் தாண்டி மிக கடுமையான அழுத்தத்தை சந்தித்ததாக கல்ஃப் பொது மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவின் தலைமை மருத்துவ அதிகாரி தெரிவித்தார். இதில் தொடர்புடைய வன்முறையாளர்களை கண்டறிய கல்ஃப் காவல்துறை 19 சந்தேக புகைப்படங்களை வெளியிட்டு அவர்களை அடையாளம் காண பொதுமக்களின் உதவியை நாடியது. முதல்கட்டமாக புதன்கிழமை 6 ஒளிப்படங்களை வெளியிட்ட காவல்துறை வியாழக்கிழமை மேலும் ஒரு புகைப்படத்தை இணைத்து மொத்தம் 19 நபர்களின் படங்களை வெளியிட்டுள்ளது. இதில் முன்பு தேடப்பட்டவர்கள் 5 பேர் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டனர். எந்தவித மாகாண அல்லது மாநகர அனுமதியின்றி பாதுகாப்பு ஏற்பாடுகள் எதுவும் அற்று 1,000+ இளைஞர்கள் குறுகிய குடியிருப்பு வீதிக்குள் திரண்டதால் கூட்டத்தை அதிகாரிகளால் கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டது. இதில் வன்முறையாளர்கள் பல்கலைக்கழகத்தை அமைத்துள்ள பகுதியில் உள்ள உள்ளூர் வணிக நிறுவனங்களுக்குள் புகுந்து பொருட்களை சூறையாடியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இவர்கள் சில கடைகளில் இருந்து பொருட்களை சட்டவிரோதமாக திருடிச் சென்றதாக காவல்துறை தெரிவித்தது. இந்த வன்முறைகளில் ஈடுபட்ட இளைஞர்களுக்கு கல்ஃப் தொகுதியின் மாகாண சட்ட உறுப்பினரும் ஒன்றரை பசுமை கட்சித் தலைவருமான மைக் ஸ்ரீன கடும் எச்சரிக்கை விடுத்தார். வன்முறையில் ஈடுபட்டவர்களை நீங்களாகவே வந்து சரணடையுங்கள் என மைக் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த நிலையில் இதுபோன்ற மோசமான அராஜகங்கள் இனி எப்போதும் அனுமதிக்கப்படாது என கல்ஃப் பல்கலைக்கழகத்தின் தலைவர் ரூயின் வான் ஆக்க தெரிவித்துள்ளார். இந்த கொண்டாட்டத்தில் சிக்கியவர்களில் பெரும்பாலானவர்கள் கல்ஃப் பல்கலைக்கழக மாணவர்கள் அல்ல என்பதும் வில்ஃப்ரெட் லோரியா போன்ற அயல் நகர பல்கலைக்கழகங்களிலிருந்து இதற்காகவே பிரத்யேகமாக வந்து திரண்ட இளைஞர்களும் அடங்குவதாகவும் கூறப்பட்டுள்ளது. வார இறுதியில் டொரண்டோ பெரும்பாக உட்பட தெற்கு ஒன்றிய பகுதியில் எரிபொருளின் விலை லீட்டர் ஒன்றிற்கு 14 சதங்கள் வரை அதிகரிக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது.

0: இன்று எரிபொருள் விலை ஒரே நாளில் 7% வரை அதிகரித்து சராசரியாக லிட்டர் ஒன்றுக்கு 185.9% விற்பனையாகும். இதேவேளை சனிக்கிழமை அதிகாலை முதல் எரிபொருளின் விலை மேலும் 7% அதிகரித்து சராசரியாக லிட்டர் ஒன்றுக்கு 192.9% உச்சத்தை தொடும் என கூறப்பட்டுள்ளது.
1: கனேடிய செய்திகள் கேட்டீர்கள். நேரம் 7:25. குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388
2: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
3: 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52
2: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels, Red Building இன் உள்ளே 416-291-3232.
4: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
5: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
6: 7:31 நிமிடம்.

0: 7:36. இலங்கை செய்திகள். முல்லைத்தீவு மாவட்டத்தின் வனவள திணைக்களம் மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து விடுவிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ள 17,469 ஹெக்டேர் காணிகளை மக்களிடம் ஆவணங்கள் கூறாமல் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராஜ ரவிகரன் இந்த வேண்டுகோளை முன்வைத்தார். கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வுகளின் அடிப்படையில் மாவட்டத்தின் 6 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் மொத்தமாக 17,469 ஹெக்டேர் காணிகளை விடுவிக்க தீர்மானிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த மக்களிடம் காணி ஆவணங்களை கோருவது பொருத்தமற்றது எனவும், யுத்தத்தின் போது காணிகளை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டால் பலரிடம் ஆவணங்கள் இல்லாமல் இருக்கலாம் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தெரிவித்தார். காணி ஆவணங்கள் கோரப்பட வேண்டுமாயின் அப்போது பாதுகாப்பு செயலாளராக இருந்து யுத்தத்தை முன்னெடுத்த கோட்டபாய ராஜபக்ஷ மற்றும் யுத்தத்தை முன்னெடுத்த தரப்பினரிடம் அந்த ஆவணங்களை கோர வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். இந்த யுத்த காலத்தில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு குண்டுகள் வீசப்பட்டதால் மக்களின் இயல்பு வாழ்வு பாதிக்கப்பட்டதோடு ஆவணங்களின்றி ஏதலிகளாக வெளியேற வேண்டிய நிலை மக்களுக்கு ஏற்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே மக்களை இடம்பெறச் செய்தமை தொடர்பில் கோட்டபாய ராஜபக்ஷ மற்றும் யுத்தத்தை முன்னெடுத்த தரப்பினருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத் தலைவரிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கோரிக்கை விடுத்தார். ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட தீர்மானிக்கப்பட்ட காணிகளுக்கு மேலதிகமாக 10,462 ஹெக்டேர் காணிகளை வனவள திணைக்களம் கோரியதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த காணிகளை மேலதிகமாக வனவள திணைக்களத்திற்கு வழங்க முடியாது என அவர் கூறினார். இதேவழி ஏற்கனவே விடுவிக்க தீர்மானிக்கப்பட்ட சுமார் 43,150 ஏக்கர் காணிகளை மக்களிடம் ஆவணங்கள் கோராமல் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனின் முன்மொழிவு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் செல்வா உட்பட்ட பிரதிநிதிகள் நேற்று இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசியுள்ளார்கள். இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான உறவுகள் தொடர்ந்தும் சிறப்பானதாகவும் வலுவானதாகவும் வளர்ச்சியடைந்து வருவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப வளர்ச்சி ஒரு நாட்டின் அபிவிருத்தியில் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்தும் இந்த சந்திப்பின் போது உரையாடப்பட்டுள்ளது. அரசியல் கட்சிகள் என்ற வகையில் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களுடன் நெருக்கமாக செயல்பட்டு தொடர்ச்சியான தொடர்பை பேணுவதன் மூலம் பல்வேறு கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ள முடியும் என கூறப்பட்டுள்ளது. மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை அடையாளம் கண்டு அவற்றிற்கு விரைவாக தீர்வுகளை வழங்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. இந்த நோக்கங்களை அடைவதற்காக இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலும் இரு நாடுகளின் அரசியல் கட்சிகளுக்கு இடையிலும் அனுபவங்களையும் அறிவையும் பரிமாறிக்கொள்வதன் முக்கியத்துவம் குறித்தும் இந்த பேச்சுவார்த்தைகளின் போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இலங்கை ஜனாதிபதி அனுர குமார திசநாயக் ஆகியோர் மக்களுடன் நெருக்கமாக செயல்படுவதற்காக முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து இந்த சந்திப்பின் போது விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. உலகளாவிய ரீதியில் அதிகரித்து வரும் நெருக்கடியான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் இரு நாடுகளும் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் எதிர்காலத்தில் இணைந்து முன்னெடுக்கக்கூடிய பொதுவான நடவடிக்கைகள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. இலங்கையில் இந்திய முதலீடுகளுக்கு காணப்படும் வாய்ப்புகள் மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான கலாச்சார உறவுகளை மேலும் பலப்படுத்துவது குறித்து இருதரப்பினரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்திஞாறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரான சுரேஷ் சாலையை தேசிய மருத்துவமனையில் இருந்து வெளியேற்ற முடியாது என குறிப்பிடப்பட்டுள்ள மருத்துவ அறிக்கையில் கையொப்பமிட்டு 10 மருத்துவர்களுக்கும் கொழும்பு கோட்டை நீதவான் பசனமரசின் அழைப்பு அணி விடுத்தார். குறித்த மருத்துவ அறிக்கை தொடர்பில் விசாரணைகளை நடத்துவதற்காக எதிர்வரும் அக்டோபர் 6 நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அந்த மருத்துவர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு நீதிமன்றத்தில் இடம்பெற்ற விசாரணைகளின் போது பிறப்பிக்கப்பட்டதாகவும் தெரியவந்துள்ளது. இலங்கையின் தென்மேற்கு கடற்கரையிலிருந்து சுமார் 15 கடல் மைல் தொலைவில் ஈரானைச் சேர்ந்த சுமார் 20 எண்ணெய் தாங்கி கப்பல்கள் நங்கூரம் முட்டுள்ளதாக ஈரானிய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த கப்பல்களில் உள்ள பணியாளர்கள் உணவு, எரிபொருள் மற்றும் குடிநீர் தட்டுப்பாட்டால் கடுமையான சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. உள்ளூர் கப்பல்கள் மூலம் குறித்த ஈரானிய கப்பல்களுக்கு அத்தியாவசியப் பொருட்களை வழங்குவதை தடுக்குமாறு அமெரிக்க அதிகாரிகள் இலங்கை தரப்பிற்கு அழுத்தம் கொடுத்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. இந்த அழுத்தம் காரணமாகவே கப்பல்களுக்கான அத்தியாவசிய விநியோகங்கள் தடைப்பட்டு அங்குள்ள பணியாளர்கள் கடும் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணை ஒன்றுக்காக முன்னாள் அமைச்சர் பந்துல குணபரத்தின கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையானார். இந்த விசாரணை தொடர்பில் அவரிடம் வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்காகவே ஆணைக்குழுவிற்கு அவர் அழைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் எந்த விசாரணை என்பது குறித்து விவரங்கள் வெளியிடப்படவில்லை.
1: இலங்கை செய்திகள் கேட்டீர்கள்.

0: 7:46 நிமிடம். குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறோம்.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
3: வாகன விபத்து ஏற்படக்கூடாது,
2: ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ். ABS Mr. P. Singaraj Verco Vets Law 416-993-8443 உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770 கிளிப் ஓடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பேடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770
4: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய பைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன் நயாகரா ஃபால்ஸ் பீரபரோ கிங்ஸ்டன் விவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில் 416-332-2989 416-332-2989 சம் கண்டிஷன்ஸ் மே அப்ளை.
5: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS அகாடமி பிரெஞ்சு டியூட்டரிங் உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு இமேஜன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல் கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் IB தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கமன் எல்ஸ்மேயர் YTTS அகாடமி பிரெஞ்சு டியூட்டரிங் இன்றே அழையுங்கள். 647-608-8447
1: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். இது ஈஸ்ட் எஃப்எம்
0: 7:50 நிமிடம். ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 7:55 நிமிடம். அனைத்துலக செய்திகள். ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தீவிரமாக ஆலோசித்து வரும் நிலையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கு மேலும் ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பலை அனுப்புவதற்கு பென்டகன் தீர்மானித்துள்ளது. யுஎஸ்எஸ் தியோடர் ரோஸ்வெல்ட் கப்பல் உள்ளடங்கிய தாக்குதல் குழு அமெரிக்காவின் சாண்டியாகோ துறைமுகத்திலிருந்து புறப்பட்டுள்ளதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டது. 9,000 முதல் 10,000 ராணுவ வீரர்கள் கொண்ட இந்த தாக்குதல் அணி எதிர்வரும் நவம்பர் மாதம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தை சென்றடையும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. இந்த கப்பல் பிராந்தியத்தில் ஏற்கனவே நிலைநிறுத்தப்பட்டுள்ள கப்பலுக்கு பதிலாக பயன்படுத்தப்படுமா அல்லது அமெரிக்க ராணுவ பலத்தை மேலும் அதிகரிப்பதற்காக அனுப்பப்படுகின்றதா என்பது குறித்த தகவல் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை. தற்போது யுஎஸ்எஸ் ஜோர்ஜ் HW Bush மற்றும் USS ஜோர்ஜ் வாஷிங்டன் ஆகிய 2 அமெரிக்க விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலை கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஒமான் கடற்பரப்பிற்கருகில் 2.5 மில்லியன் பீப்பாய் மசுகண்ணி சுமந்து சென்ற பிரம்மாண்டமான கப்பலொன்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதில் கப்பல் தீப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒமான் கடற்கரையிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஹோமுஸ் நீரிணை வழியே அனுமதிக்கப்படாத பாதையில் இந்த கப்பல் பயணித்துக் கொண்டிருந்த போதே தாக்குதல் நடத்தப்பட்டதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவத்தின் போது ஏற்பட்ட சேதங்கள் மற்றும் உயிரிழப்புகள் குறித்த தகவல்கள் எதுவும் இதுவரை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. சர்வதேச சந்தையில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக பல்வேறு சிரமங்கள் எதிர்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. சர்வதேச சந்தையில் நிலவும் கடுமையான டீசல் தட்டுப்பாட்டை அடுத்து அமெரிக்காவில் இருந்து மேற்கொள்ளப்படும் டீசல் ஏற்றுமதிக்கு தடை விதிப்பது குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஐரோப்பிய நாடுகளின் கையிருப்பில் உள்ள அவசரகால டீசல் இருப்பினை சந்தைக்கு விடுவிக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கோரிக்கை விடுக்க தயாராகி வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. எரிபொருள் விலைகள் வேகமாக அதிகரித்துச் செல்லும் நிலையில் அமெரிக்க விவசாயிகள் சாரதிகள் மற்றும் வர்த்தகர்கள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாகவும் தெரியவந்துள்ளது. இந்த சுமையினை அமெரிக்க மக்கள் மீது ஆத்திரம் சுமத்தாமல் ஐரோப்பிய நாடுகள் தங்களிடமுள்ள டீசல் கையிருப்புகளை உடனடியாக சந்தைக்கு விடுவிக்க வேண்டும் என அமெரிக்க துறை செய்திச் செயலாளர் ஸ்காட் பெசன் வலியுறுத்தினார். ஈரானுடனான போரினால் ஏற்பட்டுள்ள எரிசக்தி நெருக்கடியின் பின்னணியில் அமெரிக்காவின் டீசல் விலைகள் கணிசமாக அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. எதிர்வரும் அமெரிக்க நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு எரிபொருள் விலை உயர்வு அமெரிக்க மக்களிடம் முக்கிய கவலைகளில் ஒன்றாக மாறியுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா நாளொன்றுக்கு சுமார் 1.2 முதல் 1.5 மில்லியன் பீப்பாய்கள் டீசலை சர்வதேச சந்தைக்கு ஏற்றுமதி செய்யும் முக்கிய நாடுகளில் ஒன்று. இந்த நிலையில் அமெரிக்க டீசல் ஏற்றுமதிக்கு தடை விதித்தால் உலகினேனிய நாடுகளின் டீசல் விலைகள் மேலும் அதிகரிக்கலாம் என பொருளாதார ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.

இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். குட் மார்னிங், கனடாவோடு இணைந்திருக்கிறீர்கள். 16 செல்சியஸ் மழை தூறலோடு கூடிய காலை பொழுதாக இன்றைய நாள் விடைந்திருக்கிறது. கூடுதல் வெப்பநிலையாக 19 செல்சியஸ் வரை வெப்பநிலையை நாம் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். மதியத்தின் பின்னர் ஓரளவிற்கு சூரியஒளி நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. சனி ஞாயிற்றுக்கிழமைகளை பொறுத்தவரையில் சூரியஒளி பிரகாசமாக இருக்கப் போகிறது. சனிக்கிழமை 16 செல்சியஸாகவும் ஞாயிற்றுக்கிழமை 19 செல்சியஸாகவும் கூடுதல் வெப்பநிலை இருக்கும். திங்கட்கிழமை 15 செல்சியஸாக இருக்கப் போகிறது. செவ்வாய் மதிய போன்ற நிலைமை நீடிக்கும். புதன்கிழமை 19 செல்சியஸ், வியாழன் 20 செல்சியஸ், வெள்ளிக்கிழமையும் 19 செல்சியஸ். அடுத்த வாரத்தில் மழைக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓரளவிற்கு பிரகாசமான சூரியஒளியும் மிதமான வெப்பநிலையும் கொண்ட நாட்களாக எதிர்வரும் நாட்கள் அமையப் போகின்றன. கனடாவுடன் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் மிக கடினமானவை என அமெரிக்காவின் வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் கிரேர் தெரிவித்துள்ளார். கனடாவுடனான தற்போதைய கடுமையான வர்த்தக போரை முடிவிற்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளில் இரு நாடுகளுக்கும் இடையில் தீர்ப்பதற்கு மிக கடினமான பல முக்கிய பிரச்சனைகள் இருப்பதாக அவர் தெரிவித்தார். கனடாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளுக்கான தமது முதன்மையான தொடர்பு அதிகாரி கனடா அமெரிக்க வர்த்தக துறை அமைச்சரான டொமினிக் லீ பிளாங்க் எனவும் தற்போதைய வர்த்தக முட்டுக்கட்டைகளுக்கு மத்தியில் தாம் இருவரும் தொலைபேசியில் தொடர்ந்து பேசி வருவதாகவும் ஜெமிசன் கிரேர் தெரிவித்தார். மில்வோக்கியில் நடைபெற்ற G20 வர்த்தக அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட அவர் வியாழக்கிழமை செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிடும் போது இதனை கூறினார். இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக புதன்கிழமை கனடாவின் சர்வதேச வர்த்தகத்துறை அமைச்சர் மனிந்தர் சித்து, அமெரிக்க வர்த்தக தூதுவர் ஜெமிசன் கிரீர் ஆகிய இருவருக்கும் இடையில் தனியான ஒரு உரையாடலும் நடைபெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த சந்திப்பின் போது அமெரிக்கா, கனடா ஆகிய நாடுகளுக்கிடையில் தற்போதைய வர்த்தக முட்டுக்கட்டைகள் குறித்தும் உலக வர்த்தக அமைப்பில் கொண்டுவரப்பட வேண்டிய புதிய சீர்திருத்தங்கள் குறித்தும் தான் அமெரிக்க தூதுவரிடம் நேரடியாக எடுத்துக் கூறியதாக அமைச்சர் மனிந்தர் சித்து தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அடுத்த சில வாரங்களில் கனடாவுடன் ஒரு வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்படும் என தொடர்ந்து கூறி வரும் வேளையில் அவருடைய வர்த்தக தூதுவர் பேச்சுவார்த்தை குறித்து வேறுபட்ட கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த நிலையில் இரு நாடுகளுக்கு இடையில் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு அமெரிக்க தரப்பிலிருந்து நீட்டப்பட்டுள்ள ஒரு சமாதான சமிகையாக இது இருக்கலாம் என பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். முல்லைத்தீவு மாவட்டத்தின் வன வள திணைக்களம் மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ள 17,469 ஹெக்டேர் காணிகளை மக்களிடம் ஆவணங்கள் கூறாமல் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராஜரவிகரன் இந்த வேண்டுகோளை முன்வைத்தார். கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வுகளின் அடிப்படையில் மாவட்டத்தின் 6 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் மொத்தமாக 17,469 ஹெக்டேர் காணிகளை விடுவிக்க தீர்மானிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த மக்களிடம் காணி ஆவணங்களை கோருவது பொருத்தமற்றது எனவும், யுத்தத்தின் போது காணிகளை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டால் பலரிடம் ஆவணங்கள் இல்லாமல் இருக்கலாம் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தெரிவித்தார். காணி ஆவணங்கள் கோரப்பட வேண்டுமாயின் அப்போது பாதுகாப்பு செயலாளராக இருந்து யுத்தத்தை முன்னெடுத்த கோட்டபாய ராஜபக்சே மற்றும் யுத்தத்தை முன்னெடுத்த தரப்பினரிடம் அந்த ஆவணங்களை கோர வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். இந்த யுத்த காலத்தில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு குண்டுகள் வீசப்பட்டதால் மக்களின் இயல்பு வாழ்வு பாதிக்கப்பட்டதோடு ஆவணங்களின்றி ஏதலிகளாக வெளியேற வேண்டிய நிலை மக்களுக்கு ஏற்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே மக்களை இடம்பெறச் செய்தமை தொடர்பில் கோட்டபாய ராஜபக்சே மற்றும் யுத்தத்தை முன்னெடுத்த தரப்பினருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத் தலைவரிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கோரிக்கை விடுத்தார். ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட தீர்மானிக்கப்பட்ட காணிகளுக்கு மேலதிகமாக 10,462 ஹெக்டேர் காணிகளை வனவள திணைக்களம் கோரியதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த காணிகளை மேலதிகமாக வனவள திணைக்களத்திற்கு வழங்க முடியாது என அவர் கூறினார். இதேவழி ஏற்கனவே விடுவிக்க தீர்மானிக்கப்பட்ட சுமார் 43,150 ஏக்கர் காணிகளை மக்களிடம் ஆவணங்கள் கோராமல் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனின் முன்மொழிவு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தீவிரமாக ஆலோசித்து வரும் நிலையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கு மேலும் ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பலை அனுப்புவதற்கு பென்டகன் தீர்மானித்துள்ளது. USS தியோடர் ரோஸ்வெல்ட் கப்பல் உள்ளடங்கிய தாக்குதல் குழு அமெரிக்காவின் சாண்டியாகோ துறைமுகத்திலிருந்து புறப்பட்டுள்ளதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டது. 9,000 முதல் 10,000 ராணுவ வீரர்கள் கொண்ட இந்த தாக்குதல் அணி எதிர்வரும் நவம்பர் மாதம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தை சென்றடையும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. இந்த கப்பல் பிராந்தியத்தில் ஏற்கனவே நிலைநிறுத்தப்பட்டுள்ள கப்பலுக்கு பதிலாக பயன்படுத்தப்படுமா அல்லது அமெரிக்க ராணுவ பலத்தை மேலும் அதிகரிப்பதற்காக அனுப்பப்படுகின்றதா என்பது குறித்த தகவல் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை. தற்போது USS ஜோர்ஜ் HW புஷ் மற்றும் USS ஜோர்ஜ் வாஷிங்டன் ஆகிய 2 அமெரிக்க விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலை கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாளின் முதன்மை செய்திகள்.
8 மணி 10 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள்.

0: 102.7 காற்சலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 8:17 நிமிடம்.
1: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்ச் இமேஜன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல் கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்ச் பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 647-608-8447.
3: முரளி பஸ் உங்களை சுற்றுலாவிற்கு அழைக்கிறது. அக்டோபர் 20 செவ்வாய்க்கிழமை விஜயதசமி அன்று ராச்செஸ்டர் ராஜராஜேஸ்வரி அம்பாள் தேர் திருவிழா கண் குளிர கண்டு வரலாம். காலை சென்று மாலை திரும்ப ஒருவருக்கு $70 மட்டுமே. முன்பதிவுகளுக்கு அழையுங்கள்.

0: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
1: IBC Tamil Productions பாஸ்கரன் கந்தையா வழங்கும் பிரம்மாண்டமான படைப்பு போராட்டம். போராட்டம் போராட்டம் அக்டோபர் 2nd முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.
2: ஃபுட்பால் வெறும் விளையாட்டல்ல, அது உண்டு வாழ்க்கை.
1: டொரண்டோவில் அக்டோபர் 2nd மாலை 7 யோர்க் சினிமாவிலும், அக்டோபர் 3rd பிற்பகல் 1 வூட்சைட் சினிமாவிலும், ஒட்டாவாவில் அக்டோபர் 4rd பிற்பகல் 3:30 ஆலியன் சினிமாவிலும் பார்த்து மகிழலாம்.
3: போராட்ட படம் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு படம், லட்சியத்தோடு தயாரித்திருக்க ஒரு படம். இந்த படத்தை பார்க்கிற போது எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது.
4: அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் நாஷ்டின், 416-724-6666, 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம்.
5: எப்பொழுதும் கேளுங்கள்
6: FM 102.7. 8:20. குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

குறித்தெல்லாம் அதிகம் பேசப்படுகிறது. இந்த நிலையில் பணத்தை நிர்வாகம் செய்வது எப்படி என்கின்ற ஒரு கேள்வி எல்லோருக்கும் இருக்கிறது. இவ்வாறான ஒரு நெருக்கடி நிலை, பொருளாதார மந்த நிலை அல்லது பொருளாதார நெருக்கவாரம் ஏற்படுகின்ற போது நாம் எவ்வாறு இந்த பொருளாதாரத்தை கையாள வேண்டும் என்பது தொடர்பில் பல்வேறு வழிமுறைகள் பேசப்படுகின்றன. உங்களால் பணத்தை நன்றாக நிர்வகிக்க முடியுமா என்று கேட்டால் பலருடைய பதில் முடியாது என்பதாகவே இருக்கும். சில சமயங்களில் மட்டும் முடியும் என்று சிலர் சொல்கிறார்கள். இதில் இந்த முடியும் என்று சொல்லக்கூடியவர்கள் மிகச்சிறிய எண்ணிக்கையிலானவர்களாக இருக்கிறார்கள். இந்த நிலையில் பணத்தை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது தொடர்பில் ஏராளமானவர்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் பல புத்தகங்களும் கூட எழுதப்பட்டிருக்கின்றன. வாட் தே டோன்ட் டீச் யூ அபவுட் மணி என்கின்ற ஒரு புத்தகம் பணம் குறித்தான சரியான புரிதலை வழங்குவதற்காக மிகச்சிறந்த பரிந்துரையாக பலராலும் முன்வைக்கப்படுகிறது. இந்த புத்தகம் பேசக்கூடிய விடயம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் பணம் குறித்தான ஒரு தெளிவான பார்வையினை வழங்கக்கூடியதாக இருக்கும். பொருளாதாரம் குறித்து, மக்களுடைய சேமிப்பு பழக்கங்கள் குறித்து, அல்லது பண பரிமாற்றங்கள், பணத்தை நிர்வகித்தல் போன்றவை குறித்து கவனம் செலுத்துகின்ற போது இந்த புத்தகத்தின் பெயர் தவிர்க்க முடியாமல் வந்து போகும். பணத்தை நிர்வகித்தல் என்பது எங்கள் எல்லோருக்கும் இருக்கின்ற ஒரு பொது பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. எங்களுடைய பாதி வாழ்க்கையை வாழ்ந்து முடித்த பின்புதான் பணம் குறித்தான முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கின்றோம். பாதி வாழ்க்கையை வாழ்ந்து முடித்த பின்னர், அதாவது மிட் லைஃபில், பணம் குறித்த ஏக்கமும் பதற்றமும் எங்கள் மனதிலே குடிகொண்டு விடுகிறபடியால் பணம் குறித்த அத்தனை விடயங்களும் கடினமான ஒன்றாக நமக்கு தெரிகிறது அல்லது மாறிப்போய் விடுகிறது. இதை தாண்டி எங்களுடைய ஒவ்வொருவருடைய மனதிலும் பணம் குறித்தான இரகசியமான கேள்விகள் இருக்கின்றன. பலரும் பலகாலம் தாங்களாகவே இதற்கான தீர்வுகளை கண்டுபிடிக்க முயன்று தோற்று போகிறார்கள். ஏனென்றால் பணம் குறித்த விடயங்களை எப்படி கையாள்வது என்பது நமக்கு பாடசாலைகள், கல்லூரிகள் அல்லது பணிபுரியும் இடங்கள் எவையுமே சொல்லித்தருவதில்லை. பணம் குறித்த எங்களுடைய அணுகுமுறையை மிக குறைந்த அளவே எங்களுடைய பெற்றோர்களும் உருவாக்குகிறார்கள். பொதுவாக பணம் குறித்து யாரும் தங்களுடைய நெருங்கிய நண்பர்கள், வாழ்க்கை துணையென யாரிடமும் வெளிப்படையாக பேசுவதில்லை என்பதுதான் உண்மை. குறைந்தபட்சம் புலம்பல் அல்லது அதிகபட்சம் பெருமை பேசுவது என்பதுதான் பணம் குறித்த பெரும்பான்மையான நிலைப்பாடாக இருக்கிறது. ஒன்று, என்னிடம் அதிக பணம் இருக்கிறது, அதை பயன்படுத்தி நான் பலவற்றை செய்கிறேன் என்று பெருமை பேசுகிறார்கள். என்னிடம் பணமே இல்லை என்று பலர் அழுது தொலைக்கிறார்கள். ஏனென்றால் பணம் என்றவுடன் ஒரு விதமான எமோஷனை நாம் அதனோடு இணைத்துக் கொள்கிறோம். இதனால் அது தொடர்பில் உண்மை பேசுவதை தவிர்க்கிறோம். எங்களில் பலருக்கும் ஃபைனான்சியல் அட்வைசர்ஸை வைத்துக் கொள்ளும் அளவிற்கு வசதிகள் இருப்பதில்லை. இவை அனைத்தையும் சேர்த்து நிதி சார்ந்த விடயங்களை கையாள்வதில் ஒரு விதமான சோம்பேறித்தனம் எங்களுக்குள் வந்துவிடுகிறது. இந்த சோம்பேறித்தனத்தை தான் வங்கிகள் மற்றும் ஏனைய நிதி நிறுவனங்கள் சிறந்த முறையில் பயன்படுத்தி லாபம் அடைகிறார்கள். பண நிர்வாகம் என்பது எல்லோருடைய வாழ்க்கையிலும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. நிதி நிர்வாகத்தில் ஒருவர் சிறந்து விளங்க வேண்டுமென்றால் 7 பழக்கங்கள் அவசியம் என்று இந்த புத்தகம் பேசுகிறது. இந்த பழக்க வழக்கங்கள் பணம் குறித்த நெகட்டிவான எண்ணங்களை எங்களை விட்டு விலக்கி வைக்கும். நல்ல பாசிட்டிவான பணம் குறித்த தெளிந்த பார்வையினை ஏற்படுத்தும் என்று சொல்கிறார் இந்த புத்தகத்தின் ஆசிரியர். இந்த 7 பழக்கங்களில் மிக முக்கியமானது, பணம் தொடர்பில் உணர்வு பூர்வமாக அல்ல, பகுத்தறிவோடு செயல்படுங்கள். பணம் என்பது மிகவும் உணர்வு பூர்வமான ஒரு விடயமாக எங்களிடம் நிலவுகிறது. நாம் ஒவ்வொருவரும் பணத்துடன் வெவ்வேறு விதமான உணர்வு பூர்வ உறவை கொண்டிருக்கிறோம். இது எங்களுடைய வருமானம், செலவு, கடன், சேமிப்பு மற்றும் முதலீடு போன்றவற்றில் தீவிரமான பாதிப்பை உருவாக்குகிறது. இதிலிருந்து வெளியேறி சரியான முடிவுகள் எடுக்க முதலில் எங்களுக்கு பணத்துக்கும் இருக்கக்கூடிய உறவை பகுத்தறிவது மிக முக்கியமானது. அந்த உறவு பகுத்தறிவு ரீதியிலானதாக அமைய வேண்டும். பணம் குறித்து உணர்வு பூர்வமாக சிந்திக்காமல் பகுத்தறிவோடு அதனை அணுக வேண்டும். அது மிக மிக முக்கியம். பணம் குறித்து உணர்வு பூர்வமாக சிந்திக்காமல் பகுத்தறிவுடன் அதை ஓர் உபகரணமாக நிலைநிறுத்தி சிந்தித்தால் பணம் ரீதியான வெற்றியினை நிச்சயம் அடைய முடியும். ஏனென்றால் உணர்வு ரீதியாக தொடர்பு செய்து கொள்வதை துண்டித்தவுடன் பணம் குறித்த பயம் எங்களை விட்டு சென்றுவிடும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பலன். பணத்தை ஒரு கருவியாக நாங்கள் பார்க்க தொடங்கினால் அதை உணர்வோடு தொடர்பு படுத்தாமல் விட்டுவிட்டால் அது தொடர்பிலான பயம் போய்விடும். பொதுவாக நாம் அதிகமாக சம்பாதித்தாலும் குறைவாக சம்பாதித்தாலும் நாம் சம்பாதித்த பணம் எங்கே போனது என்று தெரியாமல் தவிக்கிறோம். அது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. முழு கவனத்தையும் செலுத்தி பணத்தை செலவு செய்ய வேண்டும் என்பது இந்த புத்தகத்தின் 2வது அம்சமாக பேசப்படுகிறது. எங்களுக்கு வரக்கூடிய பல்வேறுபட்ட ஆஃபர்ஸ்,
இப்போது இணைய வழியில் கொட்டி கிடக்கக்கூடிய பல விடயங்களையும் நாம தேடிச் செல்லாமல் அதுவாகவே தேடி வந்து என்னை வாங்கு வாங்கு என்று சொல்லி வாங்க வைத்து விடுகிறது. அப்படியாக பணம் குறித்த சிந்தனை இல்லாமல் முழு கவனமும் இல்லாமல் நாங்கள் செலவு செய்கிறோம். ஆகவே உங்களுடைய செலவு கவனத்திற்குரியதாக இருக்க வேண்டும். முழு கவனம் செலுத்தி பணம் குறித்த தேர்வுகளை செய்யும் போது எங்கே போனது என் பணம் என்கின்ற கேள்வி எங்களுடைய மனதில் தோன்றாது. ஆகவே இந்த பணத்தை செலவு செய்கின்ற போது அதில் முழுமையான கவனம் தேவை. மூன்றாவதாக, சேமிப்பை தனியாக பிரித்து தானியங்கும் வகையில் அமைத்துக் கொள்வது, அதாவது சேவிங்ஸை ஆட்டோமேட் பண்ணுவது. எங்களுக்கு எவ்வளவு சேமிப்பு எல்லை இருக்கிறதோ அல்லது எவ்வளவு சேமிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோமோ அதை நாம சேமிக்க முயலாமல் அது தானாகவே சேமிக்கப்படுகின்ற வகையிலே ஆட்டோமேட் செய்வது மிக முக்கியமானது என்று சொல்கிறார்கள். அடுத்தது, நமக்கான இலக்குகள் தெளிவாக நிர்ணயிக்கப்பட வேண்டும். ஒரு ஃபைனான்சியல் அட்வைசரிடம் சென்று அவரிடம் நாங்கள் கேட்கக்கூடிய முதல் கேள்வி அல்லது அவர் எங்களிடம் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, உங்களுடைய நிதி இலக்கு என்ன, உங்களுடைய ஃபைனான்சியல் கோல் என்ன, அந்த இலக்கை தெளிவாக நிர்ணயித்தால் அதை நோக்கி நாங்கள் நகரக்கூடியதாக இருக்கும் என்பது இந்த புத்தகம் காட்டுகின்ற இன்னும் ஒரு வழி. அதேவேளை பணம் தொடர்பான விடயங்களை ஆர்வத்தோடு தெரிந்து கொள்ளுங்கள். எப்போதும் கற்றல் என்பது மிக முக்கியமானது. அந்த கற்றலை தொடர்கின்ற போது பணம் தொடர்பிலான முழுமையான விளக்கங்களை நாங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதேவேளை இந்த ஃபைனான்சியல் பிளானிங் என்று சொல்லக்கூடிய நிதி திட்டங்கள், எங்களுடைய நிதி திட்டங்கள் என்ன என்பதை நாங்களே தீட்டிக்கொள்ள வேண்டும். எங்களுடைய இலக்குகளை நிர்ணயிப்பதன் மூலம் அந்த இலக்குகளை அடைவதற்கான திட்டங்களையும் நாங்களே வகுத்து கொண்டால் எப்படியான திட்டங்களின் மூலம் அந்த இலக்குகளை, நிதிசார் இலக்குகளை நாங்கள் அடைய முடியும் என்பதை நாங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அதேவேளை பணம் குறித்து பேசுவதற்கு நாங்கள் நேரம் ஒதுக்க வேண்டும். பணம் குறித்து, எங்களிடம் இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் குறித்து அல்லது பொருளாதார நன்மைகள் குறித்து பேசாமல் ஒதுங்கி ஓடாமல் அது குறித்து பேசுவதற்கு நாங்கள் நேரம் ஒதுக்க வேண்டும். அது எங்களுடைய குடும்பத்தோடாக இருக்கலாம், நண்பர்களோடாக இருக்கலாம், பிசினஸ் பார்ட்னர்ஸோட இருக்கலாம். பணம் குறித்து உரையாடும் சூழல்களை உருவாக்கி அந்த உரையாடல்களின் மூலம் ஒரு தெளிவை ஏற்படுத்த நாங்கள் முன்வர வேண்டும். அதுதான் பணக்காரர்கள் ஆவதற்கு அல்லது பணம் சார்ந்து சிறந்த நிர்வாகிகள் ஆவதற்கான வழிகள் என்று சொல்கிறார் இந்த புத்தகத்தின் ஆசிரியர். வாய்ப்பிருக்கின்றவர்கள் வாங்கி வாசித்து பாருங்கள். வாட் தே டோன்ட் டீச் அபவுட் மணி, மிக முக்கியமானது. 7 பழக்கங்கள் உங்களுடைய நிதிசார் பிரச்சனைகளுக்கு அல்லது நிதிசார் சவால்களுக்கு தீர்வை வழங்கக்கூடியது என்று பரிந்துரைத்திருக்கிறார்கள். இன்று இந்த புத்தகத்தை உங்களோடு நாம் பகிர்ந்து கொண்டோம். ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.

0: பிஸ் டாக், உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பிஸ் டாக் நிகழ்ச்சியில் எங்களோடு காப்புறுதி நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கம் இணைந்திருக்கிறார். 416-528-1407 வழியாக நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம். குணா, இந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸ் என்று பெறுகின்ற போது அதை நாங்கள் அடமான கடன் பெறுகின்ற வங்கிகளிடமிருந்து அல்லது நிதி நிறுவனங்களிடமிருந்தும் பெற்றுக் கொள்ளலாம். அதேபடி வெளியில் உங்களை போன்ற நிதி திட்டமிடல் ஆலோசகர்களிடமிருந்தும் இந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை தெளிவுபடுத்த முடியுமா?
1: இந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸ் என்று வரும் பொழுது உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கின்றது. ஒன்று வந்து நீங்கள் பேங்கிலே மோட்கேஜ் வைத்திருக்கும் பேங்கிலேயே அந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸை எடுப்பது. மற்றது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் இன்சூரன்ஸ் அட்வைசராக இருக்கக்கூடிய எம்மிடமிருந்து எடுப்பது. இதில் இந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸை எங்களிடம் எடுப்பதில் பல நன்மைகள் இருக்கின்றது. அதாவது வந்து ஓனர்ஷிப், எங்களிடம் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸுக்கு நீங்கள் தான் ஓனர், ஆனால் பேங்கில் வைத்திருக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸுக்கு பேங்க் தான் ஓனராக இருக்கின்றது. அடுத்தது வந்து கவரேஜ். கவரேஜ் வந்து நீங்கள் மோட்கேஜை பே பண்ண அந்த மோட்கேஜ் அவுட்ஸ்டாண்டிங் மோட்கேஜ் பேலன்ஸையே பேங்கில் உள்ள மோட்கேஜ் இன்சூரன்ஸ் கவர் பண்ணுகிறது. அதே வேளை எங்களிடம் நீங்கள் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸ் நிரந்தரமாக ஒரு ஃபிக்ஸ் பீரியடுக்கு அப்படியே இருக்கின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், 1 மில்லியன் சொல்லிச்சுன்னா இந்த 1 மில்லியன் அமௌண்ட் வந்து எங்களிடம் எடுக்கும் பொழுது அது மாறாமல் இருக்கின்றது, ஆனால் பேங்கில் வந்து கட்டக்கட்ட அது குறைந்து கொண்டு போகின்றது. கொஸ்டன் வரும் பொழுது ஒரு 1 மில்லியன் இன்சூரன்ஸை பேங்கில் எடுக்கும் ப்ரைஸிலும் பார்க்க எங்களிடம் எடுக்கும் ப்ரைஸ் லெஸ் தேன் 50% ஆக இருக்கின்றது. உதாரணமாக ஒரு மேல் 35 இயர்ஸ் ஓல்டுக்கு எங்களிடம் எடுக்கும் 500,000 மோட்கேஜ் வந்து $22 ஆகவும், ஒரு ஃபீமேலாக இருக்கும் பட்சத்தில் அது $16 அமௌண்டாகவும் இருக்கின்றது. அதே நேரம் $1 மில்லியன் இன்சூரன்ஸை எங்களிடம் எடுக்கும் பொழுது அது $36 ஃபார் அ மேல் அண்ட் இட்ஸ் ஒன்லி $27 ஃபார் த ஃபீமேல். அதே வேளை நீங்கள் பேங்கில் வைத்திருக்கும் மோட்கேஜுக்கு 1 மில்லியனுக்கு நிச்சயமாக மோர் தேன் $100 பே பண்ண வேண்டி இருக்கின்றது. அடுத்தது போர்ட்டபிலிட்டி. போர்ட்டபிலிட்டின்னு வரும்பொழுது நீங்கள் உங்களை இந்த வீடை விற்று இன்னொரு வீடுக்கு போவதாக இருந்தால், இல்லாட்டி உங்களுக்கு இனி இந்த மோட்கேஜ் பெய்டோவாகும் சந்தர்ப்பம் வந்தால் கூட, இந்த எங்களிடம் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸ் அந்த கால பீரியட்டுக்கு அப்படியே இருக்க போகின்றது, ஆனால் பேங்கான் வந்து இல்லாமல் போகின்றது. அடுத்தது வந்து நாங்கள் பார்ப்போம், மிகவும் முக்கியமான விடயம் வந்து அண்டர்ரைட்டிங். அண்டர்ரைட்டிங் என்று வரும் பொழுது நீங்கள் பேங்கில் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸுக்கு நிச்சயமாக ஃபுல் பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் செய்து ஃபுல் மெடிக்கல் டெக்ளரேஷன் செய்யாமலே எடுக்கின்றீர்கள். அதாவது வந்து பேங்க் வந்து உங்களை அப்ரூவ் பண்ணுகின்றது என்னத்துக்கு சொல்லி சொன்னா, பிரீமியம் பே பண்ணுவதற்கு மட்டுமே ஒழிய அந்த கிளைமை எடுப்பதற்கு அவர்கள் அண்டர் ரைட்டிங் செய்வதில்லை. ஆனால் எங்களிடம் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸ் வந்து ஃபுல்லி அண்டர் ரிட்டன் அப் ஃப்ரண்ட். எனவே வி ஆர் ஒன்லி ஃபர்ஸ்ட் அப்ரூவிங் யூ டு கெட் த கிளைம், அதுக்கு பிறகுதான் உங்களுடைய மாதாந்த கட்டணம் எடுக்கப்படுகிறது. எனவே இந்த பல்வேறுபட்ட நன்மைகள் காரணமாக வெறும் 1 மில்லியன் இன்சூரன்ஸ் கவரேஜை வெறும் $27 a month-உடன் எங்களிடம் நீங்கள் எடுக்க முடியும்.
0: நீங்களும் இதுபோன்று தெளிவான அறிவுடன் உங்களுடைய நிதி திட்டமிடலை மேற்கொள்வதற்கு ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கத்தை அழைக்கலாம். 416-528-1407. ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம் 416-528-1407. 8:42 இது ஈஸ்ட் FM 102.7.

0: எட்டு மணி 8:46 நிமிடம். ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள்.
1: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
2: வார்டனின் பிஞ்ச் சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் CDCP திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள கனேடிய குடியிருப்பாளர்களுக்கு பல் மருத்துவ சேவைகள் இலவசமாக கிடைக்கலாம். நீங்கள் இன்னமும் CDCP க்கு விண்ணப்பிக்கவில்லையா? BSRV டென்டல் ஆபீஸ் விண்ணப்பிக்க உதவுகின்றது. வார்டன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸில் பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் அவர்களின் சேவையினையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் முழுமையான டென்டல் கேர் மற்றும் மெடிக்கல் சர்வீசஸும் ஒரே இடத்தில் கிடைக்கின்றன. வாரத்தின் 7 நாட்களும் சேவை. 416-649-6388. உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பேடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770.
3: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
4: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்றாரியம் முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல், கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை EV சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட்லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் புர்வை அழையுங்கள். 416-989-4700. 416-989-4700.
5: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: நேரம் 8:50 நிமிடம். குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

102.7 காத்தலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை இதுவரை கேட்டு மகிழ்ந்தீர்கள். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தர கலையகத்தில் மதுமிதா, மற்றும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தோடு ரமணன் சந்திரசகரமூர்த்தி. வணக்கம் நேர்களே.

வணக்கம் நேர்களை, மீண்டும் ஒரு புத்தமதிய காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதள முகவரியிலும் நமது நிகழ்ச்சிகளை நீங்கள் எங்கிருந்தாலும் கேட்டு மகிழலாம். மழையுடன் ஆரம்பித்திருந்தோம் இந்த நாளை. பெரும்பாலான இடங்களில் இப்போது மழை சற்று ஓய்வடைந்து முகில் நிறைந்திருக்கின்ற ஒரு நிலைமை தொடர்ச்சியாக காணப்படுகின்றது. மழைக்கான வாய்ப்புகள் இன்னமும் கொஞ்சம் தென்படுகின்றன. சூரிய வெளிச்சத்துடன் பகல் பொழுதே, அதுக்கு பிறகு நாங்கள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். இப்பொழுது காலை 9:12 வரைக்கும் இன்று இப்பொழுதிலும் நேற்று இன்று நாளை கேட்க இருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்தினர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி. ரமணன். 2026 அக்டோபர் மாதத்தின் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஹாப்பி ஃப்ரைடே வந்து சேர்ந்திருக்கின்றது. இந்த அக்டோபர் மாதத்தின் முதல் வார இறுதியை நாங்கள் தொடர்ந்து அனுபவிக்க இருக்கின்றோம். எனவே அந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளையும் நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். வெள்ளிக்கிழமை இன்னமும் வெளிச்சமாக இல்லை, ஆனால் வெளிச்சத்தை நாங்கள் இன்று காண முடியும். இன்றைய தினம் அக்டோபர் 2ஆம் தேதியில் பிறந்த நாள், திருமண நாள், செடி நாட்களை கொண்டாடுகின்ற நீர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். புத்தம்புதிய அழகான இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமாக தொடர வாழ்த்துக்கள் நீங்கள் செய்கின்ற சீர்கள் சிறப்பாக நிறைவேறட்டும். தொடர்ந்து வருகின்ற வாரிறுதி நாட்களும் மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய வாய்ப்புகளை தரட்டும் என்றும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு நேற்று இன்று நாளை இப்போது ஆரம்பிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு.

இசையுடன் கூடிய இனிமையான ஒரு பிரார்த்தனை. வெள்ளிக்கிழமையின் காலை இப்பொழுதே இன்னும் அழகாக்கி இருக்கின்றது. காலை 9:07 இந்த இனிய காலை வேளையில் மகாத்மா காந்தி சொல்லியிருக்கக்கூடிய சிந்தனைகளில் ஒன்றை நாங்கள் பார்க்கலாம். எதிர்காலம் என்பது இன்று நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்பதை பொறுத்தது. எதிர்காலம் தொடர்பாக நாங்கள் கவலைப்படுகின்றோம். இன்றைக்கு எதையும் செய்யாமல் நாளை என்னாகுமோ என்று சொல்லி அது தொடர்பாக கவலைப்பட்டுக் கொண்டிருப்பதில் பயன் ஏதும் இல்லை என்பதைத்தான் இந்த சிந்தனை சொல்லி நிற்கின்றது. இன்றிலே நாங்கள் கவனம் செலுத்துதல் அவசியம். இந்த கணப்பொழுதில் எதை செய்ய முடியுமோ அது எங்களது எதிர்காலத்தை சிறந்ததாக தானாகவே உருவாக்கி தரும். அது தொடர்பாக நாங்கள் அதிகம் சிந்தித்துக் கொண்டிருப்பதை விடுத்து செயலிலே இன்றைக்கு இறங்குகின்ற போது நாளைய வாழ்க்கை வந்து மிக சிறப்பானதாக முன்னேற்றகரமானதாக அமையப் போகின்றதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியுமே தவிர அது தொடர்பாக கவலைப்பட்டுக் கொண்டு அல்லது நிறைய திட்டங்களை நாங்கள் எதிர்காலம் தொடர்பாக வகுத்தாலும் அதற்கான செயற்பாடுகளை இன்றைய ஆரம்பிக்கவில்லை என்று சொன்னால் எதையுமே எங்களால் அடைந்துவிட முடியாது. அவை வெறும் திட்டங்களாகவும் மற்றும் ஒரு சில இலக்குகளை நாங்கள் மனதில் நிர்ணயித்தவையாகவும் மட்டுமே இருக்குமே தவிர அதை அடைவதற்கான செயல்பாடுகளை நாங்கள் இன்றே தொடங்குதல் தான் நாளைய நாள் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதை இந்த சிந்தனை அழகாக சொல்லுகின்றது. எதிர்காலம் என்பது இன்று நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்பதை பொறுத்தது. எனவே நாங்கள் இன்றைக்கு செயற்படுகின்றோம் என்று சொன்னால் நாளைய எதிர்காலத்தை சிறந்ததாக உருவாக்கிக் கொள்ள முடியும். இல்லை, நாங்கள் செயற்படவில்லை இருந்து யோசித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் எதிர்காலம் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளானதாகத்தான் இருக்கும். எனவே எதை நாங்கள் இன்றைக்கு செய்கின்றோமோ அதுதான் எங்களது எதிர்காலத்தை நாளைக்கு தீர்மானிக்கப் போகின்றது என்பதை இந்த அழகான முக்கியமான சிந்தனை சொல்லுகின்றது. எனவே இன்றைய நாளிலே நாங்கள் சிறந்த செயல்களை செய்தல் அவசியம். இன்று என்று சொன்னால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் கிடைக்கக்கூடிய அந்த நிகழ்காலத்தில் முன்னேற்றகரமான செயல்களை செய்வதன் மூலமாகத்தான் ஒரு அழகான எதிர்காலத்தை நாங்கள் உருவாக்கிக் கொள்ள முடியும் என்பதையும் இன்றைய நாளின் காலை சிந்தனையாகவும் சொல்லிக் கொள்ளலாம். மழை அதிகம் இருந்திருக்கின்றது. ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் இந்த ஹரிக்கேன் போல உருவாக்கியிருக்கின்ற அந்த ஒரு தாக்கத்தின் விளைவாகத்தான் நேற்றைய தினம் இன்று காலை வரைக்குமே தொடர்ச்சியாக மழையை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். ஒரு சில இடங்களில் இன்னமும் கொஞ்சம் தூரல்கள் இருக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன. பெரும்பாலான இடங்களில் மழை ஓய்ந்து முகில் நிறைந்து காணப்படுகின்றது. சூரிய வெளிச்சம் தென்பட இருக்கின்றது. 10 மணிக்கு பிறகு வெளிச்சம் தென்படத் தொடங்கும். பிற்பகல் வேளை வந்து பிரதானமாக வெயிலோடு தான் இருக்கும். எனவே பெரும்பாலான பகல் வேளை இன்றைக்கு வெளிச்சத்தை நாங்கள் காணக்கூடிய சாத்தியங்கள் சொல்லப்படுகின்றன. முகில் இருந்தாலும் வெளிச்சத்தையும் நாங்கள் இன்று காண முடியும். 12 இப்போதைய வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணர்கின்றோம். 19 வரை வெப்பநிலை உயர்ந்து 19 டிகிரி செல்சியஸ் கூடிய உணர்லையாக இன்றைக்கு உணரப்படும். இரவு பொழுது என்று சொல்லி பார்த்தால் 10 இருக்கும் வெப்பநிலை. சிங்கிள் டிஜிட்டில் 8 டிகிரி செல்சியஸாகவே நாங்கள் இரவின் உணர்நிலையை உணர்ந்து கொள்ள இருக்கின்றோம். 6:57 இரவு பொழுதில் சூரியன் இன்றைக்கு அஸ்தமிக்கும் என்பதையும் வெள்ளிக்கிழமை தொடர்பாக சொல்ல முடிகின்றது. தொடர்ந்து வருகின்ற அக்டோபரின் 1வது வார இறுதி வெளிச்சமான 2 நாட்களை தான் தரப்போகின்றது. சனிக்கிழமை வந்து சூரிய வெளிச்சம் மட்டும் நிறைந்திருக்கும், அழகான வெளிச்சமான பகல் பொழுது இருக்கும். நாளைக்கு 16 வெப்பநிலையாகவும் 16 உணர்நிலையாகவும் இருக்கப் போகிறது. காலை இரவிலெல்லாம் ஒற்றை இலக்கத்தில் உடல்நிலை வீழ்ச்சியை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். தொடர்ந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இன்று போல வெப்பநிலை உடல்நிலை எதிர்பார்க்கலாம். 18 வெப்பநிலை உயர்வாக இருக்கும். 19 உணரப்போகின்றோம். பிரதானமாக வெயிலும் கூட நிறைந்திருக்க போகின்றது ஞாயிற்றுக்கிழமை. திங்கட்கிழமை 14 தான் வெப்பநிலை, 12 தான் உணரப்போகின்றோம். சூரிய வெளிச்சம் தான் நிறைந்திருக்கும். திங்கட்கிழமை இரவு வேளை 3 டிகிரி செல்சியஸ் உடல்நிலையை நாங்கள் பெற இருக்கின்றோம். எனவே விரைவான மாற்றம் வரப்போகின்றது என்பதைத்தான் நாங்கள் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். அக்டோபர் ஆரம்பித்து நாங்கள் விரைவாகவே இந்த இலையுதிர்கால மாற்றத்துக்குள் சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதைத்தான் இங்கு இந்த மாற்றங்களும் கூட எங்களுக்கு நினைவுபடுத்துகின்றது. செவ்வாய்க்கிழமையை பார்த்தால் 14 வெப்பநிலை, 14 உணரக்கூடியதாக இருக்கும். அன்றைக்கும் சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கப் போகின்றது. அடுத்த புதன்கிழமை 18 வரை உணர்நிலையை உயர்வை எதிர்பார்க்கலாம். சூரிய வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்கும் அடுத்த புதன்கிழமையிலும் கூட. வியாழக்கிழமை 19 வெளிச்சமான பகல் பொழுதுதான் இப்போதே எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. அது அடுத்த வாரத்திலும் கூட அதிகம் மழை இருக்கக்கூடிய சாத்தியங்கள் சொல்லப்படவில்லை. வெப்பநிலை சரிந்து கொஞ்சம் ஏறக்கூடிய நிலைமையை நாங்கள் எதிர்பார்க்கலாம். 9:11 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
1: அமுதே தமிழே, அழகிய மொழியே எனதுயிரே.
2: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899.
4: லைக் ப்ரொடக்ஷன், சுபாஷ்கரன் பெருமையோடு வழங்கும் சிக்மா திரைப்படம் அக்டோபர் 2 முதல் உலகமெங்கும் வெளியாகிறது. கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில் அக்டோபர் 1 வியாழக்கிழமை 20 முதல் காட்சியுடன் ஆரம்பமாகிறது. எழுத்து இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
5: சிக்மாஸ் an action adventure film.
6: அப்பா பயமர்பா சொல்லிடுபா.
5: Filled with a lot of new fresh elements.
7: இந்த சூதும் போதையும் ஒரு காயினோட ரெண்டு பக்கம் மாதிரி.
5: Like heist, treasure hunt.
8: இன்னொரு கோடி.
9: What a wow. இந்த ரேடியோல மார்னிங் டைம் எல்லாம் பேசுவாங்களே. ஆர்ஜே சாம் தானே நீங்க?
4: உங்கள் பேராதரவுடன் ஆபீஷியல் ரேடியோ பார்ட்னர் East FM 102.7.
10: ஆடியன்ஸ் என்ன தேவையோ அது பண்ணு. சிக்மா
11: Ajax Mitsubishi-யில் இப்போது the sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the sale to remember. தமிழில் பேச அகமது தம்சேன் 4378607002.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்புக்கு அண்மையில் 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 4169973862 அல்லது 4167548881.
12: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
13: அது சரி.
12: உங்களுக்கு Audi 2026 A3 கார்.
13: என்னது?
12: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் 2 கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2 கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல்

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது காலை 9:26 ஆகியிருக்கின்றது. வெள்ளிக்கிழமையின் இந்த காலை இப்பொழுதில் போக்குவரத்து நிலைமைகளையும் பார்க்கலாம். மழை தூறல் காலை பொழுதில் இருந்திருக்கின்றது. கொஞ்சம் ஈரழிப்பான வீதிகள் தான் இப்போதும் இருக்கின்றன. இருந்தாலும் சூரிய வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எட்டி பார்க்க தொடங்குகின்றது. இனி வெளிச்சமான பொழுதை எதிர்பார்க்கலாம். வெள்ளிக்கிழமையாக இருப்பதன் காரணமாக தாமதங்கள் அதிகம் இல்லை. 401 வெஸ்ட் பவுன் மக்காவன் வீதி தாண்டிய இடங்களில் தான் தாமதங்களை எதிர்கொள்ள தொடங்குகின்றது. கிணடு வீதி பகுதியில் கலெக்டர்ஸில் வாகன நெரிசல்கள் சற்று உயர்வாக பேர்ச் மவுண்ட் வரைக்கும் தென்படுகின்றது. அதன் பின்பு குறைந்த தாமதங்கள் தான் எதிர்கொள்ளப்படுகின்றன. டிவிபி தாண்டி பயணிக்கின்ற போது எக்ஸ்பிரஸில் குறுகிய தூரம் டாமினஸ் ரோடு வரைக்கும் தாமதங்கள் அதிகம் இருப்பதை காண முடிகின்றது. அதுக்கு பிறகு பேவியுக்கு முன்னரான இடங்களில் கலெக்டர்ஸில் சற்று தாமதங்கள் உயர்கின்றது. இடையிடையே தணிகின்ற தாமத நிலைமைகள் தொடர்ந்து பாதிஸ்ட் வரைக்கும் இருக்கின்றன. ஆனால் குறைந்த நிலையில் தன் வழக்கம் போல அதிக வாகன நெரிசல்கள் இப்போது நிலவுகின்ற நிலைமை காணப்படவில்லை. அதிக தாமதம் இல்லாமல் தொடர்ந்து பயணிக்கலாம். ஆனால் மீண்டும் தாமதங்களை ஸ்லிங்டன் அவென்யூ தாண்டிய இடங்களிலும் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றது. சற்று அதிக தாமதங்கள் தான் கிப்ளிங் வரைக்கும் தென்படுகின்றன. அதன் பிறகு குறைந்த தாமதங்களை மார்டின் க்ரோ ரோட் வரைக்கும் எதிர்கொள்ளக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது. ஈஸ்ட் பவுண்டில் தான் இப்போது அதிகமான வாகன நெரிசல்கள் தென்படுகின்றன. ஒரு சில விபத்துகள் வந்து நிகழ்ந்திருக்கின்றமை வாகன நெரிசல்களை உயர்வாக்கி இருக்கின்றது. ஈஸ்ட் பவுண்டை பொறுத்தளவில் கீழ் ஸ்ட்ரீட்டுக்கு முன்னரான இடத்தில் எக்ஸ்பிரஸில் ஒரு வாகன விபத்தொன்று நிகழ்ந்திருக்கிறது. அதே மாதிரி ஜெயின் ஸ்ட்ரீட்டுக்கு முன்னரும் கூட எக்ஸ்பிரஸில் ஒரு சிறிய விபத்து நிகழ்ந்திருக்கின்றமை மிக அதிகமான வாகன நெரிசல்களை அந்த பகுதியில் உருவாக்கி இருக்கிறது. ஹைவே 47 இருந்து கீழ் ஸ்ட்ரீட் வரைக்குமே கடும் தாமதங்கள் நிலவுகின்றது. அதுவும் ஹைவே 400 இருந்து கீழ் ஸ்ட்ரீட் வரைக்கும் மிக அதிகமான நேரம் செலவிடக்கூடிய நிலைமை 401 ஈஸ்ட் பவுண்டில் இப்போது காணப்படுகின்றதை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு கீழ் ஸ்ட்ரீட் தாண்டிய இடங்களில் அதிக தாமதம் இல்லாமல் பயணிக்கலாம். ஆனால் கீழ் ஸ்ட்ரீட் வரைக்கும் மிக அதிக வாகன நெரிசல்கள் இப்போது நிலவுகின்றது. அதன் பின்பு தாமதங்கள் இல்லாமல் பயணிக்கக்கூடிய நிலைமைகளை 401 ஈஸ்ட் பவுண்ட் கொண்டிருக்கின்றது. 404 சவுத் பவுண்ட் நிலைமைகளை பார்த்தால் ஃபிஞ்சிலிருந்து 401 வரைக்கும் தாமதங்கள் நிலவுகின்றன. டிவிபியை பொறுத்தளவில் 401 தாமதங்கள் ஆரம்பித்து லோரன்ஸ் வரைக்கும் சவுத் பவுண்டில் அதிகம் இருக்கின்றது. அதுக்கு பிறகு இடையில் தணிகின்றது. மீண்டும் டான்மில்ஸ் ரோடை அண்மித்த பகுதியில் வாகன நெரிசல்கள் சற்று உயர்கின்றது. பேவியூ வரைக்குமே தாமத நிலைமைகள் குறைந்த அளவில் தென்படுகின்றன. டிவிபி நோர்த் பவுண்ட் லோரன்ஸுக்கு முன்னர் ஆரம்பிக்கின்ற தாமத நிலைமைகள் யோக் மில்ஸ் ரோட் வரைக்கும் குறைந்த அளவில் இப்போது காணப்படுகின்றன என்பதையும் தெரிவித்துக் கொள்ளலாம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, அக்டோபர் மாதத்தின் முதலாவது வெள்ளிக்கிழமை, ஸ்மைல் பிளீஸ் என்பதைத்தான் சொல்லலாம். என்ன காரணம் என்றால் இன்றைக்கு வந்து உலக புன்னகை தினம், வேர்ல்ட் ஸ்மைல் டே என்று கடைபிடிக்கப்படுகின்றது. நீங்கள் வந்து இன்னும் ஒருவருக்கு இலவசமாக கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த பரிசு எது என்று கேட்டால் அதை நாங்கள் புன்னகை என்று சொல்லி நிச்சயமாக சொல்லலாம். ஒருவரோடு எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பகைமை உணர்வையும் கூட இலகுவாக உடைக்கக்கூடியதாக ஒரு சிறந்த புன்னகை அமையும் என்பதையும் கூட இங்கு நிச்சயமாக சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு நாளின் உற்சாகத்தை அதிகரிப்பதற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சிறிய புன்னகை போதுமானதாக இருக்கும். நீங்கள் இன்னும் ஒருவரை பார்த்து புன்னகைக்கின்ற போது அந்த புன்னகை வந்து உங்களுக்கும் மகிழ்ச்சியை தரும். நீங்கள் யாரை பார்த்து புன்னகைத்தீர்களோ அவர்களுக்கும் கூட ஒரு பிரகாசமான ஒரு பொழுதை அதுவாகவே உருவாக்கி கொடுக்கும். அவர் இன்னும் ஒருவரை பார்த்து புன்னகை பருப்படி ஒரு தொற்று விடயமாகவே, தொடர்ச்சியாக வீணையவர்களையும் கூட தொற்றக்கூடிய ஒரு அழகான விடயமாக தான் இந்த புன்னகை வந்து எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடியவர்களை மகிழ்விக்கின்றது. எனவே எங்களை சூழிருக்கக்கூடியவர்கள் மீது எங்களது கண்களையும் இதயத்தையும் நாங்கள் திறந்து வைத்தல் அவசியம். எனவே இன்னும் ஒருவரது நாளை நாங்கள் இனிமையாக்குவதற்கு இலகுவான ஒரு புன்னகையை வெளிப்படுத்தி கொள்ளலாம் என்பதைத்தான் இங்கு வலியுறுத்தி இருக்கின்றார்கள். இறுக்கமாக இருக்கக்கூடிய ஒரு முகத்தோடு நாங்கள் ஒருவரை அணுகுகின்ற போது அது வந்து எங்களுக்கும் ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு அணுகலாக இருக்காது. மற்றவர்களுக்கும் கூட நாங்கள் குறித்த ஒரு நல்லெண்ணத்தை கொடுக்காது. நாங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாவற்றையுமே ஒரு புன்னகையோடு செய்கின்ற போது, அல்லது இன்னொருவரிடம் ஒரு விடயத்தை நாங்கள் கேட்கின்ற போது, ஒரு புன்னகையோடு கேட்கின்ற போது, அவை எல்லாவற்றையும் நாங்கள் இலகுவாகவே நிறைவேற்றிவிடக்கூடியதாகவும் கூட இருக்கும். எனவே ஒரு எளிய புன்னகை வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியை உலகெங்கும் பரப்பக்கூடியதாகவும் கூட ஒரு சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் நிச்சயமாக இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். புன்னகைப்பதற்கு காசா பணமா, நாங்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை அடுத்தவர்களை நோக்கி வெளிப்படுத்தக்கூடியதாகத்தான் இந்த புன்னகை வந்து ஒரு பெரிய ஒரு பாலமாகவும் கூட காணப்படுகின்றது. எனவே இதன் காரணமாகத்தான் இந்த புன்னகை தினத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும்
எல்லாமே அக்டோபரின் முதலாவது வெள்ளிக்கிழமையில் இந்த வேர்ல்ட் ஸ்மால் டே வந்து கடைபிடிக்கப்படுகின்றது. எங்களது மூளை வந்து இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸை இந்த புன்னகைக்கின்ற போது வெளியிடுகின்றது. எனவே அது ஒருவேளை இன்னும் ஒருவரையும் தொற்றக்கூடியதாக இருக்கலாம் என்று சொல்லித்தான் ஆய்வுகள் காட்டுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஒருவர் வந்து ஒரு புன்னகை இன்னும் ஒருவரிடமிருந்து பெறுகின்றார் என்று சொன்னால் அவர் இன்னும் ஒருவரை நோக்கி புன்னகைப்பதற்கான ஒரு தூண்டுதலும் அவருக்கு கிடைக்கின்றது. அதே நேரம் நாங்கள் புன்னகிக்கின்ற போது எங்களது பிரெயின் வந்து நல்ல ஹார்மோன்ஸை வெளியிடுகின்றது. எனவே எங்களது அந்த ப்ரொடக்டிவிட்டி வந்து ஒரு நாளிலே அதிகரிக்கின்றதாம். ஆரோக்கியமான உறவுகளையும் அது ஊக்குவிக்கின்றது. எங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை அது நீக்குகின்றது. இப்படி தொடர்ந்து செய்கின்ற போது உங்களது ஆயுளை அதிகரிக்கின்றது என்பதை இங்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். எனவே கண்டிப்பாக புன்னகையுங்கள். எப்போதுமே என்ன மாதிரியான பிரச்சனைகளில் நாங்கள் இருக்கின்றோம் என்று சொன்னாலும் ஒரு நாளை வந்து நாங்கள் ஒரு அழகான புன்னகையோடு தொடங்குகின்ற போது அந்த நாளில் நாங்கள் சந்திக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் மிக அதிகமாக இருக்கும். உலகத்தை வாழச்சிறந்த ஒரு இடமாக மாற்றுவதற்கு புன்னகை வந்து ஒரு எளிய வழியாகவும் கூட இருக்கும். ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சைகை அரவணைப்பாகவும் கூட இந்த புன்னகை பார்க்கப்படுகின்றது. மகிழ்ச்சி மற்றும் இரக்கத்தை அது வெளிப்படுத்துகின்றது. கலாச்சாரம் மற்றும் மொழியியல் எல்லைகள் எல்லாவற்றையும் கடந்து ஒரு நேர்மறை மற்றும் ஒரு அன்பான இணைப்பின் உலகளாவிய மொழி என்று சொல்லி இந்த புன்னகையை நாங்கள் நிச்சயமாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு உண்மையான புன்னகை எங்களது சொந்த உற்சாகத்தை உயர்த்துவது மட்டுமல்லாமல் எங்களை சுற்றியுள்ளவர்களின் நாளையும் மிக மிக பிரகாசமாக்குகின்றது. ஒரு சீர்குலைந்த உறவையும் கூட அந்த புன்னகை சீர்படுத்தி விடுகின்றது. ஒரு பதற்றத்தை எளிதாக்கி விடுகின்றது. அந்நியர்களிடையே கூட இடைவெளிகளை அது குறைக்கின்றது. எனவே புன்னகையுங்கள், அழகான ஒரு நாளை உருவாக்கிக் கொள்ளுங்கள் என்று வேர்ல்டு ஸ்மைல் டே என்பதையும் கூட இந்த அழகான காலை பொழுதில் சொல்லிக் கொள்கின்ற 9:32 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம். Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960. 4374777960.
1: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில் 416-321-7555. முகூர்த்தம் ஜுவல்ஸ், தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
0: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன், கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
2: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
0: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே ஃபைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
2: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
0: 416-688-2426.
3: சரோசு மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கு 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560.
4: நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
4: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
5: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. mortgagesolutions.ca.
0: பாஸ்கரன் கந்தையா தயாரிப்பில் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டுள்ள ஈழத் திரைப்படம் போராட்டம் October 2 வெள்ளிக்கிழமை மாலை 7 மணி முதல் யோக் சினிமாவிலும், October 3 சனிக்கிழமை பிற்பகல் 1 மணி முதல் வுட்சைட் சினிமாவிலும் காண்பிக்கப்படுகின்றது. டிக்கெட் $20 முதல். eventbrite.ca வில் டிக்கெட்டுகளை பெறலாம் அல்லது அலையுங்கள் 289-981-1874. 289-981-1874.
6: The station with the best music.
7: It's East FM.
8: It's East FM.
9: Feel the power. Feel the bass. 102.7 FM.

நான் அடிமை இல்லை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கின்றோம். நேரம் காலை 9:45 ஈஸ்ட் எஃப்எம் காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது வெள்ளிக்கிழமை காலை வேலை. ஒரு அழகான கதை, முக்கியமான பல சிந்தனைகளை எங்களுக்கு தருகின்றது. இந்த மாதிரி நிறைய கதைகள் வந்து சொல்லப்படுகின்றன. ஒரு பெரிய ஒரு கார் கம்பெனி, அதில் ஒரு புத்திசாலி இளைஞன் வேலைக்கு சேர்கின்றானா. சில காலம் கழித்து அவன் தானே ஒரு சிறந்த காரை அந்த கம்பெனியிலே வடிவமைக்கின்றான். இப்போது கார் சிறப்பாக உருவாகி இருக்கின்றது. அதை அவன் தனது மேலாளரிடம் காண்பிக்கின்றான். அற்புதம் என்று சொல்லி மிக மகிழ்ச்சியோடு அந்த மேலாளர் பாராட்டுகின்றார். இந்த கார் மாதிரி வேறு எந்த கம்பெனியும் இப்போது தயாரிக்கவில்லை, எனவே இதே மாதிரி நிறைய கார்களை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கம்பெனியின் முதலாளியின் அனுமதியோடு அந்த கார் வந்து மிக சிறப்பாக இப்போது முழுமை பெற்றிருக்கின்றது. முதலாளிக்கோ மிகுந்த சந்தோஷம். முதல் காரை கண்ணை கொள்ளை கொள்ளுகின்றது என்று சொல்லி அவர் மகிழ்ந்து போகின்றார். எல்லோருக்குமே மகிழ்ச்சி. இப்போது அந்த காரை வந்து அதன் தயாரிப்பு பிரிவிலிருந்து மார்க்கெட்டிங் பிரிவுக்கு மாற்ற வேண்டும். எனவே இப்போது அந்த ஒரு மார்க்கெட்டிங் பிரிவுக்கு அதனை எடுத்து செல்ல முற்படுகின்ற போதுதான் ஒரு சின்ன பிரச்சனை அங்கு உருவாகுகின்றதாம். அந்த கார் உருவாக்கப்பட்ட உயரம் சற்று அதிகமாக இருந்திருக்கின்றது. அந்த காரை வந்து அந்த பகுதியிலிருந்து வெளியில் எடுக்கக்கூடிய அந்த வாயில் அதன் உயரத்தை விட 1 இன்ச் அதிகமாக இருக்கின்றது. இப்போது என்ன செய்யலாம் என்று சொல்லி எல்லோரும் கொஞ்சம் யோசிக்க தொடங்குகின்றார்கள். இளைஞன் சோர்ந்து போகின்றான். தன்னைத்தானே அவன் நொந்து கொள்ளுகின்றான். எத்தனை விடயங்களை கவனித்தேன், இந்த சின்ன விடயத்தை கவனிக்காமல் நான் போய்விட்டேனே என்று சொல்லி அவன் அதிகம் யோசிக்கின்றானா. ஆளாளுக்கு ஒவ்வொரு ஐடியாஸ்க்கு வந்து கொடுக்க தொடங்குகின்றார்கள். அந்த வாசலின் மேற்பகுதியை உடைத்துவிட்டு காரை வழி எடுக்கலாம் என்று சொல்லி ஒரு சிலர் சொல்லுகின்றார்களாம். அதற்கு பிறகு அதை சரி செய்து கொள்ளலாம் என்று சொல்லியும் அனுமதி கொடுக்கப்படுகின்றது. இருந்தாலும் அதை செய்வதற்கு ஒரு சிலருக்கு இஷ்டமில்லை. அதே நேரம் காரை கஷ்டப்பட்டு இதே வாயில் வழியே எடுத்து செல்லலாம், மேற்பகுதியில் கீறல்கள் விழும், அதை பிறகு நாங்கள் பெயிண்டிங்கின் மூலம் சரி செய்து கொள்ளலாம் என்று சொல்லியும் ஒரு சிலர் ஆலோசனை கொடுக்கின்றார்கள். ஆனால் முதலாளிக்கும் ஒப்பவில்லை. மிக அழகான புத்தம்புது காரின் மீது கீறல்கள் விழுவதை நினைக்கவே அவருக்கு பிடிக்காமல் இருக்கின்றது. எல்லோருக்குமே குழப்பம் ஏற்படுகின்றதாம். முகத்தில் ஏமாற்றமும் வெறுமையும் தென்படுகின்றது. இவ்வளவு அழகான புது வடிவமைப்புடன் உருவாக்கிய அந்த காரை 1 இன்ச் உயரம் அதிகமாக இருப்பதன் காரணமாக வழியிலே கொண்டு செல்ல முடியவில்லையே என்று சொல்லி அவர்கள் கவலைப்படுகின்றார்கள். இப்போது நடக்கின்றவற்றை கவனித்துக் கொண்டிருந்த அந்த ஒரு கம்பெனியின் வாட்ச்மேன் அவர் வந்து நான் ஒரு ஐடியா சொல்லலாமா என்று சொல்லி கேட்கின்றார். எல்லோரும் இவர் என்ன சொல்ல போகின்றார் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கின்ற போது அவர் என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னால், நீங்கள் சொன்ன பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நான் கவனித்தேன். இந்த வாசலின் உயரத்தை விட 1 இன்ச் தான் இந்த காரின் உயரம் அதிகம். எனவே காரின் 4 டயர்ஸ் அதில் இருக்கக்கூடிய அந்த காற்றை நீங்கள் இறக்கிவிட்டீர்களாக இருந்தால் காரை சுலபமாக வாசலுக்கு வெளியே நகர்த்தி விடலாம். அதுக்கு பிறகு மீண்டும் அந்த டயர்ஸில் காற்றை நிரப்பிக்கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு வழியை சொல்லுகின்ற போது எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருக்கின்றது. இவ்வளவு சுலபமான ஒரு வழி, எந்த சேதமும் இல்லாமல் அந்த காரையும் வெளியில் எடுக்கலாம், கட்டடத்துக்கும் சேதம் ஏற்பட போவதில்லை. எனவே ஒரு குட்டி கதையாக தான் இந்த கதை சொல்லப்படுகின்றது. யார் எப்படிப்பட்டவர் எங்களுக்கான அந்த ஒரு நல்ல ஒரு அட்வைஸை கொடுக்கின்றார் என்று சொல்லி நாங்கள் யோசிக்க தேவையில்லை. அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விடயத்தில் என்ன கருத்து இருக்கின்றது என்று சொல்லித்தான் நாங்கள் எப்போதும் பார்த்தல் அவசியம் என்பது ஒரு மிக மிக முக்கியமான சிந்தனை. ஒருவரது தோற்றத்தை வைத்தோ அல்லது அவரது நிலைமையை வைத்தோ எப்போதும் தவறாக ஒரு மனிதரை எடை போட்டு விடாதீர்கள் என்பது தொடர்பான ஒரு ஆழமான சிந்தனையும் இங்கு நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரம் இன்னும் ஒரு முக்கியமான சிந்தனையை நாங்கள் இதிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. வாழ்க்கை என்பது மிக மிக சுலபமானது, வாழ்வது ஒரு முறை, அதை அனுபவியுங்கள் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். இந்த 1 இன்ச் உயரம் போலதான் எங்களது மனதுக்குள்ளும் கூட 1 இன்ச் ஈகோ, 1 இன்ச் கோபம் என்று சொல்லி எல்லா விதமான பிரச்சனைகளும் நிறைந்திருக்கின்றது. இந்த 1 இன்ச் அளவில் இருக்கக்கூடிய, சிறியதாக இருக்கக்கூடிய இந்த ஈகோ, கோபம், பழிவாங்கும் உணர்ச்சி, மற்றவர்கள் மீதான ஒரு வெறுப்பு, இவை எல்லா பிரச்சனைகளும் எங்களது மனதுக்குள் நிறைந்து நாங்கள் ஒரு சில வாயில்களை கடந்து செல்ல முடியாமல் அங்கேயே தேங்கி நிற்கின்றோம் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அந்த காரில் இருக்கக்கூடிய அந்த டயர்ஸில் காற்றை கலட்டிவிட்டது மாதிரி எங்களது மனதுக்குள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த 1 இன்ச்சாக இருக்கக்கூடிய சிறிய தேவையில்லாத விடயங்கள் எல்லாவற்றையுமே நாங்கள் வெளித்தள்ளி விடுதல் மிக மிக அவசியமாகின்றது என்பதைத்தான் இந்த ஒரு முக்கியமான சிந்தனை வந்து
எங்கு எங்களுக்கு சொல்லி நிற்கின்றது. எனவே சாதாரணமான ஒரு பிரச்சனையை நாங்கள் பெரிதாக்கி விடுகின்றோம். மனதுக்குள் தொடர்ச்சியாக அதை வைத்திருப்பதன் மூலமாக ஒரு சில சமயங்களில் எங்களிடம் இருக்கக்கூடிய அந்த ஈகோ தான் நாங்கள் முன்னேற முடியாமல் எங்களை பெரும்பாலும் தடுத்து விடுகின்றது. ஒருவரிடம் இதை கேட்கலாமா, எதுக்காக அவரிடம் நான் கேட்க வேண்டும், அவர் சொல்லி நான் இதை செய்ய வேண்டுமா என்று சொல்லியெல்லாம் பல விதங்களில் நாங்கள் எங்களது மனப்பிரச்சனைகளை சிக்கல்களை வளர்த்துக் கொள்ளுகின்றோம். எனவே இவற்றையெல்லாம் அந்த கலட்டிவிடப்படுகின்ற அந்த காற்று மாதிரி கலட்டி விடுகின்ற போது நாங்கள் வாழ்க்கையிலே பெரும் தடைகளை தாண்டி பயணிக்க முடியும் என்பது தொடர்பான ஒரு அழகான சிந்தனை இங்கு பகிரப்படுகின்றது. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது காலை 9:51.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம்.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும், ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும், மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
3: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கோப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கோப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards, 416-970-2408, 416-970-2408.
5: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிவ் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
6: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462-4 Some condition apply.
7: MJS Gold House
8: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது. MJS
7: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
8: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில். MJS 416-299-1630.
7: MJS Gold House.
8: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
9: சோல் சொல்யூஷன்ஸ் ஃபுட் கிளினிக். நீண்ட நேரம் நீர்ப்பதால் ஏற்படும் கால்வலி, ஆத்லெட்டிக் பெயின், ஆணிக்கூடு, பித்தவெடிப்பு போன்றவற்றுக்கு சோல் சொல்யூஷன்ஸ் ஃபுட் கிளினிக். பாதங்கள் அல்லது கால்களில் ஏற்படும் வலிகளை குணப்படுத்த ஷாக் வேவ் தெரப்பி, இலகுவான புதிய சிகிச்சை முறை, நீரிழிவு உள்ளோருக்கு கால் பாதங்கள் பற்றிய மதிப்பீடு, கஸ்டம் மேட் ஆர்த்தோடிக்ஸ் மற்றும் பிரேசஸ், எல்லா விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். பாத நிபுணர் கவிப்பிரியா கந்தவேள், No. 20 நியூ டெல்லி டிரைவ், Unit 72, மார்க்கம், 905-471-4000.
10: இப்பொழுதும் கேளுங்கள்.

நேரம் இப்பொழுது காலை 10:05 ஈஸ்ட் எஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-842-4212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அளிக்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்ற இமெயில் முகவரியின் ஊடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம், தமிழ் யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. சரி, எரிபொருள் விலை தொடர்பான நல்ல செய்தி கொஞ்சம் இல்லை. இன்றைக்கு ஒரு 6% விலை உயர்வை சந்தித்திருக்கின்றோம். இன்றிலும் பார்க்க, நாளைக்கு அக்டோபர் 3 இன்னும் ஒரு 6% விலை உயரலாம் என்பதைத்தான் இன்றைய தகவல்களும் சொல்லுகின்றன. எனவே அதிக விலை உயர்வை இப்போது நாங்கள் தொடர்ந்து சந்தித்து வருகின்றோம். அதன் அடிப்படையில் இன்றிலும் பார்க்க, நாளைக்கு இன்னும் ஒரு 6% அதிகரித்த விலையில்தான் எரிபொருளை பெறக்கூடிய நிலைமைகள் இப்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. 12 வெப்பநிலை, 10 செல்சியஸை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். மழையோடு தொடங்கி இருக்கின்றோம் இன்றைய காலை வேளை. இப்போது மழை ஓய்ந்து கொஞ்சம் சூரிய வெளிச்சம் தென்படத் தொடங்குகின்றது. முகில்தான் அதிகம் ஆதிக்கம் செலுத்துகின்ற நிலைமை இப்போதும் கூட காணப்படுகின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக முகில் கூட்டங்கள் விலகி சூரிய வெளிச்சம் தென்படத் தொடங்கும். ஒரு 2 வரைக்கும் வெளிச்சமும் முகிலும் அணிந்திருக்கும். அதுக்கு பிறகு மழையாண்டு கேட்டால் இல்லை, பிரதானமாக வெயில் நிறைந்திருக்கப் போகின்றது. பிற்பகல் வேளையில் 2 பிறகு அதிக சூரிய வெளிச்சத்தை இன்று நாங்கள் காண முடியும். 18 வெப்பநிலை உயர்ந்து 18°C கூடிய உடனிலையாகவும் இந்த குழப்பம் ஒன்றும் இரவில் 10-8°C இரவின் உடனிலையாகவும் இருக்கும். 6:57 என்று சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. அக்டோபர் மாதத்தின் முதலாவது வார இறுதியை சந்திக்கப் போகின்றோம். 2 சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கும். நாளைக்கு சனிக்கிழமை 16 வெப்பநிலையாகவும் உணர்நிலையாகவும் இருக்கும். இரவு பொழுது காலை பொழுதெல்லாம் ஒற்றை இலக்கத்தில் நாங்கள் உணர்நிலையை பெறவிருக்கின்றோம். எனவே சற்று குளிர் அதிகரிக்கக்கூடிய நிலைமைகளை நாங்கள் இனி தொடர்ந்து எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஹரிக்கேன் போலோதான் இந்த மழைக்கான வாய்ப்பையும் உருவாக்கியிருந்தது. அதே நேரம் ஒரு வெப்பமண்டல காற்றும் கூட வந்திருந்ததன் விளைவாகத்தான் நாங்கள் நேற்றைய நாள் வரைக்குமே ஒரு சமர் மாதிரியான நிலைமையை இங்கு வெப்பநிலையை பொறுத்தளவில் பெற்றிருந்தோம். எனவே அந்த நிலைமைகள் இப்போது எங்களிடமிருந்து சற்று விலகி செல்லுகின்றன. இனி கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பநிலை சரியக்கூடிய நிலைமைகளை தான் நாங்கள் தொடர்ந்து எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். இடையிடையில் கொஞ்சம் உயர்ந்திருந்தாலும் பெரும்பாலும் வெப்பநிலை சரியக்கூடிய நிலைமைகள் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 18-19 நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். பிரதானமாக வெயில் நிறைந்திருக்கும். அடுத்த திங்கள் 14-12 தான் உணரப்படும். சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்ற பகல் பொழுதும் எதிர்பார்க்கப்படுகின்றது. திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் மிக வெளிச்சமான ஒரு பகலைத்தான் தர இருக்கின்றது. வெப்பநிலை 14-14 உணரப்போகின்றோம். அடுத்த புதன் 18-18 உணரப்படும். பிரதானமாக வெயிலும் நிறைந்திருக்கும். அடுத்த வியாழனும் மெயின்லி சனிதான். 19 வரை வெப்பநிலை உயர்ந்து 19°C நாங்கள் உணரக்கூடிய நிலைமைகள் எதிர்வு கூறப்படுகின்றன. ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 10:13 ஆகி இருக்கின்றது. ஐரோப்பா பல நாடுகளில் வந்து டீசல் விலை என்றுமில்லாத உச்சத்தை தொட்டிருக்கின்ற நிலைமைகள் தொடர்பாக இன்றைக்கு வந்து பல விடயங்கள் தொடர்ந்து பேசப்படுவதை காண முடிகின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து டீசல் ஏற்றுமதி செய்வதற்கான தடை விதிப்பது குறித்து பரிசீலித்து வரக்கூடிய நிலையில்தான் ஐரோப்பிய நாடுகளிடம் ஒரு வேண்டுகோளை நேற்று முன்வைத்திருந்தார். உங்களது டீசல் கையிருப்பை நீங்கள் வெளியிடுங்கள் என்று சொல்லி கோரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லித்தான் அவர் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்ற சூழ்நிலையில் இப்போது ஐரோப்பாவில் மிக மிக விரைவாக டீசல் விலைகள் உயர்ந்திருக்கின்றமை பெரும் சிக்கலை அங்கு உருவாக்கியிருப்பதாகத்தான் இன்றைய செய்திகள் சொல்லுகின்றன. இந்த நிலையில் ஐரோப்பிய நாடுகள் வந்து தங்களது அந்த டீசல் ரிசர்வ்ஸில் இருந்து அந்த டீசலை வெளியிடுமாக இருந்தால் விலைகளை குறைக்கலாமா அல்லது அது சரியான நடவடிக்கையா என்பது தொடர்பான பல விடயங்களை ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் தொடர்ந்து ஆராய்ந்து வருவதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா வந்து ஏனைய நாடுகளுக்கான டீசல் ஏற்றுமதியை தடை செய்கின்ற நிலையில் இந்த நடவடிக்கை வந்து அமெரிக்காவில் டீசல் விலைகளை கணிசமாக குறைக்கலாம். ஆனாலும் கூட ஈரான் போர் ஆரம்பித்த காலத்திலிருந்து விநியோகம் தொடர்ந்து தடைப்பட்டு வருவதன் காரணமாக ஏனைய நாடுகளில் ஏற்கனவே உயர்ந்திருக்கின்ற டீசல் விலைகள் மீது இது மேலும் அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லித்தான் பல வல்லுநர்கள் தங்களது எச்சரிக்கைகளையும் வெளியிட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. யுகே உட்பட ஏனைய நாடுகளில் டீசல் பிரைசஸ் வந்து ரெக்கார்ட் ஹையை தொட்டிருக்கின்றமை தொடர்பான தகவல்களை இன்று பார்க்க முடிகின்றது. முதல் தடவையாக 2 பவுண்ட்ஸுக்கு 1 லிட்டர் டீசல் வந்து விற்கப்படக்கூடிய நிலைமை இப்போது உருவாகி இருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்களைத்தான் இன்று காண முடிகின்றது. யுகேயின் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் கேர் மேத்தர் இன்றைக்கு இது தொடர்பான ஒரு செய்தியை பகிர்ந்திருக்கின்றார். இந்த மாதிரியான விலை உயர்வு ஏற்பட்டாலும் கூட யுகேயின் டீசல் விநியோகம் வலுவாகத்தான் இருக்கின்றது. அதே நேரம் நெகிழ்ச்சியோடு தான் அந்த நிலைமை இருக்கின்றது என்று சொல்லி அவர் ஒரு நம்பிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். எங்களது நாட்டில் நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன, பலதரப்பட்ட ஆதாரங்கள் இருக்கின்றன என்று சொல்லியும் கூட யுகேயின் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் தகவல்களை வெளியிட்டிருப்பதை இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. வாகன ஓட்டுநர்களுக்கு மட்டும் இந்த டீசல் விலை உயர்வு பாதிப்பை ஏற்படுத்தப் போவதில்லை. டீசல் விலை உயர்கின்ற போது ஏனைய பொருட்களின் விலைகளும் தொடர்ந்து அதனோடு சேர்த்து உயரக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன என்பது தொடர்பான பல விடயங்கள் இன்றைக்கு பேசப்படுவதையும் இங்கு காண முடிகின்றது. நவம்பர் மாதத்தில் வந்து அமெரிக்காவின் மிட்டம் எலெக்ஷன் நெருங்கி வருவதன் காரணமாக உடனடியாக அமெரிக்காவில் உயர்ந்திருக்கக்கூடிய எரிபொருள் விலையை குறைப்பதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டிய ஒரு தேவை அமெரிக்க அதிபருக்கு வந்து இருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு ஒரு செய்தியை பகிர்ந்திருந்தார். நீங்கள் வந்து இந்த யுஎஸ் எக்ஸ்போர்ட் ஆஃப் த ஃபியூவல் அது இல்லாமல் போகின்ற போது உங்களது டீசல் ரிசர்வ்ஸை வெளியிடுவது தொடர்பாக கொன்சிடர் பண்ணுங்கள் என்று சொல்லித்தான் ஒரு தகவலை அவர் பகிர்ந்திருந்ததை தொடர்ந்து கிடுகிடு என்று சொல்லி இப்போது டீசல் விலைகள் ஐரோப்பிய நாடுகளில் உயர்ந்திருக்கின்றமை தொடர்பான முக்கிய தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்ல முடிகின்றது. உடனடியாக யூரோப்பியன் ஆஃபிஷியல்ஸ் வந்து இந்த விடயத்தை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகள் குறித்து இன்று வெள்ளிக்கிழமை காலை பொழுதில் பல்வேறுபட்ட விவாதங்களை நடத்தியிருக்கின்றார்கள் என்று சொல்லி யூரோப்பியன் கமிஷன் இப்போது வெளியிட்டிருக்கின்ற ஸ்டேட்மெண்டில் தெரிவித்திருக்கின்றது. அதே நேரம் பணக்கார நாடுகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த G7 குரூப் அதன் லீடர்ஸ் வந்து இன்றைக்கு ஒரு வர்ச்சுவல் மீட்டிங் ஒன்றிலே உடனடியாக இணைந்து கொள்ளப் போகின்றார்கள். குளோபல் எனர்ஜி சிச்சுவேஷன் தொடர்பாக அவர்கள் இன்று விவாதிக்கப் போகின்றார்களாம். ஒரு காணொளி சந்திப்பின் மூலமாக இந்த G7 நாடுகளின் தலைவர்கள் ஒரு கூட்டத்திலே கலந்து கொள்ளப் போகின்றார்கள். அதற்கு பிரான்ஸ் தலைமை தாங்க இருப்பதாகவும் கூட இந்த தகவல்களை இப்போது காணக்கூடியதாக இருக்கின்றது என்பதையும் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். டீசல் என்று சொல்லி பார்த்தால் இது வந்து வொர்க் ஹார்ஸ் ஃபியூவல் ஃபார் த குளோபல் எக்கனமி என்று சொல்லித்தான் கூறப்படுகின்றது. உலக பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக விளங்கக்கூடிய ஒரு எரிபொருள் தான். ட்ரக்ஸ், டிராக்டர்ஸ் மற்றும் இந்த ஃப்ரைட் ட்ரெயின்ஸ், அதர் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் எல்லாவற்றுக்கும் டீசல் தான் பயன்படுத்தப்படுகின்றது. உலக அளவில் என்று சொல்லி பார்த்தால் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்டர் ஆஃப் த ஃபியூவல் வந்து அமெரிக்கா தான். இந்த நிலையில்தான் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள்
டீசல் எக்ஸ்போர்ட்டை தடை செய்கின்ற போது அது அவருக்கு அந்த டொமெஸ்டிக் சப்ளைஸை வந்து பூஸ்ட் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பை அந்த தடை வழங்கினாலும் ஏனைய இடங்களில் மிக அதிக அளவில் விலை உயர்வை அது கொண்டு வந்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அமெரிக்காவில் டீசல் விலைகள் குறைவதற்கான சாத்தியத்தை உருவாக்கினாலும் ஏனைய நாடுகள் அதை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக எதிர்கொள்ள நேரிடும். அதிலும் யுஎஸ்லிருந்து அதிகமான டீசலை இறக்குமதி செய்யக்கூடிய ஐரோப்பிய நாடுகளை அது கடுமையாக பாதிக்கும் அரசியலையும் ஆய்வாளர்கள் தெரிவித்திருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனர்ஜி ஆஸ்பெக்ட்ஸ் வெளியிட்டிருக்கின்ற ஒரு சில தகவல்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், யுனைடெட் கிங்டம், டர்க்கி மற்றும் ஐரோப்பாவின் ஏனைய நாடுகள் எல்லாமே இணைந்து கடந்த வருடம் வந்து ஒரு 2 மில்லியன் பேரல்ஸை வந்து அமெரிக்காவிடமிருந்து இறக்குமதி செய்திருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் எல்லாம் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த மாதிரி மிக பெரிய அளவிலான அந்த டீசல் இறக்குமதி அங்கு தடைபடுகின்ற போது அது பெரும் சிக்கல்களை உருவாக்கும். மத்திய கிழக்கு மற்றும் யுக்ரைன் போன்ற இடங்களில் நடந்து வரக்கூடிய இந்த போரின் காரணமாக ஏற்கனவே விலைகள் உயர்ந்திருக்கின்றது. இந்த அவசரகால சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய அந்த கையிருப்புகளை பயன்படுத்துவது ஐரோப்பாவை வந்து இன்னும் ஒரு அபாய நிலைக்கு கொண்டு செல்லும் என்பது தொடர்பான முக்கிய தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. யுஎஸ் ட்ரெஷரி செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட் வந்து ஒரு முக்கிய வேண்டுகோளையும் நேற்றைக்கு வெளியிட்டிருந்தார். உடனடியாக ஐரோப்பிய நாடுகள் தங்களது கையிருப்பிலிருந்து டீசலை வெளியிட வேண்டும் என்று சொல்லியும் அவர் ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கின்றமையும் கூட இங்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் ஐரோப்பிய நாடுகள் உட்பட ஏனைய நாடுகள் என்று சொல்லி பார்த்தால் இப்போது ஒரு அறுவடை பருவம் நிகழக்கூடிய ஒரு காலப்பகுதியாக இருக்கின்றது. அதே நேரம் குளிர்காலம் நெருங்கி வருகின்றது. வெப்பநிலை சரிகின்ற இந்த நிலையில் பல இடங்கள், வீடுகள் உட்பட பல கட்டடங்களுக்கு அந்த வெப்பமூட்டும் நடவடிக்கைகளையும் கூட செய்ய வேண்டியதாக இருக்கும். எனவே ஏற்கனவே அதிக அளவில் இந்த டீசல் விநியோகம் தேவைப்படுகின்ற இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரியான தடைகள் அதிக பிரச்சனையை ஏற்படுத்தும் என்பது தொடர்பான செய்திகளும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது தாக்குதலை நடத்த தொடங்கியதிலிருந்து மார்ச் மாதத்தில் இந்த போர் ஏற்படுத்தியிருந்த ஒரு இறுக்கமான சூழ்நிலை காரணமாக இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி அதில் அங்கம் வகிக்கக்கூடிய நாடுகள் ஒரு 400 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் ஆயிலை குளோபல் மார்க்கெட்டில்

சொல்லி வருகின்றதாம். ஐரோப்பிய ஒன்றியம் அது ஏற்கனவே உறுதியளித்த 64 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் ஆயிலை வெளியிடவில்லை. அதிலும் பார்க்க மிக குறைவாகவே அது வெளியிட்டிருக்கின்றது என்று சொல்லித்தான் பலர் தங்களது கருத்துக்களை, அதாவது குறிப்பாக அமெரிக்கா வந்து அந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து சுமத்தி வருவதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. 10:21 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. 416-535-2323.
3: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified ProTech and Hybrid Tech Suren Sendinathan நிர்வாகத்தில் Valvoline Express Care, 2845 Markham Road, Scarborough.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
2: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. 416-720-1184.
5: Camsonic Security Camera இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோ ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. Camsonics 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 6473025748 camsonics.com.
6: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம்.
7: எந்தன் கூந்தல் பூக்களுக்காக உந்தன் வீட்டில் பூச்செடி வைத்தாய், அந்த பூக்களை மறக்க முடியுமா? எனது செருப்பில் முட்கள் தைத்தால் உனது பாதம் வலித்ததென்றாய், அந்த அன்பை மறக்க முடியுமா? என் பாசி மணி ஒன்று விழுந்ததற்காக பாம்பு புற்றில் கைகளை விட்டாய்,

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது 10:36 இருக்கின்றது. சரி, இந்த வேளையில் வானத்தை பாருங்கள் என்பதை தான் சொல்ல போகின்றோம். அக்டோபர் மாதம் ஆரம்பித்திருக்கின்றது. வானத்தில் வந்து முக்கியமான ஒரு சில நட்சத்திரங்கள், ஒரு சில பிளானட்ஸ் வந்து எங்களுக்கு பிரகாசமான காட்சியை தர இருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் தான் இப்போது பகிரப்படுகின்றன. இந்த மாதம் வந்து வெளிப்புற நிலைமைகள், அதாவது காலநிலை நிலைமைகள், வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த சீசனல் சேஞ்சஸை நாங்கள் அதிகம் காணக்கூடியதாக இருக்கும். இந்த காலத்தில் வந்து நீங்கள் இரவு வானத்தின் அந்த இருட்டு பொழுதில் அதை உற்று நோக்குகின்ற போது அழகான நட்சத்திரங்களையும் ஒரு சில பிளானட்ஸையும் தெளிவாக காணக்கூடியதாக இருக்கும். சட்டன் வந்து அக்டோபர் மாதத்தில் மிக மிக பிரகாசமாக எங்களுக்கு தென்பட இருக்கின்றது. அது தொடர்பான இன்னும் ஒரு விசேடமான நிகழ்வையும் நாங்கள் இந்த வீக்கெண்டிலே, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை காணலாம். அதை தாண்டி சந்திரனுக்கு பின்னால் வந்து வியாழன் கிரகம் ஜூபிடர் வந்து கடந்து செல்ல இருக்கின்றதையும் கூட நாங்கள் காணக்கூடியதாக இருக்குமா. இதையும் விட இரண்டு மீடியா ஷவர்ஸையும் கூட பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இரண்டு வெவ்வேறு வால் நட்சத்திரங்களிலிருந்து வரக்கூடிய இரண்டு விண்கல் பொழிவையும் இந்த அக்டோபர் மாதத்தில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இதையும் விட இந்த வருடத்தில் வரக்கூடிய ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் அண்ட் பிரைட்டஸ்ட் ஃபுல் மூன்ஸையும் நாங்கள் பார்க்கலாம். மிக பெரிய மற்றும் மிக பிரகாசமான பௌர்ணமிகளில் ஒன்றையும் இந்த அக்டோபர் மாதம் எங்களுக்கு தர இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு நாங்கள் மகிழ்ச்சியோடு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. சரி, இந்த வேளையில் தான் நாங்கள் இந்த சட்டன் தொடர்பான மிக முக்கியமான ஒரு நிகழ்வையும் இங்கு பார்க்க போகின்றோம். சனிக்கிரகம் வந்து எங்களது சூரிய குடும்பத்தில் வித்தியாசமான ஒரு தோற்றத்தோடு இருப்பது எல்லோருக்கும் தெரியும். சட்டன் சொன்னாலே அதனை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு வளையம் தான் எல்லோருக்கும் ஞாபகத்துக்கு வரும். அதன் அந்த ரிங்ஸுக்காக அது மிக பிரபலமானது. எனவே இந்த நிலையில் எங்களை பிரமிக்க வைக்கக்கூடிய அந்த ஒரு சனிக்கிரகத்தின் அந்த வளையத்தை நாங்கள் அக்டோபர் 4 மிக தெளிவாக காணக்கூடியதாக இருக்குமாம். வெற்று கண்களினால் அந்த கிரகத்தை நாங்கள் பார்க்கலாம் என்று சொன்னாலும் அதன் ரிங்ஸை பார்ப்பதற்கு உங்களுக்கு ஒரு டெலஸ்கோப் தேவைப்படும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதிக தொழில்நுட்பத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த டெலஸ்கோப் இல்லை, சாதாரணமாக நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சிறிய வீடுகளில் வைத்திருக்கக்கூடிய அந்த டெலஸ்கோப்பின் ஊடாக கூட அதனை அவதானிக்கின்ற போது இந்த வீக்கெண்டில் கடந்த சில ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிக பிரகாசமாகவும் சிறப்பாகவும் அந்த ரிங்கை காண முடியும் என்று சொல்லி தான் அந்த விடயம் தொடர்பான பிரமிப்பு இங்கு வெளியிடப்பட்டிருக்கின்றது. என்ன காரணம் என்று சொன்னால், மிக பிரபலமான இந்த ரிங்ட் பிளானட், அதாவது அந்த சட்டர்ன் வந்து சூரியனுக்கு எதிர்ப்பக்கத்தில் அது வருகின்றதாம். எனவே இந்த நிலையில்தான் எங்களது பூமியின் வானத்தில் மிக தெளிவாக அதனை நாங்கள் அந்த வளையத்தோடு அவதானிக்க முடியும். அக்டோபர் 4 ஞாயிற்றுக்கிழமை என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள். இரவு முழுவதுமே அதை நாங்கள் மிக பிரகாசத்தோடும் மிக சிறப்பான ஒரு நிலையிலும் காண முடியும் என்பதைத்தான் இங்கு சுட்டி காட்டி இருக்கிறார்கள். வழக்கமாகவே ஒவ்வொரு அக்டோபர் மாதத்தின் ஆரம்ப காலமுமே இந்த சட்டர்னை நாங்கள் அவதானிப்பதற்குரிய சிறப்பான காலமாக இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆனாலும் அதன் சுழற்சியின் அடிப்படையில் இப்போது ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு மிக தெளிவாக அதன் வளையத்தை காணக்கூடிய ஒரு வாய்ப்பை நாங்கள் பெறுகின்றோம் என்பதை கூறியிருக்கிறார்கள். அக்டோபர் 4 ஞாயிற்றுக்கிழமை வந்து சட்டர்ன் அதன் அந்த ஒப்போசிஷனை, சூரியனுக்கு எதிரான அந்த எதிர்நிலையை அது அடைகின்றது என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். பூமியிலிருந்து அது ஒரு 784 மில்லியன் தொலைவிலே இருக்கின்றதாம் இந்த நிலையில். கிலோமீட்டர்ஸிலே பார்த்தோம் சொன்னால் 1.26 பில்லியன் கிலோமீட்டர்ஸாக அது அமையும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். 70 light minutes சமமானதாக அந்த தொலைவு காணப்படுகின்றது என்று சொல்லித்தான் இப்போதே இந்த விவரங்களையும் நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பூமி வந்து சூரியனுக்கும் ஒரு வெளிக்கோளுக்கும் இடையில் கடந்து செல்கின்ற போதுதான் அந்த ஒரு ஒப்போசிஷனை நாங்கள் பெறுகின்றோம் என்று சொல்லித்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. எனவே பூமியிலிருந்து நாங்கள் அந்த சனிக்கிரகத்தை வானத்தில் காண்கின்ற போது அது சூரியனுக்கு எதிர்ப்பக்கத்தில் இருப்பது மாதிரியான ஒரு பார்வையை நாங்கள் பெறுகின்றோம் என்பதுதான் இங்கு நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விடயமாகவும் கூட காணப்படுகின்றது. எனவே இந்த சனிக்கிரகம் வந்து சூரியன் மறைகின்ற நேரத்தில் கிழக்கில் உதித்து இரவு முழுவதும் தெரியும் நிலையிலே இருக்கும். அதுக்கு பிறகு சூரியன் உதிக்கின்ற நேரத்தில் அது மேற்கிலே மறைந்து விடுகின்றதாம். அக்டோபரின் நடுப்பகுதி வரைக்கும்
இந்த சட்டனை உற்று நோக்குவதற்கு உகந்த நிலை தென்படும் என்பது தொடர்பாகவும் கூட சொல்லியிருக்கிறார்கள். எந்த விதமான எக்யூப்மெண்டும் இல்லாமல் சற்றனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் டெலஸ்கோப்ஸ் தான் அந்த பிளானட்டின் அந்த ரிங்ஸை எங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியவையாக இருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் இந்த சனிக்கிரகமும் கூட சூரியனை சுற்றி வருவது எல்லோருக்கும் தெரியும். பூமி சூரியனை சுற்றுவதற்கு ஒரு ஆண்டு காலம் எடுக்கும். ஆனால் சனிக்கிரகம் வந்து தொலைவில் இருப்பதனால் அதுக்கு 29 ஆண்டு கால சூரிய சுற்றுப்பாதையில் அது சென்றாக வேண்டுமாம். சூரியனை சுற்றி வருவது அதன் சாய்வு மற்றும் ஒவ்வொரு 14.5 வருடங்களுக்கும் ஒரு முறை அது சுற்றக்கூடிய ஒரு நிலையில் அதன் அந்த ஒரு ரிங்ஸ் வந்து எங்களுக்கு முழுமையாக திறந்த நிலையிலிருந்து மெல்லிய விளிம்பு கோடாக மாறுகின்றது என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். சூரியனை அது சுற்றி வருகின்ற போது அதன் அதுவும் கூட ஒரு சாய்வில் இருப்பதன் காரணமாக ஒவ்வொரு 14.5 இயர்ஸுக்கும் ஒரு முறை மிக அகலமான தோற்றத்திலே அந்த விளிம்பு அந்த ஒரு ரிங் இருப்பதில் இருந்து மெல்லிய ஒரு விளிம்பு கோடாக அது மாறுகின்றதாம் அந்த ஒரு சாய்வின் காரணமாக என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த 2025 மார்ச் மாதத்திலே மிக மெல்லிய அந்த கோட்டை நாங்கள் பார்த்திருக்கின்றோமாம். இப்போது அதன் சாய்வு எங்களுக்கு சாதகமாக திரும்புவதன் காரணமாகத்தான் எதிர்வரும் 2032 வரைக்கும் நாங்கள் அகலமான அந்த ரிங்ஸை காணக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே ஒரு நல்ல வாய்ப்பு எங்களுக்கு வருகின்றது. அக்டோபர் 4 அந்த சட்டர்னின் மிகப்பெரிய வளையத்தை தெளிவாக பார்க்க முடியும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அன்றைக்கு தவற விட்டுவிட்டீர்கள் என்று சொன்னாலும் இந்த அக்டோபரின் நடுப்பகுதி வரைக்குமே அந்த வாய்ப்பு எங்களுக்கு தொடர்ந்து நீடிக்கின்றது. எனவே அழகான சூரிய குடும்பத்தின் வித்தியாசமான தோற்றமுடைய அந்த ஒரு பிளானட்டையும் நாங்கள் ரசிக்கலாம் இந்த அக்டோபர் மாதத்தில். 10:43 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: favorite music. On your favorite station. 102.7. It's East FM. உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார் 6479826476 6479826476. நவிங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சுமையிலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினிக் மிடில்ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
4: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
4: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
5: 416-293-7287
4: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்.
5: 416-461-6401.
6: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business
0: Laika Production, Subhashkaran, பெருமையோடு வழங்கும் சிக்மா திரைப்படம் அக்டோபர் 2 திகதி முதல் உலகமெங்கும் வெளியாகிறது. கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில் அக்டோபர் 1 திகதி வியாழக்கிழமை 8 மணிக்கு முதல் காட்சியுடன் ஆரம்பமாகிறது. எழுத்து இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
7: Sigma's an action adventure film.
8: Appa, bye marba, solidba.
7: Filled with a lot of new fresh elements.
9: Indha soodum bodhiyum or coin oda rendu pakkam varum.
7: Like heist, treasure hunt.
10: Inoru kodi.
11: What a wow. Indha radio la morning time la pesuvaangale. RJ Sandhana neenga.
0: Ungal peeradharvudan official radio partner East FM 102.7.
12: Audience ku enna theviyo adu pannu.
0: Sigma.
13: ஸ்காப்ரோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைடு நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் ஃபைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைடு நிசான், 898 மில்னர் அவென்யூ, ஸ்காப்ரோ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன். 416-284-9800.
14: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் என் சுரேந்தர் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம். எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் எப்போதுமே கேளுங்க. வெள்ளிக்கிழமை காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-842-4212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்ற இமெயில் முகவரி ஊடாகவும் தொடர்பு கொள்ளலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. எரிபொருள் விலை தொடர்ந்து உயர்கின்றது. இன்றைக்கு 6% நாங்கள் விலை உயர்வை சந்தித்திருக்கின்றோம். இன்னும் ஒரு 6% விலை உயர்வு நாளைக்கு ஏற்படும் என்பது தொடர்பான எதிர்பார்ப்புகள் வெளியிடப்படுகின்றன. என்றிலும் பார்க்க நாளைக்கு 6% அதிகரித்த விலையில்தான் எரிபொருளை நீங்கள் பெற முடியும். 13 இப்போதைய வெப்பநிலை, 12 டிகிரி செல்சியஸை நாங்கள் உடனடியாக பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். மழையோடு இன்றைய நாளை தொடங்கியிருக்கின்றோம். இப்போதும் முகில்தான் நிறைந்திருக்கின்றது. அதிகம் ஆதிக்கம் செலுத்துகின்ற நிலைமை காணப்படுகின்றது. சூரிய வெளிச்சத்துக்கான சாத்தியங்களை பிற்பகல் வேலை கொண்டிருப்பதாகத்தான் இப்போதைய தகவல்களும் வெளியிடப்படுகின்றன. எனவே வெளிச்சத்தை நாங்கள் இன்னமும் அதிகமாகவே எதிர்பார்க்கலாம். பிற்பகல் வேளையில் 19 வரை வெப்பநிலை உயர்ந்து 19 தான் உணர இருக்கின்றோம். இரவில் 10-8 டிகிரி செல்சியஸ் உணரப்படும். 6:57 என்று சூரியன் அஸ்தமிக்கும் என்பது தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. அக்டோபரின் 1st வீக்கெண்டை அனுபவிக்க இருக்கின்றோம். சனி ஞாயிற்றுக்கிழமைகள் சூரிய வெளிச்சத்தோடு தான் இருக்கும். வெப்பநிலை சனிக்கிழமையில் கொஞ்சம் சரிந்திருக்கும். 16 தான் வெப்பநிலையாகவும் உணர்நிலையாகவும் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை பிரதானமாக வெயில், 18 வெப்பநிலை, 19 நாங்கள் உணரக்கூடிய நிலைமைகள் இப்போது தெரிவிக்கப்படுகின்றன. அடுத்த வாரம் என்று சொல்லி பார்த்தால் வெப்பநிலை ஏற்ற இறக்கங்கள் தெளிவாக தெரியக்கூடிய நிலைமைதான் எதிர்வு கூறப்படுகின்றது. மழை குறைவாகத்தான் இருக்கும், ஆனால் சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கும். வெப்பநிலை தான் குறைந்து கூடக்கூடிய நிலைமைகள் இருக்கப் போகின்றது. திங்கட்கிழமை 14-12 உணரப்போகின்றோம். வெயில் நிறைந்திருக்கும். செவ்வாய்க்கிழமையும் கூட சனிடே தான் 14 வெப்பநிலையாகவும் உணர்நிலையாகவும் இருக்கும். அடுத்த புதன் 18 வரை வெப்பநிலை உயர்கின்றது. 18 உணரக்கூடிய நிலைமைகள் இருக்கப் போகின்றது. பிரதானமாக வெயில் இருக்கலாம். வியாழக்கிழமை வெளிச்சமுகில் இணைந்திருக்கும். 19 வெப்பநிலையாகவும் உணர்நிலையாகவும் இருக்கும். அடுத்த வெள்ளி அதே 19 தான் வெப்பநிலை உணர்நிலையாக இருக்கப் போகின்றமை தொடர்பான தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. நேரம் காலை 11 ஆகி இருக்கின்றது. பிரான்சில் வந்து இருக்கக்கூடிய ஸ்கூல் கண்டிஷன்ஸ், அதற்கு எதிராக மாணவர்கள் முன்னெடுக்கக்கூடிய போராட்டங்கள் இப்போது தீவிரமடைந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே மாணவர்கள் தொடரக்கூடிய அந்த போராட்டங்களை கட்டுப்படுத்துவது ராயட் போலீஸ் வந்து இப்போது களமிறக்கப்பட்டிருப்பதன் காரணமாக போலீசாருக்கும் மாணவர்களுக்கும் இடையில் பல இடங்களில் மோதல்கள் தொடர்வதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. வீதிகளில் இருக்கக்கூடிய பல பொருட்கள் அல்லது இந்த வீதி தடைகள் எல்லாமே தீ வைக்கப்பட்டிருக்கின்றவை தொடர்பான புகைப்படங்கள் எல்லாமே இப்போது வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைக்கு பிற்பகல் வேளையில் எடுக்கப்பட்டிருக்கின்ற புகைப்படங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த வீதிகளில் போடப்பட்டிருக்கின்ற தடுப்புகள் மற்றும் இந்த வீதிகளில் வைக்கப்பட்டிருக்கின்ற குப்பை தொட்டிகள் போன்றவை வந்து தீயிடப்பட்டு எரியக்கூடிய காட்சிகளை அந்த புகைப்படங்கள் காட்டுகின்றன. அதே நேரம் வீதிகளில் வந்து போராட்டக்காரர்கள் நிறைந்திருக்கக்கூடிய நிலைமையையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இந்த கலவர தடுப்பு போலீசாரின் பிரசன்னத்தையும் அந்த படங்கள் காட்டக்கூடியதாகவும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்ல முடிகின்றது. பிரான்சை பொறுத்தளவில் ஒரு 500 அதிகமான பாடசாலைகள் வந்து இப்போது இடையூறுகளை சந்தித்து வருகின்றவாம். இந்த போராட்டங்களின் காரணமாக குறைந்தது ஒரு 65 ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இதுவரைக்கும் இந்த மோதலின் விளைவாக காயமடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி பிரான்சின் எஜுகேஷன் மினிஸ்ட்ரியும் கூட தெரிவித்திருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. போராட்டக்காரர்களது கோரிக்கைகள் என்ன சொன்னால், அதிகம் சிக்கல்களை வந்து இந்த கல்வித்துறையில் அவர்கள் எதிர்கொள்வதாகத்தான் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆசிரியர்கள் பற்றாக்குறை நீடிக்கின்றது. அதே நேரம் கிளாஸ் ரூம்ஸில் வந்து மிக அதிகமான மாணவர்கள் சேர்க்கப்படுகின்றமை இந்த ஓவர் கிரௌடட் கிளாஸ் ரூம்ஸை அங்கு உருவாக்கி இருக்கின்றதாம். அதே நேரம் பாடசாலை கட்டடங்களும் கூட மிக பழமையாக பாலடைந்த கட்டடங்களாக மாறியிருக்கின்றன. அடிப்படை வசதிகள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைமை காணப்படுவதாகத்தான் இந்த போராட்டங்களுக்கான காரணங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் போராட்டங்கள் ஒரு சில இடங்களில் தொடங்கி இப்போது அது பிரான்ஸ் முழுவதுமே பரவியிருக்கின்றமை தொடர்பான செய்திகளையும் பார்க்க முடிகின்றது. பாரிஸில் தான் இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் அந்த போராட்டங்கள் தொடங்கப்பட்டது. ஆனால் இப்போது பல இடங்களுக்கும் அது விரிவடைந்திருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் பிரான்சின் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கின்றார் என்று சொல்லி பார்த்தால், மன்னிக்கவும், பிரசிடென்ட் இம்மானுவல் மேக்ரோன் என்ன சொல்லியிருக்கின்றார் சொல்லி பார்த்தால், நாங்கள் வந்து இந்த மாணவர்களது நிலைமைகளை புரிந்து கொள்ளுகின்றோம். அவர்களது அந்த பதற்றம், கோபம் என்பவற்றை எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால்
வன்முறையை நியாயப்படுத்த முடியாது என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கிறார். பிரான்சின் பிரைம் மினிஸ்டர் செபாஸ்டியன் லெக்கோர்னோவும் கூட ஒரு சில தகவல்களை பகிர்ந்திருக்கிறார். இந்த உயர்நிலை பாடசாலை மாணவர்களின் பிரச்சனைகள் குறித்து நாங்கள் செவிமடுக்க இருக்கின்றோம், அவற்றுக்கு தீர்வு காணப்படுதல் அவசியம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் வன்முறை வந்து சந்தேகத்திற்கிடமில்லாமல் கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. அந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுபவர்கள் அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் பிரான்சின் பிரைம் மினிஸ்டரும் இப்போது தெரிவித்திருக்கின்ற இது தொடர்பான தகவல்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. காலையில் வந்து அமெரிக்க அதிபர் வந்து டீசலை ஏற்றுமதி செய்வதை தடை செய்ய இருக்கின்றமை தொடர்பாக ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்ததை தொடர்ந்து ஐரோப்பாவில் எண்ணெய் விலைகள், அதுவும் குறிப்பாக டீசல் விலைகள் வந்து பெருமளவுக்கு உயர்ந்திருக்கின்ற நிலையில் G7 நாடுகளின் தலைவர்கள் பிரான்சின் தலைவையில் இன்றைக்கு ஒரு வெர்ச்சுவல் மீட்டிங்கில் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் என்பது தொடர்பான செய்திகளை பகிர்ந்திருந்தோம். இப்போது என்ன முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி பார்த்தால், இந்த G7 நாடுகள் வந்து தங்களது அந்த எரிசக்தி இருப்பிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மில்லியன் பேரல்ஸை ரிலீஸ் பண்ணுவதற்கான ஒப்புதலை இப்போது வழங்கியிருப்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைக்கு ஐரோப்பிய நேர பிற்பகல் வேளையில் தானாம் ஒரு காணொளி கலந்துரையாடல் அங்கு நிகழ்ந்ததன் அடிப்படையில் எதிர்வரும் 4 மாத காலத்திற்குள் இந்த 100 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் டீசல் வந்து உடனடியாக இந்த எனர்ஜி ரிசர்வ்ஸில் இருந்து வெளியிடப்படும் என்பது தொடர்பாக எல்லா நாடுகளும் ஒப்புக்கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த வெளியீடு என்பது இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி அதன் மூலமாக ஒருங்கிணைக்கப்படும் என்பது தொடர்பான செய்திகளும் கூட இப்போது வெளியிடப்பட்டிருப்பதையும் பகிர்ந்து கொள்கின்றோம். 11:05 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: பொறுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க. எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: பார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸ் இன் வழக்கமான 8,090 டாலர்கள் கட்டணம் 4,999 டாலர்கள் மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான 3,500 டாலர்கள் கட்டணம் 1,999 டாலர்கள் மாத்திரமே. பார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது.
2: சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656.
3: பாஸ்கரன் கந்தையா தயாரிப்பில் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டுள்ள ஈழத் திரைப்படம் போராட்டம் அக்டோபர் 2 திகதி வெள்ளிக்கிழமை மாலை 7 முதல் யோக் சினிமாவிலும், அக்டோபர் 3 திகதி சனிக்கிழமை பிற்பகல் 1 முதல் வுட்சைட் சினிமாவிலும் காண்பிக்கப்படுகின்றது. டிக்கெட் $20 முதல். eventbrite.ca வில் டிக்கெட்டுகளை பெறலாம் அல்லது அலையுங்கள் 2899811874 2899811874.
4: என்ன யோசினை?
5: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
4: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
8: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்

0: நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் 11:17.
1: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ரொஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 2892758795. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 2892758795. You are in good hands with Allstate.
3: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
4: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
5: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
4: Business vaithirippor mattum business aarambipporukana business loan and business line of credit.
6: 10% down udan commercial mortgage.
4: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
7: Commerce Ventures 416-457-0651.
6: 416-457-0651. Some conditions may apply.
2: VJ Productions விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2nd வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லைவ். ரஞ்சன், ஆலப் ராஜு, ராகு நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கெனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள் மக்கா லைவ். டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய் ப்ரொடக்ஷன் .ca-யிலும் பெற்றுக்கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
8: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 11:26 ஆகியிருக்கின்றது. முகூர்த்தம் ஜுவல்ஸ் வழங்கும் 5th அனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் செப்டம்பர் 30 முதல் அக்டோபர் 4 வரை. உங்கள் நகை கொள்வனவுகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை. 24 கேரட் தங்கத்தின் விலையை மட்டும் செலுத்தி பெற்றுக் கொள்ளுங்கள். 4 கிராமுக்கும் மேற்பட்ட நகை தெரிவுகளுக்கு மட்டுமே இந்த விசேட சலுகை. முகூர்த்தம் ஜுவல்ஸ் மெஜஸ்டிக் சிட்டி மாலில் 2900 மார்க்கம் ரோட் யூனிட் A30 ஸ்காபரோ. 4163217 5

5 5. சரி, இந்த வேலையில் முக்கியமான ஒரு செய்தியை தான் நாங்கள் பார்க்கிருக்கிறோம். மனிதர்கள் வந்து தங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பெயர் பிடிக்கவில்லை என்று சொன்னால், ஒரு சிலர் வந்து அதுக்கு பிறகு தேவைப்படக்கூடிய சட்ட நடவடிக்கைகளை செய்து தங்களது பெயர்களை மாற்றிக்கொள்ளுகின்றார்கள். அதே மாதிரி தான் உலகத்தின் நாடுகளும் கூட தங்களது பாரம்பரியங்களை காக்கக்கூடிய வகையில் ஒரு சில வரலாற்று மாற்றங்களை செய்து தங்களது பெயர்களை மாற்றுகின்றன. இது தொடரக்கூடிய ஒரு நடவடிக்கையாகத்தான் காணப்படுகின்றது. இப்போது ஒரு குட்டி தீவு நாடொன்று அதே பட்டியலில் தன்னை இணைத்து கொண்டிருக்கின்றது. அந்த விடயம் தொடர்பாகத்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். சவுத் வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷனில் இருக்கக்கூடிய ஒரு டைனி ஐலண்ட் நேஷன், இதுதான் இப்போது இந்த உத்தியோகபூர்வமாக தங்களது பெயர்களை மாற்றி கொண்டிருக்கக்கூடிய நாடுகளின் பட்டியலில் இணைந்திருக்கின்றது. பல நூற்றாண்டுகளாகவே இது கடைபிடிக்கப்படுகின்ற ஒரு நடைமுறையாகத்தான் இருக்கின்றது. இந்த நிலையில் தான் இதுவரைக்கும் நாங்கள் நாவுரு என்று சொல்லி அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு தீவு தான் இப்போது ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றது தனது பெயரில் என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. NAURU என்று சொல்லித்தான் இதுவரைக்கும் அது உலக அரங்கில் அழைக்கப்பட்டு வந்திருக்கின்றது. இப்போது ஒரு சிறிய மாற்றம், ஆனால் அதன் அந்த ஸ்பெல்லிங்கில் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கின்றது. NAOERO என்று சொல்லப்படக்கூடிய வகையில் அதன் பெயரை மாற்றியிருக்கின்றார்கள். எனவே நவுரு என்று சொல்லி அந்த மொழியில் அதன் அர்த்தம் பிரதிபலிக்கக்கூடிய வகையில் அந்த புதிய மாற்றம் இருக்கும் என்று சொல்லித்தான் அந்த நாட்டின் தலைவர் வந்து அறிவித்திருப்பதையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நவுரு அதன் பிரசிடென்ட் கடந்த செப்டம்பர் மாதம் 22 ஐக்கிய நாடுகள் சபையின் கூட்ட தொடரில் அதை தெரிவித்திருக்கின்றார். அவர் என்ன சொல்லியிருக்கின்றார் சொல்லி பார்த்தால், எங்களது பெயரை உச்சரிப்பதற்கு சிரமப்பட்டவர்களுக்கு அது எப்படி ஒலித்ததோ அப்படியே அந்த பெயரை தான் நவுரு என்று சொல்லி உலகம் வந்து தக்க வைத்து கொண்டிருக்கின்றது. இப்போது நாங்கள் ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வருகின்றோம். அதன் வந்து நவுரு என்று சொல்லப்படக்கூடிய வகையில் அந்த பெயர் வந்து சற்று மாற்றத்தை சந்திக்கின்றது. எங்களது மக்கள் தலைமுறை தலைமுறையாக அறிந்த ஒரு உண்மையின் உறுதிப்படுத்தல் தான் இந்த பெயர் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரம் இந்த சிறிய தீவு நாட்டின் அரசாங்கம் வந்து உத்தியோகபூர்வமாக ஆகஸ்ட் மாதம் 1 தொடக்கம் தனது பெயரை மாற்றியிருக்கின்றது. அதுக்கு பிறகுதான் ஐக்கிய நாடுகள் சபையில் அது அறிவித்து உலக அரங்கில் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு புதிய பெயராக அந்த நாடு வந்து இப்போது மாற்றியிருக்கின்றது. இந்த தீவு நாட்டை பொறுத்தளவில் இது வந்து சவுத் வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷனில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி தீவு என்று சொல்லித்தான் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். வெறும் ஒரு 21 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் பரப்பளவில் இருக்கக்கூடிய ஒரு தீவு தான். ஒரு 12,000 பேரை மட்டுமே ரெசிடென்ஸாக அந்த குட்டி தீவு நாடு வந்து கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன் அளவீடுகளின் அடிப்படையிலே பார்த்தோம் என்று சொன்னால் வேர்ல்ட்ஸ் தேர்ட் ஸ்மாலஸ்ட் இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி என்று சொல்லித்தான் இந்த நவுரு என்று சொல்லி பெயரை மாற்றியிருக்கக்கூடிய அந்த குட்டி நாடு இப்போது பார்க்கப்படுகின்றது. உலகத்தின் 3வது மிகச்சிறிய சுதந்திர நாடு அது என்பதைத்தான் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். 2010 வரை இந்த தீவில் இருக்கக்கூடிய மேற்கு கடற்கரையில் தானா மக்கள் வந்து பெரும்பாலும் வசிக்கின்றார்கள். எனவே அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த பாஸ்பேட் அதிகம் தீர்ந்து போகக்கூடிய வரையில் 2010 வரைக்கும் அந்த தீவின் பல பகுதிகள் வந்து சுரங்கங்கள் அமைக்கப்பட்டு அந்த பாஸ்பேட் வந்து இதுவரைக்கும் முழுமையாகவே சுரண்டப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாக கூறப்படுகின்றது. 1968 ஜனவரி மாதம்தான் அது தனது சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டது என்று சொல்லியும் அந்த தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. இந்த நிலையில் தான் அந்த பேர் மாற்றத்தை அறிவிக்கின்ற போது இந்த நவரு அந்த தீவின் ஜனாதிபதி ஆற்றிய ஒரு சொற்பொழிவில் பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். பேர்கள் வந்து ஒரு நாட்டிற்கும் அதன் மக்களுக்கும் ஒரு அடையாளம் மற்றும் ஒரு பெருமையின் முக்கிய அங்கமாக விளங்கக்கூடும். பல நாடுகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட பெயர்கள் ஒரே நேரத்தில் பயன்படுத்தப்படுகின்றன என்று சொல்லியும் அந்த சொற்பொழிவில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதிகாரப்பூர்வ பெயர்கள் சாதாரண மக்களை காட்டிலும் அரசாங்கங்களுக்கு தான் அதிகம் பயன்படுகின்றன என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதற்கு உதாரணமாக ஒரு சில நாடுகளின்
பெயர்களையும் கூட சொல்லியிருக்கிறாராம். இந்த பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா, ஆனால் நாங்கள் அதனை வந்து சாதாரணமாக நார்த் கொரியா என்று சொல்லி அழைக்கின்றோம். அதே மாதிரி தான் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக், லாவோ பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நாட்டை நாங்கள் சுருக்கமாக லாவோஸ் என்று சொல்லித்தான் நாங்கள் அழைக்கின்றோம். இந்த மாதிரி உத்தியோகபூர்வமாக ஒரு நாடு பயன்படுத்தக்கூடிய ஒரு பெயரிலும் பார்க்க சற்று வித்தியாசமாகத்தான் பெரும்பாலும் உலக மக்களால் அந்த நாடுகளின் பெயர்கள் இலகுவாக எப்படி அழைக்கப்பட முடியுமோ அப்படித்தான் அழைக்கப்படுகின்றது. பெரும்பாலான பெயர் மாற்றங்கள் வந்து ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஆஃபிஷியல் லாங்குவேஜோடு தான் பெரும்பாலும் தொடர்பு கொண்டதாகவும் கூட காணப்படுகின்றது. 2022 துருக்கி வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஐக்கிய நாடுகள் சபையிலே அது பேர் மாற்றம் தொடர்பாக அறிவித்திருந்தது. தனது நாட்டின் அந்த டர்க்கிஷ் லாங்குவேஜோடு தொடர்பு கொண்டதாக அதனை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் டர்க்கியே என்று சொல்லி தனது பெயரை நாங்கள் சற்று மாற்றுகின்றோம் என்று சொல்லித்தான் 2022 டர்க்கி வந்து யுஎன்இல் அறிவித்திருந்தது என்பதை இங்கு சொல்லிக்கொள்ளலாம். அதே மாதிரி தான் அதே காரணங்களை காட்டி ஐவரி கோஸ்ட் மற்றும் கேப் வெர்டே ஆகியவை இரண்டுமே உத்தியோகபூர்வமாக கார்டிவோர் என்று சொல்லி ஐவரி கோஸ்ட் தனது பெயரை மாற்றிக்கொண்டது, கேபோவர்டு என்று சொல்லி கேப் வெர்டே வந்து தனது பெயரை மாற்றிக்கொண்டது என்பதையும் கூட நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதை தாண்டி ஒரு சில நாடுகளின் பெயர்கள் வந்து வெவ்வேறு மொழிகளில் வெவ்வேறு விதமாக அழைக்கப்படுகின்றன. அதுக்கான ஒரு மிகச்சிறந்த உதாரணம் ஜெர்மனி என்பதை சொல்லியிருக்கிறார். வெவ்வேறு மொழிகளில் அது வித்தியாசமாக அழைக்கப்படுகின்றன. ஜெர்மன் மொழியில் டச்லாண்ட் என்று சொல்லித்தனம் அதனை அழைக்கின்றார்கள். பிரெஞ்சில் வந்து அலைமேங்கே மேக்னி என்று சொல்லப்படக்கூடிய வகையில் தானே அழைக்கப்படுகின்றது. சரியாக அந்த பிரெஞ்சில் அது உச்சரிக்கப்படுகின்றதோ தெரியவில்லை, ஆனால் அந்த மாதிரியான ஒரு ஸ்பெல்லிங்கில் தான் அது அழைக்கப்படுகின்றது. நோர்வேஜியன் மற்றும் ஸ்வீடிஷ் லாங்குவேஜில் வித்தியாசமாக இன்னும் ஒரு பெயரில் அழைக்கப்படுகின்றதாம். மற்றும் போலிஷ் லாங்குவேஜில் அது வேறு ஒரு பெயரினால் அழைக்கப்படுகின்றது என்று சொல்லியும் ஜெர்மனி இந்த விடயத்திற்கு உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதையும் இங்கு கூற முடிகின்றது. இதை தாண்டி இன்னும் ஒரு சில வரலாற்று மாற்றங்களையும் கூட ஒரு சில நாடுகள் சந்தித்திருக்கின்றன. சயாம் என்று சொல்லி முதலில் அழைக்கப்பட்ட ஒரு நாடு தான் 1949 தாய்லாந்து என்ற ஒரு பெயரை பெற்றிருந்தது என்பதையும் இங்கு ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இப்போது நாங்கள் பர்கினா ஃபாசோ என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய அந்த நாட்டின் பெயர் 1980களின் ஆரம்பம் வரைக்கும் அப்பவோல்டா என்று சொல்லித்தானாம் இருந்திருக்கின்றது. அதையும் விட 1992 யூகோஸ்லாவியா இது வந்து உடைந்த போது இன்னும் ஒரு 6 இண்டிவிஜுவல் கண்ட்ரீஸ் வந்து உருவாகி இருக்கின்றன. எனவே அவை தனித்துவமான தங்களது பெயரை இப்போது பெற்றிருக்கின்றன என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அடுத்ததாகவும் கூட இன்னும் வெவ்வேறு நாடுகள் தங்களது பெயரை மாற்றக்கூடியதாகத்தான் இப்போதைய நிலைமைகள் இருக்கின்றன என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. அதில் நியூசிலாந்து வந்து முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. என்ன காரணம் சொன்னால் நியூசிலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் வந்து அதன் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அந்த மாவோரி பெயராக இருக்கின்ற ஆர்டிரோவா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெயரை மாற்ற வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து வாதிட்டு வருகின்றதாம். எனவே அது மாற்றக்கூடிய சாத்தியம் இருக்கின்றதா இல்லையான்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் பொறுத்துத்தான் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. 11:35 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு மரபு ஆய்வு புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
2: Ajax Mitsubishi இப்போது the sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi the sale to remember. தமிழில் பேச அகமது தம்சேன் 437-860-7002.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903 ஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மாக்கமன் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில் 2225 மாக்கம் ரோட் ஸ்வீட் 408 ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
5: அது சரி.
4: உங்களுக்கு Audi 2026 A3 கார்
5: என்னது
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: விஜயா ஜுவல்லரியின் 2 கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2 கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்ளுபடி செய்கின்ற பொழுது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599
7: East FM. Feel the power. Feel the bass. 102.7 FM.

இலங்கையின் மேற்கு கடற்பகுதியில் அமைந்திருக்கின்ற மன்னார் படுகையில் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு அகழ்வாராய்ச்சி அதனை வந்து தீவிரப்படுத்தக்கூடிய நோக்கத்தில் 4 பிரதான ஆழ்கடல் ஆய்வு தொகுதிகளுக்கான SL 2026-01 சர்வதேச ஏல சுற்றை இலங்கையின் பெட்ரோலிய அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 33,964 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆழ்கடல் ஆய்வு மண்டலத்தில் சர்வதேச முதலீடுகளை ஈர்ப்பதுதான் அதன் முதன்மையான நோக்கம் என்று சொல்லியும் இப்போது தெரிவிக்கப்படுகின்றது. இருந்தாலும் இலங்கையின் அரசாங்கம் வந்து தனது சொந்த நிதியில் புதிதாக எந்த ஒரு ஆழ்கடல் துளையிடல் மற்றும் அது தொடர்பான ஆய்வுகளையும் இப்போதைக்கு மேற்கொள்ளவில்லை என்று சொல்லியும் கூறப்பட்டிருக்கின்றது. அதற்கு மாறாக 1967 தொடக்கம் 2019 ஆண்டு வரைக்கும் பல்வேறு காலகட்டங்களில் சேகரிக்கப்பட்டிருக்கின்ற பல தரவுகளை வைத்துத்தான் நாங்கள் இப்போது இந்த பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் இருப்புகள் இருக்கின்றது என்று சொல்லி உறுதிப்படுத்துகின்றோம். அதே நேரம் 4 முக்கியமான தொகுதிகள் வந்து வரைபடமாக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 2 பில்லியன் பேரல்ஸ் க்ரூட் ஆயில் அதில் இருக்கலாம் என்று சொல்லி நம்பப்படுகின்றது. அதே நேரம் 9 ட்ரில்லியன் கன அடி இருக்கக்கூடிய இயற்கை எரிவாயு வளம் இருக்கும் என்று சொல்லியும் கூட இப்போது கணிப்பிடப்பட்டிருக்கின்றதாம் என்பதையும் இந்த செய்திகள் சொல்லுகின்றன. எனவே இந்த விடயம் தொடர்பாக முதலீடுகளை ஈர்ப்பதற்காக லண்டன் மற்றும் கோலாலம்பூர் முதலீட்டாளர் மாநாடுகளை நடத்துவதற்கு இலங்கை அரசு திட்டமிட்டிருப்பதாகவும் இன்றைய செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. பொருளாதார நெருக்கடியில் தவிக்கக்கூடிய இலங்கைக்கு இந்த ஆழ்கடல் வளம் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியிருந்தாலும் பழைய தரவுகளின் அடிப்படையில் சர்வதேச முதலீடுகளை ஈர்ப்பதில் இருக்கக்கூடிய சவால்கள், அதே நேரம் அந்த பிராந்தியத்தில் நிலவக்கூடிய புவிசார் அரசியல் போட்டிகள் மற்றும் சூழலியல் அச்சங்கள் குறித்து பல கேள்விகள் இந்த விடயம் தொடர்பாக எழுப்பப்படுகின்றன என்பதையும் இங்கு கூற முடிகின்றது. நேற்று இன்று நாளையின் நிறைவு பகுதிக்கு நாங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றோம். 15 வெப்பநிலை 14 உணரப்படுகின்றது. சூரிய வெளிச்சம் குறைந்த அளவில் தான் இன்னமும் இருக்கின்றது. முகில் கூட்டங்கள் தான் ஆதிக்கம் செலுத்துகின்றது. பிற்பகல் வரையில் சற்று அதிகமான வெளிச்சம் தென்படும் என்பதை காலநிலை வல்லுநர்கள் இன்றைய தினம் தொடர்பாக சொல்லியிருக்கிறார்கள். 19 கூடிய வெப்பநிலையாக இருக்கும், 19 தான் உணர இருக்கின்றோம். இரவு பொழுதில் 10 வெப்பநிலை குறைந்து 8 டிகிரி செல்சியஸ் உணரப்படும். எரிபொருள் விலை நாளைய தினம் அக்டோபர் 3 தேதி இன்னும் 1 சதங்கள் அதிகரிக்கப் போகின்றது என்று சொல்லித்தான் இப்போது சொல்லப்படுகின்றது. எனவே அதையும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். இதுவரை நேரமும் வெள்ளிக்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து வருகின்ற வாரிறுதி நாட்களும் உங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக அமையட்டும் என்றும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் மதுமிதா. நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண இஸ் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
2: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஆட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக் கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710
3: போர்டன் ஃபிஞ்ச் சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் CDCP திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள கனேடிய குடியிருப்பாளர்களுக்கு பல் மருத்துவ சேவைகள் இலவசமாக கிடைக்கலாம். நீங்கள் இன்னமும் CDCP விண்ணப்பிக்கவில்லையா? BSRV டென்டல் ஆபீஸ் விண்ணப்பிக்க உதவுகின்றது. போர்டன் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸில் பிரபல பல் மருத்துவ டாக்டர் கோபால் அவர்களின் சேவையினையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் முழுமையான டென்டல் கேர் மற்றும் மெடிக்கல் சர்வீசஸும் ஒரே இடத்தில் கிடைக்கின்றன. வாரத்தின் 7 நாட்களும் சேவை 416-649-6388.
4: சுபாஷ்கரன் பெருமையோடு வழங்கும் சிக்மா திரைப்படம் October 2 முதல் உலகமெங்கும் வெளியாகிறது. கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில் October 1 வியாழக்கிழமை 20 மணிக்கு முதல் காட்சியுடன் ஆரம்பமாகிறது. எழுத்து இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
5: Sigma's an action adventure film.
6: Appa, bayamar ba, solid ba.
5: Filled with a lot of new fresh elements.
7: இந்த சூதும் போதையும் ஒரு காயினோட ரெண்டு பக்கம் மாதிரி.
5: Like heist, treasure hunt.
8: இன்னொரு கோடி.
9: What a wow. இந்த ரேடியோல மார்னிங் டைம் எல்லாம் பேசுவாங்களே, ஆர்ஜி சாம் தானே நீங்க?
4: உங்கள் பேராதரவுடன் ஆபிஷியல் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
10: ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோ அதை பண்ணு.
4: சிக்மா.
11: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மஜஸ்டிக் சிட்டி மோலில் 416-321-7555. முகூர்த்தம் ஜுவல்ஸ், தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
2: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விலையில் 1 வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய பைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில், 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
12: வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ். உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ், 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ். உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டார் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified Pro Tech and Hybrid Tech சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போரோ.
13: பாஸ்கரன் கந்தையா தயாரிப்பில் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டுள்ள ஈழத் திரைப்படம் போராட்டம் October 2 வெள்ளிக்கிழமை மாலை 7 மணி முதல் யோக் சினிமாவிலும், October 3 சனிக்கிழமை பிற்பகல் 1 மணி முதல் வுட்சைட் சினிமாவிலும் காண்பிக்கப்படுகின்றது. டிக்கெட் $20 முதல். Eventbrite.ca வில் டிக்கெட்டுகளை பெறலாம் அல்லது அலையுங்கள் 289-981-1874. 289-981-1874. நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421 416-626-8421.
8: உங்களுக்கு மோர்கேஜ் தேவையா? ஃபர்ஸ்ட் மோர்கேஜ், செகண்ட் மோர்கேஜ், பிரைவேட் மோர்கேஜ் அல்லது பி மோர்கேஜ் எதுவானாலும் தொடர்பு கொள்ளுங்கள். கணேஷ் பாலச்சந்திரன் 416-834-5482. உங்கள் அவசர பிரைவேட் மோர்கேஜ், பி மோர்கேஜ் எதுவானாலும் பேங்கிற்கு மாற்ற வாய்ப்புள்ளது. விவரங்களுக்கு அழையுங்கள் கணேஷ் பாலச்சந்திரன். 416-834-5482. லைசன்ஸ் நம்பர் 13751. மோர்கேஜ் அப்ரூவல் லெண்ட விதிமுறைகள் மற்றும் தகுதிகளுக்கு உட்பட்டது.
14: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் என் சுரேந்தர் பேசுறேன்.
15: பாரிஜாத பூவே அந்த தேவலோக தேனே,
14: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம்.
15: பூவே பூவே பெண் பூவே,
14: எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
16: மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா.
17: இன்றைய நாளில் அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றியமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம் இன் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொரண்டோ.
18: நன்றி மதுமிதா. நேரம் 12 மணி 1 நிமிடம் 12 மணி தொடக்கம் 3 மணி வரை வாட்ஸ்அப் டிரானோடு இணைந்திருக்க போறீங்க. எங்களுடைய நீங்க ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் இணைந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. தொடர்புகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் 416-824-1212 மின்னஞ்சல் மூலம் இணைந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. இந்த நேரத்தில் சுவாரஸ்யமான பல விஷயங்கள், அதுவும் டொரண்டோல என்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்ற தகவலை கொண்டு வரதுக்கு தயாராக இருக்கிறோம். இன்னைக்கு சிஎன் டவர் மஞ்சள் நிறத்தில் ஒளிராக இருக்கு. ஏன்னா இன்டர்நேஷனல் ராங்ஃபுல் கன்விக்ஷன் டேயை ஞாபகப்படுத்தும் விதமாக இன்னைக்கு மஞ்சள் நிறத்திலும், அதே மாதிரி அக்டோபர் 3 பார்த்தீங்கன்னா நுவி பிளான்ஷ் ஆரம்பமாக இருக்கிறதுனால கருப்பு மற்றும் வெள்ளை நிறத்திலும், லேப்ஸ் ஃபார் லைஃப் கேன்சர் ரீசர்ச் ஃபண்ட்ரைசருக்காக ப்ளூ, ஒயிட் அண்ட் பிளாக் நிறத்திலும் ஒளிராக இருக்கு. ஸோ இந்த வீக்கெண்ட் போனீங்கன்னா இந்த கலர்லேயே நீங்கள் சிஎன் பாடல் ஜெயிலு 2 திரைப்படத்திலிருந்து அனிருத் இசையில் அளிக்கின்றது பாடல்.

நேரம் 12:06. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்என் வாட்ஸ்அப் ட்ரானோ. அண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, ட்ரானோல வந்து நீங்க இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத நிறைய இடங்கள் இருக்கு அப்படின்றது சிட்டி ஆஃப் ட்ரானோ சொல்லியிருக்கு. அதாவது 159 ஃப்ரீ செல்ஃப் கைடட் ஸ்ட்ரோல் டியோ டூர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. அதுல நீங்க எதிர்பார்க்கிற நெய்பர்ஹுட்ல கூட நிறைய லேண்ட்மார்க் நீங்க டிஸ்கவர் பண்ணாத இடங்களாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இடங்களை நீங்களும் இந்த ஃபாலுக்கு, அதுவும் குறிப்பாக இது ஃபால் சீசன் ஆரம்பமாக இலைகள் எல்லாமே வந்து நிறம் மாற நேரம். சோ இந்த மாதிரியான அன்டிஸ்கவர்ட் பிளேசஸ்க்கு போனீங்கன்னா இந்த ஃபால் கலர்ஸையும் அழகா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். சோ உங்க நெக்ஸ்ட் ட்ரோலுக்கு நீங்க இந்த இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அப்படின்றது சிட்டி ஆஃப் ட்ரானோ சொல்லியிருக்கு. அதுக்கு trono.ca/services பேமெண்ட்டுக்கு போனீங்கன்னா மேலதுக்கு விவரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். 12:07, இது ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் ட்ரானோ. விளக்கின்றது சிக்மா, திரைப்பட பாடல்.

0: நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 East FM.
1: வாவ், அது எப்படி உங்க ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவினுக்கு மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 4165085052. அவங்களே ஃபைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
5: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் ஃபோன் நம்பரை சொல்லுங்க.
2: 416-788-2426. 416-788-2426.
6: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
7: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோ லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன், ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோ லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
8: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழைங்கள் ஜனிஷான். மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742.
9: முரளி பஸ் உங்களை சுற்றுலாவிற்கு அழைக்கிறது. October 20 செவ்வாய்க்கிழமை விஜயதசமி அன்று ராச்சஸ்டர் ராஜராஜேஸ்வரி அம்பாள் தேர் திருவிழா கண் குளிர கண்டு வரலாம். காலை சென்று மாலை திரும்ப ஒருவருக்கு $70 மட்டுமே. முன்பதிவுகளுக்கு அழையுங்கள். 416-455-3514. குளிர்காலம் வரப்போகிறது. November 5 முதல் 7 நாட்கள் கியூபா சுற்றுலா. முன்பதிவுகளுக்கு அழைக்கலாம். 416-455-3514.
10: ஐபி கோல்ட் ஹவுஸ், திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
11: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் East FM.

0: 12:17 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்ஏ அண்ட் வாட்ஸ்அப் ட்ரானோ. ஸோ முனிசிபல் எலெக்ஷன் வருது. ஸோ ட்ரானோட இந்த முனிசிபல் எலெக்ஷனில் நீங்கள் எங்கே ஓட் பண்ணலாம் அப்படின்ற விவரங்களை தெரிந்து கொள்ளவும், அதே மாதிரி நீங்கள் ஓட் பண்ண எலிஜிபிளாக இல்லையா அப்படின்றத தெரிந்து கொள்ளவும் trono.ca/elections போகலாம். அண்ட் உங்கள் மெயில் பாக்ஸையும் செக் பண்ணுங்கள். உங்கள் மெயில் பாக்ஸில் உங்கள் வோட்டர் ஐடி வரும். அந்த வோட்டர் ஐடியில் உங்கள் இன்ஃபர்மேஷன், நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியாவில் இருக்கிற நீங்கள் வாக்களிக்கக்கூடிய வாக்குச்சாவடிகள் எங்கே இருக்குது அப்படின்ற தகவல்களும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டவுன்லோட் அல்லது பிரிண்ட் பண்ணலாங்கிற டிஜிட்டல் வோட்டர் கார்டு, இந்த டிஜிட்டல் வோட்டர் கார்டு நீங்கள் எடுக்கணும்னா trono.ca/elections போகலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த எலெக்ஷன் சார்ந்த விஷயங்களை பெறணும்னா trono.ca/elections போங்க. வேறு எந்த ஒரு வெப்சைட்டையும் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றது சிட்டி ஆஃப் ட்ரோனோ சொல்லியிருக்கு. ஸோ அகேன், நீங்கள் இந்த முனிசிபல் எலெக்ஷனில் வாக்களிக்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் மெயில் பாக்ஸை செக் பண்ணுங்கள். அங்கே உங்கள் வோட்டர் ஐடி வந்திருக்கும். வோட்டர் ஐடியிலேயே உங்களுக்கு எங்கே நீங்கள் ஓட் பண்ணலாம் அப்படின்றதையும், இந்த கம்யூனிட்டி சென்டரில் ஓட் பண்ணலான்ற தகவலும் இருக்கும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் trono.ca/elections போனீங்கன்னா நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணலாம், அல்லது நீங்கள் டிஜிட்டலாகவும் இந்த வோட்டர் இன்ஃபர்மேஷனை டவுன்லோட் பண்ணி எங்கே வாக்களிக்க முடியுமென்ற தகவல்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். 12:18 ஒழிக்கின்றது டொரோத்தி திரைப்பட பாடல்.
1: கல்யாண விருந்தே

0: கனடாவின் பிரதான விமான நிலையங்களான டொராண்டோ பியர்சன், மாண்ட்ரியல் ட்ரூடோ, கால்கரி, வான்கூவர் ஆகிய விமான நிலையங்களை இயக்குவதை தனியாரிடம் ஒப்படைப்பது தொடர்பிலான கருத்துக்களை பிரதமர் மார்க் கானி அண்மையில் வெளியிட்ட நிலையில், அம்மாற்றத்துக்கு 47% கனேடிய மக்கள் ஏதாவதொரு வகையில் எதிர்ப்பை கொண்டுள்ளதாக புதிய நானோஸ் கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளன. 38% ஏதாவதொரு வகையில் ஆதரவளித்துள்ளனர். தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் இடம்பெறவுள்ள தாராபுரம் தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அத்தொகுதியின் தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் சத்யபாமாவை உருவக்கிளி செய்யும் வகையில் பேசியமை சர்ச்சையாகியுள்ளது. தமிழக வெற்றிக்கழகத்தின் பெண் வேட்பாளரை தரக்குறைவாக பேசியதுடன் உருவக்கிளி செய்துள்ள மு க ஸ்டாலினை வன்மையாக கண்டிப்பதாக அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே பெண்கள் குறித்து மீண்டும் மீண்டும் வெளியிட்ட ஆபாச கருத்துக்கள் சர்ச்சையாகிய நிலையில், தந்தையும் மகனும் பெண் சமுதாய எந்த அளவுக்கு மதிக்கிறார்கள் என்பதற்கு இந்நடத்தைகளே உதாரணம் என்றும் அவர் சாடியுள்ளார். இலங்கையில் மட்டக்களப்பில் தமிழர் பூர்வீக மயில்தமடு மாதவனை மேய்ச்சல் நிலத்தை அரசு ஆதரவுடன் ஆக்கிரமித்து குடியேறிய சிங்களவர்களிடமிருந்து பாதுகாத்து தருமாறு தாம் மேற்கொள்ளும் போராட்டத்துக்கு தீர்வினை வழங்குவதற்கு மேலும் 3 மாதங்கள் அரசு தரப்பு அவகாசம் கோருவதாக பண்ணையாளர்கள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். அதேவேளை போலீசாரும் ஆக்கிரமிப்பாளர்களும் தம்மை மிரட்டுவதாகவும் அவர்கள் போலீஸ் அத்தியட்சகரிடம் முறைப்பாடு செய்துள்ளனர்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். உங்கள் கார், வீடு, வாடகை வீடு, பிசினஸ், கமர்ஷியல், இன்சூரன்ஸ் எதுவாகினும் நீங்கள் இப்போது செலுத்துகின்ற மாத கட்டணத்தில் 25% வரை சேமிக்க முடியும். இலவச ஆலோசனைகளை பெறுவதற்கு தமிழில் பேச அழையுங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர் நிரோ குமார். 6479826476. 10க்கும் அதிகமான நிறுவனங்களிடமிருந்து உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியினை பெறுகின்ற வாய்ப்புள்ளது. மேலதிக விவரங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் நிரோ குமார், இன்சூரன்ஸ் புரோக்கர் நோவிங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். தமிழிலும் உரையாடலாம். 6479826476. 6479826476.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.
1: Ajax Nissan and Infinity இல் சேவிங்ஸ் ஈவென்ட். 2026 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 Simcoe Street நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899.
3: லைக்க ப்ரொடக்ஷன், சுபாஷ்கரன் பெருமையோடு வழங்கும் சிக்மா திரைப்படம் அக்டோபர் 2 முதல் உலகமெங்கும் வெளியாகிறது. கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில் அக்டோபர் 1 வியாழக்கிழமை 20 மணிக்கு முதல் காட்சியுடன் ஆரம்பமாகிறது. எழுத்து இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
4: சிக்மாஸ் அன் ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபிலிம்.
5: அப்பா பயமா இருப்பா, சொல்லிடுப்பா.
4: ஃபில்ட் வித் லாட் ஆஃப் நியூ ஃப்ரெஷ் எலிமெண்ட்ஸ்.
6: இந்த சூதும் போதையும் ஒரு காயினோட ரெண்டு பக்கம் மாதிரி,
4: லைக் ஹைஸ்ட், ட்ரெஷர் ஹண்ட்.
7: இன்னொரு கோடி.
8: வாட் எ வாவ். இந்த ரேடியோல மார்னிங் டைம்ல எல்லாம் பேசுவாங்களே, ஆர்ஜே சார் தானே நீங்க?
3: உங்கள் பேராதரவுடன் ஆபிஷியல் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
9: ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோ அது பண்ணு.
3: சிக்மா
10: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
11: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
10: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
12: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மார்க்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 4162913232.
13: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
14: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
15: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
14: 4162847000 கேஷ் பாயிண்ட்.
16: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர். 4168210462 416-82-1042-462. சம் கண்டிஷன் அப்ளை.
17: ஃபார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. ஃபார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. ஃபார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய 2 வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374.
18: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
19: அது சரி.
18: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
19: என்னது
18: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் புரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
19: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421
20: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு மரபு ஆய்வு புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
21: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
22: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
21: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
23: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
24: East FM. East FM.ca.

0: ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து அழுத்தது பாடல் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் வாட்ஸ் ஆஃப் ட்ரோனோ. நயாகரா ஃபால்ஸ் அந்த ஏரியாவும் பஃபலோ நியூயார்க். இங்கே பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து இந்த எங்கள் ரெண்டு நாடுகளுக்குள்ள ட்ரேட் வார் போனாலும் இந்த வெள்ளிக்கிழமை ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நயாகரா ஃபால்ஸ் டூரிசம் வந்து பஃபலோ நியூஸ் பேப்பரில் ஒரு பக்க பேஜை அப்படியே எடுத்து எல்லா அமெரிக்கர்கள் ரெசிடென்ஸையும் வந்து வெல்கம் பண்ணியிருக்கு. ஏன்னா இந்த சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா பஃபலோ பில் கலர்ஸ், அதாவது பஃபலோட அந்த டீமோட கலர்ஸ் ரெட் ஒயிட் அண்ட் ப்ளூவில் வந்து நயாகரா ஃபால்ஸ் ஒளிர இருக்குது அப்படின்றதையும், ஃபயர் ஒர்க்ஸ் கூட இதே கலரில் ஷோ அப் பண்ண இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 17 பஃபலோ பில்ஸ் வந்து ஹோம் ஓப்பனர் கேம் டீட்ராய்ட் லைன்ஸுக்கு எதிராக நடந்தது. கெனடியன் பேண்டான பேர் நேக்கட் லேடிஸ் வந்து இந்த ஓ கேனடா வந்து பாடியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பைட் வந்து இது ரெண்டுமே கெனடியன் டீம் இல்லாத பட்சத்திலையும் கனடா பாடப்பட்டது. அதே மாதிரி இந்த ஆட்ல என்ன சொல்லியிருக்குன்னா பஃபலோ வி குட் ஹியர் யூ சிங்கிங் ஃப்ரம் ஹியர், கெனடியன் சாங் அலாங் ஃப்ரம் தி ஸ்டேடியம் இன் ஸ்போர்ட்ஸ் பார்ஸ் அண்ட் ஆன் கேச்சஸ் அக்ராஸ் தி கண்ட்ரி அப்படின்றத அந்த ஆட் சொல்லியிருந்தது. அது மட்டும் இல்லை, இன்டர்ம் பிரசிடென்ட் அண்ட் சிஇஓ ஆஃப் நயாகரா ஃபால்ஸ் டூரிசம் ஆடம் ஸ்டெல்ஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த இவெண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, கனடியர்களையும் அமெரிக்கர்களையும் சேர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு, அதே மாதிரி இதோட நேபர்லி ஸ்பிரிட் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஸோ ஆகவே இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இவெண்ட்ஸாக இருக்க போகுது. என்னதான் ட்ரேட் வார் இருந்தாலும் அதன் மத்தியில் இது ஒரு நல்ல ஒரு புரிந்துணர்வை இரண்டு நாடுகளுக்குள்ளேயும் கொண்டு வரும், குறிப்பாக மக்களிடையே கொண்டு வரும் என நம்பப்படுகிறது. 12:49 ஒழிக்கின்றது டீசல் திரைப்பட பாடல்.
1: பச்சை குத்தி

0: மாலைமலை எஃப்எம் 102.7
1: விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா ரஞ்சித் ஆலப்ராஜு ராகுல் நம்பியா இவர்களுடன் மாளவிகா சுந்தர் வேல் முருகன் பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள் மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய் ப்ரொடக்ஷன்ஸ்.ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள் எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் இப்போது த சேல் டு ரிமெம்பர் நோ சார்ஜ் 10 இயர் அல்லது 160,000 கிலோமீட்டர் எக்ஸ்டெண்டட் கம்ப்ரஹென்சிவ் கோல்ட் வாரண்டி. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் நோ சார்ஜ் ஸ்னோ டயர்ஸ் ஸ்டீல் ரிம்ஸ் அண்ட் TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 அவுட்லேண்ட் மைல் ஹைபிரிட்களுக்கு 0% ஃபைனான்ஸ் ரேட். ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் த சேல் டு ரிமெம்பர். தமிழில் பேச அகமது தம்சேன் 4 3 7 8 6 0 7 0 0 2 4 3 7 8 6 0 7 0 0 2.
3: உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக் கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ, 416-535-2323
4: டொரண்டோ மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கு 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560
3: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
3: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
3: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
5: 416-293-7287
3: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
5: 416-461-6401.
6: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல். கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம்ப் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட்லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் புர்வை அழையுங்கள். 416-989-4700 416-989-4700.
3: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998 6478334998.

0: இன்றைய நாளில் அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றி அமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம் இன் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை. வாட்ஸ்அப் டொரண்டோ.
1: ஒரு மணி அந்த நேரத்தில் டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 16 டிகிரி செல்சியஸ் என நிலை 15 உள்ளது. இன்று மாலை 17 டிகிரி செல்சியஸாக இருக்க போவதாக எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. எங்களோட பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல இணைந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் மேலதிக விவரங்கள் மற்றும் விளம்பரங்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள அழைக்கலாம். 416-824-1212 மின்னஞ்சல் மூலம் இணைந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. ஏராளமான தகவல்களை உங்களுக்காக தந்துகிட்டு இருக்கோம். வந்து முனிசிபல் எலெக்ஷன் கூட நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ ஆகவே உங்கள் மெயில் பாக்ஸ் அண்ட் நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட செக் பண்ணலாம், நீங்கள் வாக்களிக்க தகுதியானவர்களா இல்லையான்னு. இந்த நேரத்தில் சிட்டி ஆஃப் டொரண்டோ, கவர்மெண்ட் ஆஃப் கனடா, யூனிவர்சிட்டி ஹெல்த் நெட்ஒர்க் வந்து 200 புதிய சப்போர்ட்டிவ் ஹோம்ஸை வந்து உருவாக்குறதுல கவனம் செலுத்தியிருப்பதாகவும், இதை வந்து வெல்பீயிங் அண்ட் ஹெல்த் அவுட்கம்ஸ் வந்து முக்கிய நோக்கமாக இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லை, toronto.ca/news/city of toronto போனீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் பற்றிய மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இந்த மணி நேரத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக ஒலிக்கின்றது பாடல் வருஷம் 16 திரைப்படத்திலிருந்து.

போஸ் திரைப்படத்திலிருந்து அழுத்தது பாடல் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் ட்ரோனோ. டொரோண்டோ ராப்டர்ஸ் த ஒஃபிஷியல் ப்ரீ சீசன் கேம் ஆரம்பமாக இருக்கு. ஸோ கவாயிலான அக்ரிமெண்ட்டோட இந்த புதிய சீசனே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. அது மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்ச அதுவும் டொரோண்டோ ராப்டர்ஸையும் இவரையும் வந்து பிரிக்கவே முடியாது. கைல் லவ்ரியோட கூட ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடிய சீசன் இது அப்படின்னு நம்பப்படுகிறது. நாளைக்கு நம்ம டொரோண்டோ ராப்டர்ஸ் மயமி ஹீட்ஸை எதிர்கொள்ள இருக்காங்க. இந்த கேமானது குபெக் சிட்டியில் வீடியோ ட்ரான் சென்டரில் நடக்க போகுது என்பது குறிப்பிடத்தக்கது. முகூர்த்தம் ஜுவல்லர்ஸ் வழங்கும் 5th anniversary ஸ்பெஷல் ஆஃபர் செப்டம்பர் 30 முதல் அக்டோபர் 4 தேதி வரை உங்கள் நகை கொள்வனவுகளுக்கு சேகூலி இல்லை, சேதாரம் இல்லை. 24 கேரட் தங்கத்தின் விலையை மட்டும் செலுத்தி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 4 கிராமுக்கு மேற்பட்ட நகை தெரிவுகளுக்கு மட்டுமே இந்த விசேட சலுகை. முகூர்த்தம் ஜுவல்ஸ் மேஜஸ்டிக் சிட்டி மாலில் 2900 மார்க்கம் ரோட் யூனிட் A30 ஸ்காப்ரோ 416-321-7555. ஒலிக்கின்றது மெர்க்யூரி பூக்கள் திரைப்பட பாடல்.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: குடியிருப்பாளர்களுக்கு பல் மருத்துவ சேவைகள் இலவசமாக கிடைக்கலாம். நீங்கள் இன்னமும் சிடிசிபிக்கு விண்ணப்பிக்கவில்லையா? பிஎஸ்ஆர்வி டென்டல் ஆபீஸ் விண்ணப்பிக்க உதவுகின்றது. வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் பிஎஸ்ஆர்வி மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸில் பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் அவர்களின் சேவையினையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் முழுமையான டென்டல் கேர் மற்றும் மெடிக்கல் சர்வீசஸும் ஒரே இடத்தில் கிடைக்கின்றன. வாரத்தின் 7 நாட்களும் சேவை. 416-649-6388.
2: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள் ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ் யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன் 416-720-1184 416-720-1184.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6-4-7-2-9-3-5-8-9-9 6472935899.
4: பாஸ்கரன் கந்தையா தயாரிப்பில் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டுள்ள ஈழத் திரைப்படம் போராட்டம் அக்டோபர் 2 தேதி வெள்ளிக்கிழமை மாலை 7 மணி முதல் யோக் சினிமாவிலும், அக்டோபர் 3 தேதி சனிக்கிழமை பிற்பகல் 1 மணி முதல் வுட்சைட் சினிமாவிலும் காண்பிக்கப்படுகின்றது. டிக்கெட் $20 முதல். இவெண்ட் பிரைட்.ca-வில் டிக்கெட்டுகளை பெறலாம் அல்லது அலையுங்கள் 289-981-1874.
5: உங்கள் அனைத்து விதமான மோர்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோர்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில் 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோர்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோர்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோர்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
1: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா 6472-5748 6472-5748
6: camsonics.com.

ராமேஸ்வரம் திரைப்படத்திலிருந்து அழைத்தது பாடல். இது இஸ்தெஃபமின் வாட்ஸ்அப் ட்ரானோ. பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸ் 4 டே ஷோவாக ட்ரான்ஸோ வர இருக்காங்க ராஜஸ் சென்டருக்கு இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம். பிப்ரவரி 12, 13, 19 மற்றும் 20 தேதிகளில் ராஜர்ஸ் அண்ட் லைவ் நேஷன் வந்து இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இன்டு த மில்லேனியம் ஹோம் கம்மிங் அப்படின்ற கான்செப்ட் தான் கனடா நார்த் அமெரிக்காவில் 2027 பேக் ஸ்ட்ரீட் பாய் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த 10 ஷோ ஸ்டேடியம் ரெசிடென்சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஜெர்மனியில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து ட்ரான்டோவில் வரப்போகுது. ப்ரீசேல் டிக்கெட்ஸ் எல்லாமே ராஜஸ் கஸ்டமர்ஸுக்கு அக்டோபர் 5 பப்ளிக்கு அக்டோபர் 9 வெளியாகும். அண்ட் இதுவும் டெய்லர் ஸ்விஃப்ட் மாதிரியே ஒரு மிகப்பெரிய ரெவென்யூ உண்டாக்கும் என, அதுவும் ட்ரானோவுக்கு வந்து மிகப்பெரிய எக்கனாமி பூஸ்ட் தரும் என நம்பப்படுகிறது. உங்கள் அபிமான ஆல்பியன் வுட் சைட், சென்ட்ரல் பார்க்வே, கப்ரீஸ், அப்போலோ, யாக் சினிமாஸில், ஜெய்சன் சஞ்சய் இயக்கத்தில் சிக்மா மற்றும் மீசை முறுக்கு 2, ஏழுக்கடல் ஏழுமலை, பத்தா, அன்பிலவன், டோரத்தி ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன் வுட்சைட், சென்ட்ரல் பார்க்வே, கப்ரீஸ், அப்போலோ மற்றும் யாக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். ஒலிக்கின்றது பாடல் துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து.

0: கனடாவின் பிரதான விமான நிலையங்களான ட்ரானோ பியர்சன், மாண்ட்ரியல் ட்ரூடோ, கால்கரி, வான்கூவர் ஆகிய விமான நிலையங்களை இயக்குவதை தனியாரிடம் ஒப்படைப்பது தொடர்பிலான கருத்துக்களை பிரதமர் மார்க் கானி அண்மையில் வெளியிட்ட நிலையில், அம்மாற்றத்துக்கு 47% கனேடிய மக்கள் ஏதாவது ஒரு வகையில் எதிர்ப்பை கொண்டுள்ளதாக புதிய நானோஸ் கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளன. 38% ஏதாவது ஒரு வகையில் ஆதரவளித்துள்ளனர். தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் இடம்பெறவுள்ள தாராபுரம் தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அத்தொகுதியின் தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் சத்யபாமாவை உருவக்கேலி செய்யும் வகையில் பேசியமை சர்ச்சையாகியுள்ளது. தமிழக வெற்றிக்கழகத்தின் பெண் வேட்பாளரை தரக்குறைவாக பேசியதுடன் உருவக்கேலி செய்துள்ள மு க ஸ்டாலினை வன்மையாக கண்டிப்பதாக அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே பெண்கள் குறித்து மீண்டும் மீண்டும் வெளியிட்ட ஆபாச கருத்துக்கள் சர்ச்சையாகிய நிலையில், தந்தையும் மகனும் பெண் சமுதாயத்தை எந்த அளவு மதிக்கிறார்கள் என்பதற்கு இந்நடத்தைகளே உதாரணம் என்றும் அவர் சாடியுள்ளார். இலங்கையில் மட்டக்களப்பில் தமிழர் பூர்வீக மயிலத்தமிழ் மாதவனை மேய்ச்சல் நிலத்தை அரசு ஆதரவுடன் ஆக்கிரமித்து குடியேறிய சிங்களவர்களிடமிருந்து பாதுகாத்து தருமாறு தாம் மேற்கொள்ளும் போராட்டத்துக்கு தீர்வினை வழங்குவதற்கு மேலும் 3 மாதங்கள் அரசு தரப்பு அவகாசம் கோருவதாக பண்ணையாளர்கள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். அதேவேளை போலீசாரும் ஆக்கிரமிப்பாளர்களும் தம்மை மிரட்டுவதாகவும் அவர்கள் போலீஸ் அத்தியகச்சரிடம் முறைப்பாடு செய்துள்ளனர்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
3: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இப்போ ஆன்டாரியோல வந்து லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டில் புது ரூல்ஸ் வரப்போகுது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். அப்படி வந்து நீங்கள் ஒரு டெனண்ட்டுக்கு N4 நோட்டீஸ் தரீங்க, ரெண்ட் பே பண்ணாததுக்காக அப்படின்ட்டு நீங்கள் தந்தீங்களனாக்கா, முந்தி அந்த நோட்டீஸ் பீரியடுக்கு 14 days இருந்தது நீங்கள் லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டில் பதியறதுக்காக. இப்போ அந்த நோட்டீஸ் டைம் வந்து 7 நாளுக்கு மாறி இருக்கு. ஒருத்தர் வந்து ரெண்ட் உங்களுக்கு தொடர்ச்சியாக லேட்டாக தராங்க, விச் மீன்ஸ் அவங்க எப்பவுமே 7 நாள் இல்லை அதுக்கும் கூட லேட்டாக ஆக்குறாங்க. 3 தடவை 6 மாசம் பீரியடில் அவங்க லேட்டாக பண்ணாங்களானா, இதுக்கு வந்து கன்சிஸ்டன்ட்லி தொடர்ச்சியாக ரெண்ட்டை லேட்டாக பே பண்ணுறாங்கன்னுட்டு அர்த்தம். நீங்கள் அதுக்காகவும் அவங்கள லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டுக்கு கூட்டிகிட்டு போய் எவிக்ட் பண்ணலாம் அந்த டெனண்ட்டை வீட்டிலேருந்து. அப்படி ஒரு டெனண்ட்டை வந்து நீங்கள் ஹியரிங்க்கு கூட்டிகிட்டு போகிறீங்க அண்ட் அவங்க வந்து ஏதாவது மெயின்டெனன்ஸ்க்காக இஷ்யூ சொல்கிறாங்க, வீட்டில் இது சரியில்லை அது சரியில்லை அதனால தான் நான் ரெண்ட்டை பே பண்ணாமல் விட்டேன் அப்படின்ட்டு சொன்னாங்களேனா, இப்போ புது ரூல் பிரகாரம் அவங்க வந்து 6 காஸ்ட் என்ன காஸ்ட் ஆப்போடுதோ அந்த மெயின்டெனன்ஸ்க்கு அதோட 50% உங்களுக்கு ஹியரிங்க்கு 7 நாள் முன்னாடி அவங்க உங்களுக்கு தந்தானோ லேண்ட்லார்டுக்கு, அப்போ தான் அந்த மெயின்டெனன்ஸை அவங்க கிளைம் பண்ணலாம் ஹியரிங்கில். இன்னொன்று என்ன ரூல்னுட்டு பார்த்தீங்களா, N12 இருக்குது. அது வந்து லேண்ட்லார்ட் அண்ட் வீடு வாங்குறவங்க வந்து சொந்த யூஸ்க்காக வீடு எடுக்கிறதுக்காக N12 நோட்டீஸ்ன்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸ் பீரியட் முந்தி வந்து 60 days இல்லை 90 days அண்ட் 1 month காம்பன்சேஷனோட இருந்தது. இப்போ அது வந்து நீங்கள் 120 days, விச் மீன்ஸ் 4 மாதம் டைம் கொடுத்து நீங்கள் டெனண்ட்டை எழுப்பினீங்களனாக்கா நீங்கள் அந்த 1 month காம்பன்சேஷன் பே பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி சில ரூல் சேஞ்சஸ் வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் தெரியணும்னாக்கா நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம், 416-888-9492. Thank you.
2: Real Estate Market Update. மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கோப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கோப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
2: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில் 416-321-7555. முகூர்த்தம் ஜுவல்ஸ், தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
3: லைகா ப்ரொடக்ஷன், சுபாஷ்கரன் பெருமையோடு வழங்கும் சிக்மா திரைப்படம் October 2 முதல் உலகமெங்கும் வெளியாகிறது. கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில் October 1 வியாழக்கிழமை 20 மணிக்கு முதல் காட்சியுடன் ஆரம்பமாகிறது. எழுத்து இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
4: Sigma's an action adventure film.
5: Appa, bye marba, sulidba.
4: Filled with a lot of new fresh elements.
6: Inda soodum bodhiyum or coin oda rendu pakkam mari.
4: Like heist, treasure hunt.
7: Inoru kodi.
8: What a wow. Inda radio la morning time la pesuvaangale. RJ Sam thana neenga.
3: Ungal peeradarvudan official radio partner East FM 102.7.
9: Audience ki enna theviyo adu pannu.
3: Sigma.
10: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
11: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றத விட எப்பவுமே ஒரு படி மேல.
10: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன் 416-835-4128. 416-835-4128.
11: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
12: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமூர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ், நம்ப முடியாத சிறந்த விலையில் எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமூர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமூர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
13: ABS Mr. P. Singaraj. வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவமிக்க ஒருவராய் திகழ்கின்றார் ABS Mr. P. Singaraj. தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார் ABS Mr. P. Singaraj. பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
14: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
15: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
16: ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.
17: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

ஒரு மணி 47 நிமிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்இன் வாட்ஸ்அப் ட்ரானோ. சிட்டி ஆஃப் ட்ரானோ யூத் கிளைமேட் ஆக்ஷன் கிராண்ட் அப்ளிகேஷன் இப்பொழுது அப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்குன்ற தகவலை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கு. நீங்கள் $1,000 வரைக்கும் ஒரு ஃபண்டிங் ஃபார் ஸ்டூடெண்ட் லெட் கிளைமேட் ஆக்ஷன் ப்ராஜெக்ட்டுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். அண்ட் பாசிட்டிவ் இம்பாக்ட் அட் யூர் ஸ்கூல் ஒரு அல்லது உங்கள் லோக்கல் கம்யூனிட்டியில் இந்த ப்ராஜெக்ட் பயனளிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியும். கிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னா ஹெல்ப் சப்போர்ட் ஸ்டூடெண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பயோடைவர்சிட்டி, வேஸ்ட் ப்ரொடக்ஷன், கிளைமேட் எஜுகேஷன், சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட்டேஷன், டேர்ன் தேர் ஐடியாஸ் இன்ட் ஆக்ஷன் ஆகிறதுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இந்த யூத் கிளைமேட் ஆக்ஷன் கிராண்ட் இருக்கும். மேலதிக விவரங்களோடு நீங்களும் அப்ளை பண்ண முடியும். ஒரு மணி 48 நிமிடம் இது ஈஸ்ட் எஃப்எம் இன் வாட்ஸ்அப் ட்ரானோ.

0: favorite music.
1: On your favorite station. 102.7. It's East FM. புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டார் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போ.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமி
2: குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங்க், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
6: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன், 289-275-8795. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன், 289-275-8795. You are in good hands with Allstate.
7: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ. 416-335-4653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.

0: இன்றைய நாளில் அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றி அமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொரண்டோ.
1: நேரம் 2 மணி. வாட்ஸ்அப் டொரண்டோ உடனிருக்கீங்க. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 15 டிகிரி செல்சியஸ், உடல்நிலை 16 உள்ளது. இன்று மாலை 16 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்க போவதாக எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. எங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல இணைந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. மேலதிக விவரங்கள், விளம்பரங்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள அழைக்கலாம் 4168241212. மின்னஞ்சல் மூலம் இணைந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. இந்த நேரத்தில் டொரண்டோ மேப்பிள் லீவ்ஸ் அணியில் இருந்து ட்ரேட் ஆகப்பட்ட ஒரு பிளேயர் தான் மேத்யூ நைஸ். ஸோ இவரும் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது புதிய ஒரு அத்தியாயத்தில் அவர் வந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த புது டீமில் கொஞ்சம் டைம் எடுத்தாலுமே இப்பொழுது ரொம்பவும் ஷைன் பண்ணுற ஒரு பிளேயராக மாறி இருக்காரு. அது என்னவோ தெரில, ஒருவேளை டொரண்டோ ப்ளூஜேஸ் ராசியாக இல்லையான்னு தெரியல. இருக்கும்பொழுது அங்கே வந்து யாருக்குமே அவ்வளோ பெரிதான ஒரு ஷைனிங் கிடைக்கலனாலும் ட்ரேட் பண்ணி போகும்போது நல்ல வாய்ப்புகள் வரும். 2 மணி 1 நிமிடம் ஒலிக்கின்றது பாட்டு வார்த்தையர் திரைப்பட பாடல்.

0: 12:06 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்-இன் வாட்ஸ்அப் ட்ரானோ. அண்ட் இந்த மந்த் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் நம்ம கனடியர்களுக்கு வரப்போகுது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கனடா க்ரோசரிஸ் அண்ட் எசென்ஷியல் பெனிஃபிட்ஸ் நீங்கள் இதை அக்டோபர் 5 எதிர்பார்க்கலாம். எலிஜிபிள் ஃபார் கனடா க்ரோசரிஸ் அண்ட் எசென்ஷியல் பெனிஃபிட்டாக இருந்தீங்கன்னா ஒரு அக்டோபர் 5 உங்களுக்கு அதுவும் நீங்கள் 2025 டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா எலிஜிபிளாக இருந்தால் நீங்கள் $679 ஒரு சிங்கிளாக இருந்தால் $679, மேரிட் கப்புள் வந்து $890 பெற்றுக்கொள்ள முடியும். ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா $234 ஃபார் ஈச் எலிஜிபிள் சைல்ட் அண்டர் த ஏஜ் ஆஃப் 19 பெற முடியும். இது ஒன் ஆஃப் த பெனிஃபிட்ஸ் தான். இன்னும் என்னென்ன பெனிஃபிட் இந்த மாதம் கிடைக்க போகுது அப்படின்னு தெரிந்து கொள்ள நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். இந்த நேரத்தில் லக்ஷா கந்தசாமி தரும் தகவல்கள் உங்களுக்காக.
1: பிக்கரங்கில் உங்களுக்கான ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ்ட் $699,000 இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் லக்ஷ்மணந்தசாமி அடுத்து பெறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத பேக்யார்டுடன் கூடிய ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ்ட்கள் ஆரம்ப விலை $699,000. அதுவேளையில் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை கூட நீங்கள் $839 இருந்து பிக்கரங்கில் சொந்தமாக கொள்ள முடியும். புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் இப்பொழுது $130,000 வரையில் HST ரிபேட்டின் அரசாங்கம் வழங்குகிறது. இதனை சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் கட்டுப்படியான விலையில் ஒரு இல்லத்தினையோ அல்லது ஒரு முதலீட்டினையோ சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பினை லக்ஷ்மணந்தசாமி பிக்கரங்கில் ஏற்படுத்தி தருகின்றார். மேலதிக விவரங்களுக்கு அழைக்கலாம் 416-888-8044. பிக்கரிங்கில் எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ்கள் பேக்யார்டுடன் கூடிய டவுன் கோஸ்களை நீங்கள் $699,000 பெற்றுக்கொள்ள முடியும். அதுவழியில் டபுள் கராஜுடன் கூடிய டவுன் கோஸ்களை நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக 4 கார்களை பார்க் பண்ணக்கூடிய டபுள் கராஜ் டவுன் கோஸ்களை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக $699,000 நீங்கள் உங்களுக்கான ஒரு புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸினை பெற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்பு இருந்து வருகின்ற பொழுது குறிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாகவும் இது காணப்படுகிறது. அதுவரையில் மிகவும் கட்டுப்படியான விலையில் ஒரு முதலீட்டினை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பாகவும் இந்த வாய்ப்பு காணப்படுகிறது, பயன்படுத்திக் கொள்ள முடியும். அதேவேளையில் டபுள் கராஜ் டவுன் கோஸ்களை கூட நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமில்லாமல் டீடாச் வீடுகள், சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை நீங்கள் $839,000 இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை நீங்கள் $939,000 இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். 2132 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை கூட நீங்கள் $968,000 இருந்து பெற்றுக்கொள்ளலாம். 2500, 2800, 3000, 3300 என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் இந்த டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். 40-foot லாட் டிசைனை கொண்டிருக்கின்ற டபுள் கராஜ் டீடாச் வீடுகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். லக்ஷ்மணந்தசாமி அழைக்கலாம். விவரங்களுக்கு 416-888-8044. இந்த டபுள் கராஜ் டீடாச் வீடுகள், குறிப்பாக டீடாச் வீடுகளை பொறுத்தவரையில் செப்பரேட் பேஸ்மெண்ட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன், ரிமீன் லாட்டுக்கான ஆப்ஷன், வோக்கோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன், ஃபினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன், மெயின் ஃப்ளோரில் 10-foot சீலிங்கான ஆப்ஷன் ஆகியனவும் கிடைக்கப்படுகின்றன. இந்த வீடுகளுக்கு கிரனைட் கவுண்டர் டாப் கிச்சனில் இலவசமாக வழங்கப்படுகின்றது. இந்த டவுன் கோஸ்களையும் சரி, டீடாச் வீடுகளையும் சரி, நீங்கள் 2027 அல்லது 2028 க்ளோசிங்கினை பெற்றுக்கொள்ள முடியும். பிக்கரிங்கில் உங்களுக்கான ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ், பேக்யார்டுடன் கூடிய டவுன் கோஸ்களை $699,000 இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அலையுங்கள் லக்ஷ்மணந்தசாமி விவரங்களுக்கு 416-888-8044. 416-888-8044.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
3: 416-461-6401.
4: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
5: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோ லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன், ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோ லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
6: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மார்க்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
7: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகலவிதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகிறார் Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
8: Easy attune, East FM 102.7.

2:21 புதிய முகம் திரைப்படத்திலிருந்து அழைத்தது பாடல். இது ஸ்டெஃபமின் வாட்ஸ்அப் ட்ரோனர் ஆண்டாரியோ ட்ரில்லியம் பெனிஃபிட் ஓடிபி. இது October 9 வரும். டாக்ஸ் ஃப்ரீ பேமெண்ட். இது வந்து ஆண்டாரியோ எனர்ஜி அண்ட் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கிரெடிட் கம்பைன் பண்ணி வரும். அண்ட் இங்கே குவாலிஃபை ஆனிங்கண்டா ஆண்டாரியோ எனர்ஜி அண்ட் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கிரெடிட், நீங்கள் வந்து 18 வயதுலேருந்து 64 வயதுக்குள்ளே இருக்கணும். அண்ட் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் மணி நீங்கள் ரிசீவ் பண்ண போகிறதாக இருந்தால் $1,307 இருக்கும். இதுதான் மேக்ஸிமம். அதே மாதிரி 65 வயது அல்லது நீங்கள் அதுக்கும் மேலே இருப்பவர்களாக இருந்தால் $1,488 வரை நீங்கள் பெற முடியும். அதே மாதிரி ஒரு பப்ளிக் லாங் டேர்ம் கேர் ஹோமில் இருக்கிறவங்களாக இருந்தால் மேக்ஸிமம் பேமெண்ட் $290. $25 நீங்கள் காலேஜ் யூனிவர்சிட்டி அல்லது ப்ரைவேட் ஸ்கூல் போகிறவர்களாக இருந்தால் கிடைக்க பெறுவீர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி கனடா டிசபிலிட்டி பெனிஃபிட் CDP October 15 18 வயதுலேருந்து 64 வயதுள்ள எலிஜிபிள் ஆனவங்க நீங்கள் $204 20% பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. கனடா சைல்ட் பெனிஃபிட் October 20 வரும். நீங்கள் வந்து 2025 டாக்ஸ் இயரில் $38,237 குறைவாக உங்கள் ஃபேமிலி இன்கம் இருந்ததுன்னா நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. அண்ட் மேக்ஸிமம் அமௌண்ட் ஃபார் ஈச் சைல்ட் அண்டர் த ஏஜ் ஆஃப் 6 $8,157 பர் இயர். அண்ட் அது ஒரு மாதத்துக்கு $679.75 பர் மந்தாக இருக்கும். அதே மாதிரி ஃபார் சில்ட்ரன் 6 to 17 இயர்ஸ் ஆக இருந்தால் மேக்ஸிமம் பேமெண்ட் $6,883 பர் இயர். இது மாதத்துக்கு $573.58 இருக்கும். அடுத்தது கனடா பென்ஷன் பிளான் CPP வந்து October 28 அண்ட் இந்த டாக்ஸபிள் பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலிஜிபிள் கெனேடியன் இன்கம் அப்பான் ரிட்டையர்மெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்க போகுது 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு. அதே மாதிரி அக்டோபர்

என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவின் பொருட்களை வாங்குவதும் அமெரிக்க பொருட்களை தவிர்ப்பதுமான கனேடிய மக்களின் நிலைப்பாடு வர்த்தக போர் ஆரம்பித்து 19 மாதங்கள் கடந்த நிலையிலும் வலிமை குறையாமல் இருப்பதாக அபாகஸ் டேட்டா ஆய்வு தரவுகள் தெரிவித்துள்ளன. 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முதல் முறையாக கனடா மீது வரிகளை விதித்த போது கிட்டத்தட்ட 14 கனேடிய மக்கள் அமெரிக்க பொருட்களை புறக்கணிக்கும் நிலைப்பாட்டை வெளியிட்டிருந்தனர். தற்போது மேற்கொண்ட புதிய ஆய்வுகளிலும் இந்த எண்ணிக்கை மாற்றமின்றி நீடிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் இடம்பெறவுள்ள மதுராந்தகம் தொகுதியில் முதலமைச்சர் விஜய் சாலை வளம் செய்து பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளார். அதேவேளை இன்னும் ஒரு தொகுதியான தாராபுரத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு கொள்ளை கும்பல் என்றும் தமிழ்நாட்டை நாசமாக்குவதே அந்த கும்பலின் நோக்கம் எனவும் விமர்சித்துள்ளார். விஜயின் 4 மாத ஆட்சியிலேயே தமிழ்நாடு நாசமாகிவிட்டதாக மக்கள் புலம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மு க ஸ்டாலின் தோல்வி பதட்டத்தில் இருப்பதாக தாவேக தெரிவித்துள்ளது. மறுபுறத்தில் தாராபுரத்தில் தமது பிரச்சாரத்தை போலீசார் தடுப்பதாக குற்றம் சாட்டி நாம் தமிழர் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கையில் யாழ் நல்லூரில் தியாகி திலீபனின் சிலை அகற்றப்பட்டமையை கண்டித்தும் அச்சிலை மீண்டும் அதே இடத்தில் வைக்குமாறு வலியுறுத்தியும் 3 நாட்களாக இடம்பெற்ற தொடர் போராட்டம் இன்றுடன் நிறைவுக்கு வந்துள்ளது. மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகருமான மகஜர் வாசிக்கப்பட்டு ஐக்கிய நாடுகள் சபையின் யாழ் அலுவலகத்தில் பேரணியாக சென்று மகஜர் கையளிக்கப்பட்டது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: அமுதே தமிழே அழகிய
2: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு மரபு ஆய்வு புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
3: Ajax Mitsubishi-யில் இப்போது the sale to remember. No charge 10-year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the sale to remember. தமிழில் பேச அகமத் தம்சேன்
4: 6 1 6 9 0 7 0 0 2 4 3 7 8 6 0 7 0 0 2 4 3 7 8 6 0 7 0 0 2 4 3 7 8 6 0 7 0 2 4 3 7 8 6 0 7 0 2 4 3 7 8 6 0 7 0 2 4 3 7 8 6 0 7 0 2 4 3 7 8 6 0 7 0 2 4 3 7 8 6 0 7 0 2 4 3 7 8 6 0 7 0 2 4 3 7 8 6 0 7 0 2 4 3 7 8 6 0 7 0 2 4 3 7 8 6 0 7 0 2 4 3 7 8 6 0 7 0 2 4 3 7 8 6 0 7 0 2 4 3 7 8 6 0 7 0 2 4 3 7 8 6 0 7 0 2 4 3 7 8 6 0 7 0 2 4 3 7 8 6 0 7 0 2 4 3 7 8 6 0 7 0 2 4 3 7 8 6 0 7
2: வயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி. வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2nd ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா. ரஞ்சித், ஆலப் ராஜு, ராகுல் நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள். மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய் ப்ரொடக்ஷன்ஸ்.ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
6: The station with the best music.
7: It's East FM.
8: Feel the power.
9: Feel the bass.
10: 102.7 FM.

0: குறிப்பிடத்தக்கது. உங்களுக்காக
1: ஸ்பீக்கரிங்கில் உங்களுக்கான புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் கோசலினை $699,000 இருந்து சொந்தமாக்கூடிய வாய்ப்பு லட்சுமணந்த சாமியால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத வேளையில் பைக்கேட்டுடன் கூடிய டவுன் கோஸ்களாக இந்த டவுன் கோஸ்கள் காணப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை நீங்கள் $839,000 இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரிபேட்டின் அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை பயன்படுத்தி இவ்வாறு உங்களுக்கான ஒரு இல்லத்தினையோ அல்லது முதலீட்டினையோ கட்டுப்படியான விலையில் பெறக்கூடிய வாய்ப்பினை லட்சுமணந்த சாமி ஏற்படுத்தி தருகின்றார். மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம் 416-888-8044 பிக்கவிங்கில் புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ்கள், எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஸ்கீம் இல்லாத டவுன் கோஸ்கள், பேக்யார்டுடன் கூடிய டவுன் கோஸ்களாகவும் இவை இருக்கின்றன. $699,000 இந்த டவுன் கோஸ்களில் ஒன்றினை பெறக்கூடிய வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகின்றது. அதேவேளையில் டபுள் கிராஜுடன் கூடிய 4 கார்களை பார்க் பண்ணக்கூடிய டவுன் கோஸ்களையும் நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ளலாம். அதேவேளையில் டீடாச் வீடுகள், சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகளை நீங்கள் $839,000 இந்த பெற முடியும். டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை $939,000 பெற முடியும். அதேவேளையில் 2,132 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை கூட நீங்கள் $928,000 பெற்றுக்கொள்ள முடியும். 2,500, 2,800, 3,000, 3,300 என்று சொல்லி பல்வேறுபட்ட ஸ்கொயர் ஃபீட் அளவுகளில் நீங்கள் இந்த டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ளலாம். 44 லாட் டிசைன் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வீடுகளை பொறுத்தவரையில் 2027 அல்லது 2028 நீங்கள் க்ளோசிங்கினை பெற்றுக்கொள்ளலாம். கிச்சனில் கிரனைட் கவுண்டர் வழங்கப்படுகின்றது. அதேவேளையில் பேஸ்மெண்டில் சூப்பர் என்ட்ரன்ஸ், ரிமெயின் லாட், வாக் அவுட் பேஸ்மெண்ட், பினிஷ் பேஸ்மெண்ட், மெயின் ஃபுளோரில் 9-foot சீலிங் ஆகிய ஆப்ஷன்களையும் இந்த வீடுகளுக்கு கிடைக்க வருகின்றன. விவரங்களுக்கு லட்சுமணந்த சாமியை தொடர்பு கொள்ள முடியும் 416-888-8044. ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பேயர்ஸுக்கு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகிறது. என்று சொன்னால் இவ்வாறு நீங்கள் $699,000 ஒரு ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸினை, பேக்யார்டுடன் கூடிய டவுன் கோஸினை இவ்வாறு பிக்கரிங்கில் பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பெறுகின்றது. இந்த ஆரம்ப விலைக்குள் எச்எஸ்டி ரிபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அதுவேளையில் இந்த டவுன் கோஸ்களை நீங்கள் இவ்வாறு $699,000 பெற முடியும் என்பதோடு டீடாச் வீடுகளை, சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை கூட நீங்கள் $839,000 பிக்கரிங்கில் சொந்தமாக கொள்ள முடியும். லட்சுமி கந்தசாமி இந்த வாய்ப்பினை வழங்கிக் கொண்டு விவரங்களுக்கு 416-888-8044 416-888-8044.

2:52 நானும் விடைபெற்று செல்லும் நேரமும் வந்தாச்சு. இந்த நிகழ்ச்சி எல்லாரும் என்ஜாய் பண்ணுப்பீங்க நம்புறேன். இந்த வீக்கெண்டை ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா டொராண்டோல நியூ பிளான்ச் வந்து ரிட்டர்ன் ஆக போகுது. வீக்கெண்ட் டவுன் டவுன்ல நிறைய ஆர்ட் இன்ஸ்டலேஷன் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ வீக்கெண்ட் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா நீங்க அப்படியே டவுன் டவுன் பக்கம் போய் நியூ பிளான்ச்சை என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு மற்றும் ஒரு பொழுதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களும் வந்து விடைபெறுவது ஷீதா. தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு நீரஜா, நன்றி, வணக்கம் நேர்களே.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: ஃபார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸ் இன் வழக்கமான 8,090 டாலர்கள் கட்டணம், 4,999 டாலர்கள் மாத்திரமே. ஃபார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான 3,500 டாலர்கள் கட்டணம், 1,999 டாலர்கள் மாத்திரமே. ஃபார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374 416-412-7374
2: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960
3: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve PTC Licenses, Business Licenses, Accounting, Tax, Payroll and HST Filing, Citizenship, PR, Work Permit, மற்றும் ஸ்ரீ லங்கன் டூவல் சிட்டிசன்ஷிப் பெற உதவுதல். ஆல் டைப்ஸ் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப்ஸ் எதுவானாலும் அழையுங்கள். KM Business Solutions 6472221775. இவை மட்டுமல்ல, ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் மோர்கேஜிற்கும் KM Business Solutions 6475221775 kmbusiness.ca.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன்ட் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் இக்விட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் 375 டாலர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
4: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்
5: Mortgage Solutions. கிருபா தனபால சிங்கம் 416-298-2777 mortgagesolutions.ca.
2: பாஸ்கரன் கந்தையா தயாரிப்பில் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டுள்ள ஈழ திரைப்படம் போராட்டம் அக்டோபர் 2 திகதி வெள்ளிக்கிழமை மாலை 7 முதல் யோக் சினிமாவிலும், அக்டோபர் 3 திகதி சனிக்கிழமை பிற்பகல் 1 முதல் வுட்சைட் சினிமாவிலும் காண்பிக்கப்படுகின்றது. டிக்கெட் $20 முதல். இவெண்ட் bright.ca டிக்கெட்டுகளை பெறலாம் அல்லது அலையுங்கள் 2899811874 2899811874. எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறன் கிளீன் பண்றேன் நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
6: என்ன கதை இது, பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
2: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல, இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
6: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்மே ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
2: 416-788-2426
7: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் 2845 மார்க்கம் ரோட் ஸ்கார்போரோ.
8: வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் CDCP திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள கனேடிய குடியிருப்பாளர்களுக்கு பல் மருத்துவ சேவைகள் இலவசமாக கிடைக்கலாம். நீங்கள் இன்னமும் CDCP விண்ணப்பிக்கவில்லையா? BSRV டென்டல் ஆபீஸ் விண்ணப்பிக்க உதவுகின்றது. வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸில் பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் அவர்களின் சேவையினையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் முழுமையான டென்டல் கேர் மற்றும் மெடிக்கல் சர்வீசஸும் ஒரே இடத்தில் கிடைக்கும். கிடைக்கின்றன. வாரத்தின் 7 நாட்களும் சேவை. 416-649-6388.
9: விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2nd ஆண்டு வெற்றி கொண்டாட்டம், மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா, ரஞ்சித், ஆலபிராஜு, ராகுல் நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள். மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் .ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
10: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
11: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
10: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.

0: இளம் உலகம் வானம் வரலாறு காடு கடல் இசை திரை
1: சபா இப்பவே கண்ண கட்டுது.
2: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா?
0: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு. திசையெங்கும் கிழக்கு.
3: நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நன்றி ரோஷிதா. இன்று அக்டோபர் மாதம் 2026 வெள்ளிக்கிழமையின் ஒலிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வளமை போன்று நீங்கள் 3 மணியிலிருந்து 5 மணி வரை திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்க போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நேர்களே. நீங்களும் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது. அதேபோன்று ஈஸ்ட் FM.ca இருக்கின்றது. உலகத்தின் இந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ்வதற்கு அதேபோன்று ஈஸ்ட் FM ஆப்பை டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் FM தமிழூடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் FM 102.7 ஊடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் FM தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 மின்னஞ்சல் இருக்கின்றது ஈஸ்ட் FM 102.7@gmail.com. சரி, அப்படியே வந்து வழியை நாங்கள் காலநிலையை பார்த்து விடலாம். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தால், இப்போது வெப்பநிலை 18 டிகிரியாக இருக்கின்றது. அதே வேளையில் இன்று அதிகூடிய வெப்பநிலை 19 நாங்கள் கடந்திருக்கின்றோம். நாளைக்கு 16 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். இந்த மழையெல்லாம் காலை வேளையிலேயே நிறைவு பெற்று இப்போ பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக இருக்கின்றது. நாளைக்கு முற்றுமுழுதாக வெளிச்சம் நிறைந்த பொழுதாக இருக்கப் போகின்றது. அதேபோன்று எரிபொருள் விலையை பார்க்கும்போது அது ஒரு உயர்வைத்தான் காட்ட இருக்கின்றது. நேற்றிலிருந்து இன்று 6% உயர்வடைந்து அதேபோன்று இன்று நள்ளிரவுக்கு பின்னரும் 6% மீளவும் உயர்வடைய இருக்கின்றது.

0: நேரம் 3:07 எஸ்டிஎஃப்எம் ஊடாக திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. முகூர்த்தம் ஜுவல்ஸ் வழங்கும் 5th ஆனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் செப்டம்பர் 30 முதல் அக்டோபர் 4 வரை. உங்கள் நகை கொள்வனவுகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை. 24 கேரட் தங்கத்தின் விலையை மட்டும் செலுத்தி பெற்றுக் கொள்ளுங்கள். 4 கிராமிற்கு மேற்பட்ட நகை தெரிவுகளுக்கு மட்டுமே இந்த விசேட சலுகை. முகூர்த்தம் ஜுவல்ஸ், மெஜஸ்டிக் சிட்டி மாலில், 2900 மார்க்கம் ரோட், யூனிட் A30, ஸ்காப்ரோ, 416-321-7555. 3:07 திசையங்கம் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் வீடு விற்பனை முகவர் லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: பிக்கரிங்கில் உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸ் ஒன்றினை $699,000 ஆரம்ப விலையிலிருந்து பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு லக்ஷன் கந்தசாமியால் அடுத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத அதே வேளையில் பேக்யார்டுடன் கூடிய டவுன் ஹவுஸ்களை நீங்கள் $699,000 பெற்றுக் கொள்ள முடியும். அதே வேளையில் டீடாச் வீடுகள், சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை கூட நீங்கள் $839,000 பெற்றுக் கொள்ள முடியும். புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் $150,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த விசேட சலுகை அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் கட்டுப்படியான விலையில் ஒரு இல்லத்தினையோ அல்லது ஒரு முதலீட்டினையோ பெறக்கூடிய வாய்ப்பாக பிக்கரங்கில் இந்த வீடுகளின் விற்பனை உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. மேலதிக விவரங்களுக்கு லக்ஷன் கந்தசாமியை தொடர்பு கொள்ள முடியும். 416-888-8044. பிக்கரங்கில் புத்தமுதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லை. பேக்யார்டுடன் கூடிய இந்த டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை $699,000 ஆக இருக்கின்றது. டபுள் கராஜுடன் கூடிய டவுன் ஹவுஸ்களையும் நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக் கொள்ள முடியும். 4 கார்களை பார்க் பண்ணிக் கொள்ளக்கூடிய டபுள் கராஜ் டவுன் ஹவுஸ்களையும் பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் டீடாச் வீடுகள், சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை நீங்கள் $839,000 இருந்து பெற்றுக் கொள்ளலாம். டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை நீங்கள் $939,000 இருந்து பெற்றுக் கொள்ள முடியும் என்பது முக்கியமானது. அதேபடியில் 2132 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை கூட நீங்கள் $968,000 இருந்து பெற முடியும். 2500, 2200, 3000, 3500 என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் இந்த டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் 40-foot lot design double garage வீடுகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பேஸ்மெண்ட், செப்பரேட் என்ட்ரன்ஸ், அதே வேளையில் ரிவீன் லாட், ஒர்க் அவுட் பேஸ்மெண்ட், ஃபினிஷ் பேஸ்மெண்ட், மெயின் ஃபோரில் 10-foot சீலிங் ஆகிய ஆப்ஷன்களும் இந்த வீடுகளுக்கு கிடைக்கப்படுகின்றன. கிச்சனில் கிரானைட் கவுண்டர் டாப்பும் ஆரம்ப விலைக்கு உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. 2027 அல்லது 2028 நீங்கள் க்ளோசிங்கினை கொண்டிருக்க பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு லக்ஷன் கந்தசாமியை தொடர்பு கொள்ளலாம். 416-888-8044. பிக்கரிங்கில் கிடைக்கப்படுகின்ற முக்கியமான வாய்ப்பு, குறிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இது காணப்படுகின்றது. ஒரு புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ், எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ், பேக்யார்டுடன் கூடிய டவுன் ஹவுஸ் ஒன்றினை $699,000 நீங்கள் பெற முடியும். அதே வேளையில் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை கூட $839,000 பெற முடியும். HST ரிபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. லக்ஷன் கந்தசாமி அழைக்கலாம். விவரங்களுக்கு 416-888-8044. 416-888-8044.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஃபார்முலா ஹாண்டாவில் இப்பொழுது 2026 மாடல்களின் மெகா கிளியர் அவுட் சேல், விசேட ஆஃபர்கள் வழங்கப்படுவதுடன் லிமிடெட் எண்ணிக்கையிலான 2026 வாகனங்களே கையிருப்பில் உள்ளதால் முந்திக் கொள்ளுங்கள். 6478334998. அத்துடன் 2027 மாடல்கள் வந்துவிட்டன. ஸ்பெஷல் ரீட்டெயில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹாண்டாவுக்கு வருகை தாருங்கள். அலையுங்கள் ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
6: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா? ரஷ் க்ளோசிங் தேவையா? வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா? அழையுங்கள் ஜனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742, 6478910742.
7: லைகா ப்ரொடக்ஷன், சுபாஷ்கரன் பெருமையோடு வழங்கும் சிக்மா திரைப்படம் அக்டோபர் 2 முதல் உலகமெங்கும் வெளியாகிறது. கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில் அக்டோபர் 1 வியாழக்கிழமை 20 மணிக்கு முதல் காட்சியுடன் ஆரம்பமாகிறது. எழுத்து இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
8: Sigma's an action adventure film.
9: Abba, bye marba, sulidba.
8: Filled with a lot of new fresh elements.
10: Inda soodum bodhiyum or coin oda rendu pakkam mari.
8: Like heist, treasure hunt.
11: Inoru kodi.
12: What a wow. Inda radio la morning time la pesuvaangale. RJ Sam thana neenga?
7: Ungal peeradarvudan official radio partner East FM 102.7.
13: Audience ku enna theviyo adu pannu. Sigma
14: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. Speeding, red light, careless driving மற்றும் criminal offense போன்ற traffic ticket பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services. 416-473-8472. Wagons Legal Services.
15: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
16: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
15: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
17: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
18: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
19: எத்திசையும் எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 3:24 நிமிடம் திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் அங்கே செல்ல போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தால் ஸ்டே வியா ரெண்டல்ஸ், அங்கே இருந்த தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகின்றோம்.
1: ஸ்டேவியா ரெண்டல் நிறுவனம் வந்து இப்பொழுது யூஎஸ்ஏ புளோரிடாவில் பல பிசினஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஸ்டேவியா ரெண்டல் குறிப்பாக யூஎஸ் புளோரிடாவில் ஹெல்த் கேர் பிசினஸ், கிளீனிங் பிசினஸ், பில்டிங் மெயின்டெனன்ஸ் போன பல விதமான பிசினஸ்களை கனடாவில் இருந்தபடியே நீங்கள் முதலீட்டு பிசினஸை செய்யக்கூடிய வாய்ப்பை பெற்றுத் தருவதுடன் அதற்கு முழுமையான வழிகாட்டுதலையும் முழு உதவிகளையும் வழங்க காத்திருக்கிறது ஸ்டேவியா ரெண்டல். நீங்கள் விவரங்களை மேலதிகமாக பெற்றுக்கொள்ள அளிக்க முடியும் 416-321-4441 நீங்கள் நேரடி அழைத்து முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக ஸ்டேவியா ரெண்டல் உங்களுக்கு மாதாந்தம் 150,000 டாலர்லிருந்து 3,00,000 டாலர் வரையான வருமானம் தரக்கூடிய பிசினஸினை பெற்றுத் தருகிறார்கள். அத்துடன் கிராஸ் போர்டர் அக்கௌண்டன்ட் ஊடாக சகல அக்கௌண்டிங் டேக்ஸ் சேவைகளையும் செய்திருக்கின்றார்கள் ஸ்டேவியா ரெண்டல். ஸ்டேவியா டேக்ஸ் நேரடியாக அளிக்க ஸ்டேவியா ரெண்டலை நேரடியாக அழைக்கின்ற பொழுது நீங்கள் இது பற்றிய முழுமையான விவரங்களையும் அறிந்து கொள்ள முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 416-321-4441 ஊடாக அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது யூஎஸ் புளோரிடாவில் உங்களுக்கான பல பிசினஸுக்கான சந்தர்ப்பங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறது ஸ்டேவியா ரெண்டல் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பல ஆண்டு காலமாக நம்பிக்கையோடு தங்களுடைய சேவைகளையும் ஸ்டேவியா ரெண்டல் வழங்கிக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எங்கிருந்து பிசினஸ் செய்யாமல் நீங்கள் அங்கு சென்றிருந்து அங்கிருந்தபடியே நீங்கள் பிசினஸை செய்யக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு தருகிறார். குறிப்பாக இமிக்ரேஷன் மற்றும் விசா சம்பந்தமாக எந்த ஒரு தேவைகளை கூட அதை கூட அவர்கள் பூர்த்தி செய்திருக்கிறார்கள். அதுக்குரிய முழுமையான ஏற்பாட்டையும் மேற்கொண்டு தருகிறார்கள் ஸ்டேவியா ரெண்டல் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்டேவியா ரெண்டல் நிறுவனம் எவ்வாறு ஒரு பிசினஸினை புளோரிடாவில் ஆரம்பிப்பது, அதுக்கு எவ்வாறு முதலிடுவது, எவ்வாறு அந்த பிசினஸை கொண்டு நடத்துவது, அந்த பிசினஸ் எவ்வாறு அப்கிரேட் செய்வது என ஃபுல் அண்ட் ஃபுல்லான உங்களுடன் பயணித்து அந்த பிசினஸுக்கே நடத்துவதற்கான ஒரு சிறந்த வழிகாட்டியாக துணைநீக்கும் நிறுவனம் ஸ்டேவியா ரெண்டல் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுவரை ஸ்டேவியா ரெண்டல் பிசினஸுக்கு எவ்வாறு உதவி புரிவது என்று சொன்னால், முதலீட்டுக்கேற்ற ரெண்டல் ப்ராப்பர்ட்டியை தெரிவு செய்து தருவது, மார்க்கெட்டில் நல்ல ரெண்டல் டிமாண்ட் மற்றும் இன்கம் தரக்கூடிய பிசினஸை தெரிவு செய்து தருவது, ப்ராப்பர்ட்டியை வாங்காமல் லீஸ் செய்து ஷார்ட் டேர்மில் ரெண்டல் இன்கமாக பெற்றுத் தருவது, இவ்வாறு கனடா யூஎஸ்ஏ பிசினஸ் கம்பெனி மற்றும் பேங்கிங் செட்டப்பினை உதவி செய்து புரிதல், அத்துடன் ஃபுல் சர்வீஸ் மேனேஜ்மெண்டான ப்ராப்பர்ட்டி லிஸ்டிங், பிரைசிங், கெஸ்ட் கம்யூனிகேஷன், மெயின்டெனன்ஸ் மற்றும் திரசரி ஆபரேஷன் மெயின்டெனன்ஸ், ரெண்டல் ஆபரேஷன் என ஆகியவற்றை நிர்வகித்தல் போன்ற சேவைகளை வழங்குகிறது ஸ்டேவியா ரெண்டல் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பல ஆண்டு கால அனுபவமுள்ள லாயர்ஸ் அக்கௌண்டருடன் இந்த நிறுவனம் பணியாற்றி கொண்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே பல ஆண்டு கால நம்பிக்கை பெற்ற நிறுவனம் ஸ்டேவியா ரெண்டல் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் விவரங்களை 416-321-4441 416-321-4441

0: பாட்டு நாலு விஷயம்
1: தமிழ் செய்திகள்.

0: கனடாவின் பொருட்களை வாங்குவதும் அமெரிக்க பொருட்களை தவிர்ப்பதுமான கனடிய மக்களின் நிலைப்பாடு வர்த்தக போர் ஆரம்பித்து 19 மாதங்கள் கடந்த நிலையிலும் வலிமை குறையாமல் இருப்பதாக அபாகஸ் டாடா ஆய்வுத் தரவுகள் தெரிவித்துள்ளன. 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முதன்முறையாக கனடா மீது வரிகளை விதித்தபோது கிட்டத்தட்ட 10/4 கனடிய மக்கள் அமெரிக்க பொருட்களை புறக்கணிக்கும் நிலைப்பாட்டை வெளியிட்டிருந்தனர். தற்போது மேற்கொண்ட புதிய ஆய்வுகளிலும் இந்த எண்ணிக்கை மாற்றமின்றி நீடிக்கின்றமை அவதானிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் இடம்பெறவுள்ள மதுராந்தகம் தொகுதியில் முதலமைச்சர் விஜய் சாலை வலம் செய்து பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளார். அதேவேளை இன்னுமொரு தொகுதியான தாராபுரத்தில் இப்பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு கொள்ளை கும்பல் என்றும் தமிழ்நாட்டை நாசமாக்குவதே அந்த கும்பலின் நோக்கம் எனவும் விமர்சித்துள்ளார். விஜயின் 4 மாத ஆட்சியிலேயே தமிழ்நாடு நாசமாகிவிட்டதாக மக்கள் புலம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மு க ஸ்டாலின் தோல்வி பதட்டத்தில் இருப்பதாக தவேகா தெரிவித்துள்ளது. மறுபுறத்தில் தாராபுரத்தில் தமது பிரச்சாரத்தை போலீசார் தடுப்பதாக குற்றம் சாட்டி நாம் தமிழர் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கையில் யாழ் நல்லூரில் தியாகி திலீபனின் சிலை அகற்றப்பட்டமையை கண்டித்தும் அச்சிலையை மீண்டும் அதே இடத்தில் வைக்குமாறு வலியுறுத்தியும் 3 நாட்களாக இடம்பெற்ற தொடர் போராட்டம் இன்றுடன் நிறைவிற்கு வந்துள்ளது. மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகருக்கான மகஜர் வாசிக்கப்பட்டு ஐக்கிய நாடுகள் சபையின் யாழ் அலுவலகத்திற்கு பேரணியாக சென்று மகஜர் கையளிக்கப்பட்டது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நேரம் 3:38 இஸ்டெஃப்எம் ஊடாக திசையெங்கம் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் மீளவும் விடுவிற்பணி முகவர் லட்சுமி கந்தசாமி வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: ஸ்பீக்கரிங்கில் உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீஹோல்ட் டவுன் கோசோன் நிலை $699,000 இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு லட்சுமி சாமியார் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத பேக்யார்டுடன் கூடிய ஃப்ரீஹோல்ட் டவுன் கோசோலை நீங்கள் இவ்வாறு $699,000 இருந்து பெறக்கூடிய சந்தர்ப்பமாக இது காணப்படுகிறது. அதேவேளையில் சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகளை கூட நீங்கள் $839,000 இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டின் அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு கட்டுப்படியான விலையில் உங்களுக்கான ஒரு இல்லத்தினையோ அல்லது உங்களுக்கான ஒரு முதலீட்டினையோ பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு, குறிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இது காணப்படுகின்றது. இவ்வாறு நீங்கள் $699,000 இருந்து ஒரு ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸினை பெற முடியும் என்கின்ற ஒரு விற்பனையாக இந்த வீடு விற்பனை காணப்படுகின்ற சூழலில் விவரங்களுக்கு லட்சுமி கந்தசாமி அழைக்க முடியும். 416-888-8044 எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் பேக்யார்டுடன் கூடிய இந்த டவுன் ஹவுஸ்களை நீங்கள் $699,000 இருந்து பிக்கவரிங்கில் பெற்றுக்கொள்ள முடியும். அதுவெளியில் 4 கார்களை பார்க் பண்ணக்கூடிய டபுள் கராஜ் டவுன் ஹவுஸ்களை நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் டீடாச் வீடுகள், சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை நீங்கள் $839,000 இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை நீங்கள் $939,000 இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். 2,132 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை கூட நீங்கள் $968,000 இருந்து பெற்றுக்கொள்ளலாம். 2,500, 2,800, 3,000, 3,300 என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்வதோடு 40-foot லாட் டிசைனை கொண்டிருக்கின்ற டபுள் கராஜ் டீடாச் வீடுகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வீடுகளுக்கு செப்பரேட் பேஸ்மெண்ட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன், ரிவீல் லாட்டுக்கான ஆப்ஷன், வோக் அவுட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன், பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன், அதே வேளையில் மெயின் ஃபுளோரில் 10-foot சீலிங்கினை பெறக்கூடிய ஆப்ஷன் ஆகியனவும் வழங்கப்படுகின்றன. கிச்சனில் கிரானைட் கவுண்டர் டாப் வழங்கப்படுகின்றது. 2027 அல்லது 2028 நீங்கள் க்ளோசிங்கினை பெற்றுக்கொள்ள முடியும். விவரங்களுக்கு லட்சுமி கந்தசாமியை தொடர்பு கொள்ளலாம். 416-888-8044 பிக்கரிங்கில் எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் பேக்யார்டுடன் கூடிய டவுன் ஹவுஸ்களை நீங்கள் $699,000 இருந்து பெறக்கூடிய சந்தர்ப்பம். அதுவழியில் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை நீங்கள் $839,000 இருந்தும் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை $939,000 இருந்தும் பெறக்கூடிய வாய்ப்பு. லட்சுமி கந்தசாமி அழைக்கலாம். விவரங்களுக்கு 416-888-8044. 416-888-8044.

0: பாட்டு நாலு விஷயம் FM 102.7 East FM.ca.
1: Ajax Mitsubishi-யில் இப்போது The Sale to Remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் The Sale to Remember. தமிழில் பேச அகமது தம்சேன் 4378607002. உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்ப கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்ப கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்புக்கு அண்மையில் 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
3: மிக நீண்ட காலமாக இயங்கி வரும் PPS குரூப் இங்க் நிறுவனம் விடுக்கும் முக்கிய அறிவித்தல். ஜெனரல் லேபருக்கு உடனடியாக ஆட்கள் தேவை. தகுந்த சம்பளம் வழங்கப்படும். ஒர்க் பெர்மிட் உள்ளவர்கள் மட்டும் உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம் என்பவற்றை info@ppsgroupinc.ca என்ற மின்னஞ்சல் ஊடாக அனுப்பலாம் அல்லது தொலைபேசி ஊடாக அழைத்து பதிவுகளை மேற்கொள்ளலாம். 416-471-4465. PPS குரூப் இங்க், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 9, ஸ்கார்ப்ரோ. PPS குரூப் இங்க்.
4: என்ன சரியா
5: சிரமப்பட்டு 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட். 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074.
6: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில் 416-321-7555. முகூர்த்தம் ஜுவல்ஸ், தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
7: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் FM.

0: 3:54 நிமிடம் திசை எங்கும் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த வேளையில் நாங்கள் மேலும் ஸ்டேவியா இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் இலிருந்து தகவல்களை அறிந்து கொள்ள போகின்றோம்.
1: ஸ்டேவியா இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் நிறுவனம் இப்பொழுது US புளோரிடாவிலே உங்களுக்கு பல பிசினஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வழங்கிக் கொண்டிருக்கிறது. அது பற்றிய மேலதிக விவரங்களை நாங்கள் இப்பொழுது அறிந்து கொள்ள போகின்றோம்.
2: ஆமா, வணக்கம் ஜீவரஞ்சன், வணக்கம் நேர்களே. இப்ப என்ன ஸ்டேவியா இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் அப்படின்னு சொல்லி சொன்னால், இன்று வந்து இந்த இருக்கிற கரண்ட் எக்கனமியில வந்து பலருக்கும் வந்து நீங்க ஒரு ஸ்விமிங் பூல் மெயின்டெனன்ஸோ அல்லது கிளீனிங் ஜாப்போ அல்லது இன்னொரு ஜாப் செய்யறதுனாலும் கேனாரை வந்து அதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து சரியான கடினமா இருக்கிறது. ஒரு ஸ்விமிங் பூல் மெயின்டெனன்ஸ், ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி என்னவா இருந்தாலும், அதே போல USA புளோரிடால வந்து அது சன்ஷைன் சிட்டி என்று சொல்லி சொல்ற இடம், அதே போல் வந்து அது 365 டேஸும் ஒரு பெட்டர் வெதர், வெதரையும் தாண்டி எக்கனமி வந்து சரியான ஸ்ட்ராங். அங்க இப்ப உங்களால கேப்ரேட்ஸ் வந்து சரியான ஹை. இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டேர்ன்கி பிசினஸ் அதாவது வந்து இப்ப ஒரு கிளீனிங் பிசினஸ் இருக்கலாம், ஸ்விமிங் பூல் பிசினஸ் இருக்கலாம், ஒரு லிக்கர் ஸ்டோர் ஓபன் பண்றதுக்கோ அல்லது ஒரு மெயின்டெனன்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கோ எங்கள்ட்ட வந்து நியாயமான டேர்ன்கி பிசினஸ் அதாவது வந்து ஃபர்ஸ்ட் மந்தே 200 to 300,000 US dollars, 100,000 US dollars ப்ராஃபிட் தரக்கூடிய கம்பெனிஸ், 30-40 இயர்ஸா ரன் பண்ற கம்பெனிஸ் வந்து எங்கள்ட்ட அந்த லிஸ்ட் அப்படி கண்டெக்ஸ் இருக்கு. பிளஸ் எங்கட லாயர்ஸ் வந்து இப்ப நியூயார்க் டைம்ஸ், ஃபோர்ப்ஸ் போன்ற இதுல வந்து அவார்ட் கிடைச்ச இமிகிரேஷன் கன்சல்டிங் லாயர்ஸ். இது வந்து லாங் ப்ராசஸ் கிடையாது, பட் இது வந்து உங்களுக்கான கம்பெனிகள் வந்து அங்கேயும் வந்து நாங்கள் வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கான டாக்ஸஸ் ரெஜிஸ்டர் பண்ணி, மற்றது இந்த கிராஸ் போர்டர் டாக்ஸஸ் அதாவது கனடாரையும் அமெரிக்காரையும் எப்படி அந்த டாக்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பே பண்ற கன்சல்டேஷன் எல்லாம் செய்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் அதாவது வந்து வெரி ஃபர்ஸ்ட் டே. இப்போ இன்றைக்கு வந்து ஒரு நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் இருக்கலாம், கிளீனிங் பிஸ்னஸாக இருக்கலாம், உங்களுக்கு டேர்ன் கீ பிஸ்னஸ் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 200,000 to 250,000 மினிமம் US dollars இருக்க எங்களோட காசுக்கு ஆல்மோஸ்ட் 250,000 dollars கிட்ட மேக் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் வந்து நாங்கள் வந்து பிஸ்னஸை மட்டும் பற்றி தருவது மட்டுமன்றி உங்களுக்கான ஃபுல் உங்களுக்கான ரோட் மேப் அதாவது ஃப்ரம் தி ஸ்க்ராச் எங்கிற கன்சல்டேஷன் இருந்து உங்களுக்கு என்ன விசா எடுக்கணும், எப்படி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்ன்ற உங்களுக்கான ஃபுல் கைட்லைன்ஸோட மேக் பண்ணுறோம். நீங்கள் இதுக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை குறித்துக் கொள்ளுங்கள், 416-580-6591. நீங்கள் ஸ்டேவியா இன்வெஸ்ட்மெண்ட் குரூப்பை அழைப்பதற்கு 416-580-6591. இதுல வந்து என்ன உள்ளடங்கல் பண்ணா, நீங்க ஃபர்ஸ்ட் இனிஷியல் கால்ட வந்து நான் உங்களுக்கு வழங்கப்படுத்துவேன். பேசிக்கா உங்க இன்ஃபர்மேஷனை வச்சு உங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டியில நீங்க அங்க அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு என்றால், உங்களுடைய வைஃபோ யாரும் வந்து அவர் USA ஒர்க் பண்றதுக்குரிய எலிஜிபிலிட்டி விசாவும் கிடைக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹைஸ்கூல் படிக்கிற பிள்ளையா இருந்தால் அந்த பிள்ளை ஹைஸ்கூல் அங்க படிச்சு முடிக்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டியில வந்து அங்கே லோக்கல் ஃபீல ஸ்டடி பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கிறது. அதாவது வந்து கிட்டத்தட்ட இது வந்து சன்ஷைன் ஸ்டேட் என்று சொல்வது புளோரிடா. கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஊர்ல நீங்க எப்படி இருந்தீங்களோ அதே இதோட நீங்கள் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபைனான்சியல் சிச்சுவேஷனை மேக் பண்ணக்கூடியதா இருக்கும். மலைக்கு வண்டி தொலைபேசி இலக்கத்தை குறித்துக் கொள்ளுங்கள், 416-580-6591. 416-580-6591 இலக்கத்துக்கு ஸ்டேவியா இன்வெஸ்ட்மெண்ட் அழையுங்கள். நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நேரம் 4:02. திசையங்கம் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்களும் எங்களுடன் இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது. அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதனுடைய நிகழ்ச்சிகளை கேட்டு மகளெல்லாம் ஆப் ஸ்டோர்ஸ்ல அல்லது வந்து ஈஸ்ட் எஃப்எம் .ca செல்வதன் மூலம் கூட நீங்கள் இலகுவாக டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். ஈஸ்ட் எஃப்எம் .ca உலகத்தின் எந்த இடத்திலிருந்து நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதே போன்று பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் ஊடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212. மின்னஞ்சல் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com.

0: 4:08 திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வழியில் வழியை வெப்பநிலையை பார்க்கலாம். நாங்கள் 17 டிகிரியாக இருக்கின்றது. அதே வழியில் சூரிய வெளிச்சமும் நிறைந்திருக்கின்றது. அதே வழியில் நாளைக்கு கூட அதே போன்றுதான் வெப்பநிலை வெளிச்சம் இருக்க போகிறது. வெப்பநிலையை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் 16 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். எரிபொருள் விலையை பார்க்கும் போது இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 6% உயர்வடைய இருக்கின்றது. 4:08 சரி, இந்த வழியில் நாங்கள் மீளவும் வீடு விற்பனை முகவர் லட்சன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: பிக்கரிங்கில் உங்களுக்கான புத்தம்புதிய ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை 699,000 டாலர்களிலிருந்து பெறக்கூடிய வாய்ப்பு லட்சகந்த சமையல் நாளில் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ்கள், பேக்யார்டுடன் கூடிய இந்த டவுன் ஹவுஸ்களை நீங்கள் 699,000 டாலர்களிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அதுவேளையில் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை நீங்கள் 839,000 டாலர்களிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கட்டுப்படியான விலையில் உங்களுக்கான ஒரு இல்லத்தினை ஒரு முதலீட்டினை பெறக்கூடிய வாய்ப்பு. புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீவேட்டின் அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த குறிப்பிட்ட காலத்துக்கு வழங்கப்படுகின்ற சலுகையினை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு நீங்கள் பிக்கரிங்கில் உங்களுக்கான ஒரு ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸினை 699,000 டாலர்களிலிருந்தும் டீடாச் வீடு ஒன்றினை 839,000 டாலர்கள் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் லட்சங்கந்த சாமியை தொடர்பு கொள்ளலாம். 416-888-8044 2027 or 2028 நீங்கள் இந்த வீடுகளுக்கான க்ளோசிங்கினை பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக இந்த டவுன் ஹவுஸ்களை பொறுத்தவரையில் பேக்யார்டுடன் கூடிய டவுன் ஹவுஸ்களாக காணப்படுகின்றன. எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் 699,000 டாலர்களில் இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 4 கார்களை பார்க் பண்ணக்கூடிய டபுள் கராஜ் டவுன் ஹவுஸ்களை நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் டீடாச் வீடுகள், சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகள் 839,000 டாலர்கள், டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை கூட நீங்கள் 939,000 டாலர்களில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். 2,132 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை 968,000 டாலர்களில் இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 2,500, 2,800, 3,000, 3,300 என்று சொல்லி பல்வேறுபட்ட ஸ்கொயர் ஃபீட் அளவுகளில் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். 44 லோட் டிசைனை கொண்டிருக்கின்ற டபுள் கராஜ் வீடுகளை நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் செப்பரேட் பேஸ்மெண்ட்டுக்கான என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், ரிவீன் லோட்டுக்கான ஆப்ஷன், போக்கோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன், ஃபினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன், மெயின் ஃபோரில் 10-foot சீலிங்கான ஆப்ஷன் ஆகியனவும் இந்த வீடுகளுக்கு உங்களுக்கு வழங்கப்படுகின்றன. கிச்சனில் கிரானைட் கவுண்டர் டாப்பும் வழங்கப்படுகின்ற மைக்ரோப்படத்தகுதி 2027 or 2028 நீங்கள் க்ளோசிங்கை பெற்றுக்கொள்ளலாம். லட்சங்கள் அந்த சமய அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். 416-888-8044 பிக்கோரிங்கில் புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள், எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத பேக்யார்டுடன் கூடிய டவுன் ஹவுஸ்களாகவே காணப்படுகின்றன. 699,000 டாலர்களிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை 839,000 டாலர்களிலிருந்தும் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை 939,000 டாலர்களிலிருந்தும் பெறக்கூடிய வாய்ப்பு. விவரங்களுக்கும் பதிவுகளுக்கும் லட்சங்கந்த சாமி 416-888-8044
0: 4:11 திசையெங்கும் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் மெகா கிளியரன்ஸ் சேல். 1,450 விற்கப்படும் மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா $600 மட்டுமே. $2,000 வரையில் விற்கப்படும் டைனிங் செட்ஸ் $800 மட்டுமே. $500 விற்கப்படும் டபுள் சைஸ் பெட் $100 மட்டுமே. இன்னும் ஏராளமான சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலுமாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறிப்பில் வழங்கப்படுகின்றன. ஏடி ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: station with the
1: best
0: music.
2: It's East FM.
3: It's East FM.
4: Feel the power. Feel the bass. 102.7 FM.
5: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகி அலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973589
6: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770 கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770.
7: உங்களுக்கு மோர்கேஜ் தேவையா? ஃபர்ஸ்ட் மோர்கேஜ், செகண்ட் மோர்கேஜ், பிரைவேட் மோர்கேஜ் அல்லது பி மோர்கேஜ் எதுவானாலும் தொடர்பு கொள்ளுங்கள். கணேஷ் பாலச்சந்திரன், 416-834-5482. உங்கள் அவசர பிரைவேட் மோர்கேஜ், பி மோர்கேஜ் எதுவானாலும் பேங்கிற்கு மாற்ற வாய்ப்புள்ளது. விவரங்களுக்கு அழையுங்கள் கணேஷ் பாலச்சந்திரன். 416-834-5482. லைசன்ஸ் நம்பர் 13751. மோர்கேஜ் அப்ரூவல் லெண்ட விதிமுறைகள் மற்றும் தகுதிகளுக்கு உட்பட்டது.
8: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல். கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்துக்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம்ப் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் போட் லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் புருவை அழையுங்கள். 416-989-4700.
6: ஸ்காப்ரோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் பைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 Milner Avenue, ஸ்காப்ரோ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன். 416-284-9800.
0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.

0: நேரம் 4:23. திசையங்கம் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் மேலவும் ஸ்டேவியா இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: இஸ்டேவியா இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் ஊடாக யூஎஸ் புளோரிடாவில் இப்போது பல பிசினஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். புளோரிடாவில் குறிப்பாக ஹெல்த் கேர் பிசினஸ், கிளீனிங் பிசினஸ், பில்டிங் மெயின்டெனன்ஸ், ஆர்வி பார்க், லிகர் ஸ்டோர் என்று சொல்லி பல விதமான பிசினஸை நீங்கள் கனடாவில் இருந்தபடியே நீங்கள் முதலீட்டு செய்து பிசினஸ் செய்யக்கூடிய வாய்ப்பை தான் இப்போ பெற்றுத்தருகிறார். அதற்கான முழுமையான வழிகாட்டுதலையும் முழு உதவியையும் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது இஸ்டேவியா இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் என்பதும் குறிப்பிடத்தக்க. இதை பற்றிய விவரங்களை நேரடியாக அளிக்கின்ற பொழுது மேலும் விவரங்களும் இது பற்றிய ஆலோசனை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். 416-580-6591 நீங்க அழைத்து இந்த முதலீடு பற்றி நீங்க மேலதிக விவரங்களை கூட நேரடியாக அறிந்து கொள்ளலாம். நீங்கள் இங்கிருந்து பிசினஸ் செய்யாமல் சன்ஷைன் சைடான புளோரிடாவில் உங்கள் குடும்பத்தோடு மூவ் பண்ணி அங்கு பிசினஸ் செய்கின்ற பொழுது உங்களுடைய வாய்ப்பு வேலைக்கான அனுமதி பெற முடியும். பிள்ளைகள் யூனிவர்சிட்டியிலேயே உள்ளூர் கட்டணத்தோடு படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அங்கே பெற்றுத்தருக அதுக்கான பதிவிட அனுமதி கூட பெற்றுத்தருகின்றார்கள். ஸ்டேவியா இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நேரடியாக அழைக்கின்ற பொழுது இது பற்றி கூட முழுமையான விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். 416-580-6591 அழைங்கள். அழைக்கின்ற பொழுது நீங்கள் விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். மாதாந்தம் 150,000

ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கான உங்களுடன் பயணித்து அந்த பிசினஸை இவ்வாறு நடத்துவதற்கான ஒரு சிறந்த வழிகாட்டியாக துணை நிற்கும் ஒரு நிறுவனம் தான் ஸ்டேவியா இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நேரடியாக அழைத்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நீங்கள் விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். 416-580-6591 416-580-6591 க்கு அழைக்க முடியும். குறிப்பாக ஸ்டேவியா இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் எவ்வாறான சேவையை வழங்குது என்றால், முதலீட்டு கேட்ட ரெண்டல் ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு தெரிவு செய்து தருகின்றது. மார்க்கெட்டில் நல்ல ரெண்டல் டிமாண்ட் மற்றும் இன்கம் தரக்கூடிய பிசினஸினை தெரிவு செய்து தருகின்றது. ப்ராப்பர்ட்டியை வாங்காமல் லீஸ் செய்து ஷோர்ட் டேர்மில் ரெண்டல் இன்கமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய பிசினஸை தெரிவு செய்து உங்களுக்கு தருகிறது. இவ்வாறு பல சேவைகள் கனடா, யூஎஸ்ஏ பிசினஸ் கம்பெனி மற்றும் பேங்கிங் சர்வை கூட உங்களுக்கு செய்திருக்கிறார்கள். இவ்வாறு பல சேவைகளை இன்வெஸ்ட்மெண்ட் குரூப்பாக அவர்கள் செய்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இது பற்றிய நீங்கள் மேலதிக விவரங்களை நேரடியாக அளிக்கின்ற பொழுது விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். இஸ்டேவியா இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் 416-580-6591 416-580-6591

0: கனடாவின் பிரதான விமான நிலையங்களான டொரோண்டோ பியர்சன், மாண்ட்ரியல் ட்ரூடோ, கால்கரி, வான்கூ ஆகிய விமான நிலையங்களை இயக்குவதை தனியாரிடம் ஒப்படைப்பது தொடர்பிலான கருத்துக்களை பிரதமர் மாக்கானி அண்மையில் வெளியிட்ட நிலையில், அம்மாற்றத்திற்கு 47% கனேடிய மக்கள் ஏதாவதொரு வகையில் எதிர்ப்பை கொண்டுள்ளதாக புதிய நானோஸ் கருத்துக்கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளன. 38% ஏதாவதொரு வகையில் ஆதரவளித்துள்ளனர். தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் இடம்பெறவுள்ள தாராபுரம் தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அத்தொகுதியின் தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் சத்யபாமாவை உருவக்கேலி செய்யும் வகையில் பேசியமை சர்ச்சையாகியுள்ளது. தமிழக வெற்றிக்கழகத்தின் பெண் வேட்பாளரை தரக்குறைவாக பேசியதுடன் உருவக்கேலி செய்துள்ள மு க ஸ்டாலினை வன்மையாக கண்டிப்பதாக அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே பெண்கள் குறித்து மீண்டும் மீண்டும் வெளியிட்ட ஆபாச கருத்துக்கள் சர்ச்சையாகிய நிலையில், தந்தையும் மகனும் பெண் சமுதாயத்தை எந்தளவிற்கு மதிக்கின்றார்கள் என்பதற்கு இந்நடத்தைகளே உதாரணம் என்றும் அவர் சாடியுள்ளார். இலங்கையில் மட்டக்களப்பில் தமிழர் பூர்வீக மயிலத்தமிழ் மாதவனை மேய்ச்சல் நிலத்தை அரசு ஆதரவுடன் ஆக்கிரமித்து குடியேறிய சிங்களவர்களிடமிருந்து பாதுகாத்து தருமாறு தாம் மேற்கொள்ளும் போராட்டத்திற்கு தீர்வினை வழங்குவதற்கு மேலும் 3 மாதங்கள் அரசு தரப்பு அவகாசம் கோருவதாக பண்ணையாளர்கள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். அதேவேளை போலீசாரும் ஆக்கிரமிப்பாளர்களும் தம்மை மிரட்டுவதாகவும் அவர்கள் போலீஸ் அத்தியட்சகரிடம் முறைப்பாடு செய்துள்ளனர்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

உங்கள் கார், வீடு, வாடகை வீடு, பிசினஸ், கமர்ஷியல் இன்சூரன்ஸ் எதுவாகினும் நீங்கள் இப்போது செலுத்துகின்ற மாத கட்டணத்தில் 25% வரை சேமிக்க முடியும். இலவச ஆலோசனைகளை பெறுவதற்கு தமிழில் பேச அழையுங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர் நிரோ குமார். 6479826476. 10 அதிகமான நிறுவனங்களிடமிருந்து உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியினை பெறுகின்ற வாய்ப்புள்ளது. மேலதிக விவரங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் நிரோ குமார், இன்சூரன்ஸ் புரோக்கர் நோவிங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன், தமிழிலும் உரையாடலாம். 6479826476 6479826476.

0: 4:38 திசையங்கம் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் மேலவும் ஸ்டேவியா இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: ஸ்டேவியா இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் நிறுவனம் ஊடாக யூஎஸ் புளோரிடாவில் இப்போது பல பிசினஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கிக் கொண்டிருக்கிறது. புளோரிடாவில் ஹெல்த்கேர் பிசினஸ், கிளீனிங் பிசினஸ், பில்டிங் மெயின்டெனன்ஸ், ஆர்வி பார்க், லிகர் ஸ்டோர் என்று சொல்லி பலவிதமான பிசினஸை நீங்கள் கனடாவில் இருந்தபடியே நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய பிசினஸாக இதை பற்றி தருகிறார்கள். ஸ்டேவியா இன்வெஸ்ட்மெண்ட் ஊடாக நீங்கள் அழைத்து இது பற்றிய முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். 416-580-6591 416-580-6591 நீங்கள் அழைக்கலாம். அங்கு ஏற்கனவே ரன் பண்ணி கொண்டிருக்கின்ற பல பிசினஸை ஃபர்ஸ்ட் மந்திலேயே நீங்கள் மாதாந்தம் $10,000 வருமானம் பெறக்கூடிய பல பிசினஸ்களை அவர்கள் பெற்று தருகின்றார்கள். அதை தாண்டி க்ரோஸ் போர்டர் அக்கௌண்ட்னூடாக உங்களுக்கான அக்கௌண்டிங் டெக்ஸாக இருக்கலாம், அல்லது அக்கௌண்டிங் மற்றும் டெக்ஸ் சேவையை கூட அவர்கள் பெற்று தருகிறார்கள். ஸ்டேவியா இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே நீங்கள் இது பற்றிய விவரங்களை கூட நேரடியாக அளிக்கின்ற பொழுது முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோலே குறிப்பாக நீங்கள் உங்களுக்கு இங்கிருந்து பிசினஸ் செய்யாமல் அங்கு சென்று அங்கிருந்த நீங்க பிசினஸ் செய்யக்கூடிய ஒழுங்குகளை கூட மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்டேவியா இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் எவ்வாறு ஒரு பிசினஸை நீங்கள் புளோரிடாவில் ஆரம்பிப்பது, அதற்கு எவ்வாறு முதலிடுவது, எவ்வாறான அந்த பிசினஸை கொண்டு நடத்துவது, அந்த பிசினஸை எவ்வாறு அப்கிரேட் செய்வது என ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுடன் பயணித்து அந்த பிசினஸ் நடத்துவதற்கான ஒரு சிறந்த வழிகாட்டியாக துணைநிற்கும் நிறுவனம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களை பெற்றுக்கொள்ள நேரடியாக அழைக்கலாம். 416-580-6591 416-580-6591 நீங்கள் அழைத்து முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல நீங்கள் ஒரு குறிப்பாக நீங்கள் ஒரு குடும்பமாக சென்று கூட அங்கே பிசினஸை ஆரம்பிக்க முடியும். ஆரம்பிக்கின்ற போது பல நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அங்கு செல்கின்ற பொழுது உங்களுடைய பிள்ளைகள் கூட அங்கே கல்வி கற்றுவதற்கான ஒரு வாய்ப்பும், அதை தாண்டி நீங்கள் சென்று அங்கிருந்து நீங்கள் பிசினஸ் செய்கின்ற பொழுது அங்கு உங்களுக்கான உங்களோட வாய்ப்பாக இருந்தால் அவர்கள் வேலை செய்வதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். அதிலிருந்து தாண்டி அதுக்கான ஒழுங்குகள், அதுக்காக நீங்கள் எவ்வாறு நீங்கள் அங்கு சென்று இருப்பது, அதுக்கான பதிவிட அனுமதி என்று சொல்லி அத்தனை சேவைகளுமே வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் ஸ்டேவியா இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதை தாண்டி ஸ்டேவியா இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் முதலீட்டுக்கு ஏற்ற ரெண்டல் ப்ராப்பர்ட்டியை இனம் கண்டு உங்களுக்கு தருகின்றார்கள். மார்க்கெட்டில் நல்ல ரெண்டல் டிமாண்ட் மற்றும் இன்கம் தரக்கூடிய பிசினஸை தெரிவு செய்திருக்கின்றார்கள். ப்ராப்பர்ட்டியை வாங்காமல் லீஸ் செய்து ஷார்ட் டேர்ம் ரெண்டல் இன்கமாக பெற்றுத்தரக்கூடிய பிசினஸை உங்களுக்கு தெரிவு செய்திருக்கின்றார்கள். கனடா ஜிஓசி பிசினஸுக்கான கம்பெனி மற்றும் பேங்கிங் செட்டப்பை கூட செய்திருக்கிறார்கள். இவ்வாறு பல சேவைகளை உங்களுக்கு செய்திருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் ஜிஓஎஸ் புளோரிடாவிலே உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு சிறந்த நேரமாக இது அமைந்திருக்கிறது. புளோரிடாவில் குறிப்பாக ஹெல்த்கேர் பிசினஸ், கிளீனிங் பிசினஸ், பில்டிங் மெயின்டெனன்ஸ், ஆர்வி பார்க், லிகர் ஸ்டோர் என்று சொல்லி பல பிசினஸை நீங்கள் கனடாவில் இருந்தபடியே செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் ஸ்டேவியா இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். 416-580-6591 416-580-6591

0: நேரம் 4:44 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக திசையங்கம் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வழியில் நாங்கள் மீளவும் வீடு விற்பனை முகவர் லட்சுமி கந்தசாமி வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: பிக்கரிங்கில் உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் கோசொன்னினை 699,000 டாலர்களில் இருந்தும், அதுவெளியில் சிங்கிள் கராஜ் டீடாச் வீட்டினை 839,000 டாலர்களில் இருந்தும் பெறக்கூடிய வாய்ப்பு லட்சுமி கந்தசாமியார் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ்கள், பேக்யார்டுடன் கூடிய இந்த டவுன் கோஸ்களை நீங்கள் 699,000 டாலர்களில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அதுவெளியில் டபுள் கராஜுடன் கூடிய டவுன் கோஸ்களை நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ளலாம். சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகள் 839,000 டாலர்களில் இருந்தும், டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை கூட 939,000 டாலர்களில் இருந்தும் பெற்றுக்கொள்ள முடியும். புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் 130,000 டாலர்ஸ் வரையில் HST ரீபேட்டின் அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு நீங்கள் கட்டுப்படியான விலையில் உங்களுக்கான ஒரு இல்லத்தினையோ ஒரு முதலீட்டினையோ பிக்கரிங்கில் சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பினை லட்சுமி கந்தசாமி எடுத்து வந்து கொண்டிருக்கிறார். 416-888-8044 அதுவேளையில் இந்த வீடுகளை பொறுத்தவரையில் குறிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் கூட பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய மிக முக்கியமான வாய்ப்பாக இருக்கின்றது. என்று சொன்னால் இவ்வாறு நீங்கள் ஒரு ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸினை 699,000 டாலர்களில் இருந்து பெறக்கூடிய வாய்ப்பாக இருக்கின்ற காரணத்தினால், அது மட்டுமன்றி கட்டுப்படியான விலையில் ஒரு முதலீட்டினை செய்து கொள்ள கூட பயன்படுத்திக் கொள்ள முடியும். டபுள் கிராஷ் டீடாச் வீடுகள் கூட பல்வேறுபட்ட அளவுகளில் கிடைக்கின்றன. எனவே உங்களுடைய தற்போதைய வாழ்விடத்தினை ஒரு டபுள் கிராஜ் இல்லமாக விசாலமான இல்லமாக மேம்படுத்திக் கொள்ளுகின்ற எண்ணத்தினை கொண்டவர்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு. இந்த குறுகிய காலத்துக்கு வழங்கப்படுகின்ற HST ரீபேட்டினை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு குறைவான விலையில் உங்களுக்கான ஒரு வீட்டினை பெற முடியும். குறிப்பாக இந்த சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகளை நீங்கள் 639,000 டாலர்கள் இருந்து, டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளை 939,000 டாலர்கள் இருந்து பெற முடியும் என்பதோடு மட்டுமல்லாமல், 2,132 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளை கூட 968,000 டாலர்களை இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். 2,500, 2,800, 3,000, 3,300 என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ளலாம். அத்தோடு 44 லாட் டிசைன் டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளையும் பெற்றுக் கொள்ள முடியும். இந்த டீடாச் வீடுகளுக்கு செப்பரேட் பேஸ்மெண்ட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன், ரிவீல் லாட்டுக்கான ஆப்ஷன், போகோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன், ஃபினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன், மெயின் ஃபோரில் 10-foot சீலிங்கான ஆப்ஷன் ஆகியவும் கிடைக்கப்படுகின்றன. கிச்சனில் கிரனைட் கவுண்டர் டாப் வழங்கப்படுகிறது. இந்த வீடுகளை நீங்கள் 2027 அல்லது 2028 க்ளோசிங்கினை பெற்றுக்கொள்ள முடியும். பீக்கரிங்கில் புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ்கள், இந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீமிலா டவுன் கோஸ்கள், பேக்யார்டுடன் கூடிய டவுன் கோஸ்களை நீங்கள் 699,000 டாலர்களில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். டீடாச் வீடுகள், சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை 839,000 டாலர்களில் இருந்து பெற்றுக்கொள்ளலாம். அலையுங்கள் லட்சுமி கந்தசாமி. விவரங்களுக்கு 416-888-8044 416-888-8044

நான்கு மணி 50 நிமிடம் திசை எங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருந்தது. வார நாட்களில் 3 மணியிலிருந்து 5 மணி வரை திசை எங்கும் கிழக்கு உங்களை சந்திக்கும். இத்தோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்யும் நேரத்தையும் நெருங்கி இருக்கின்றோம். இதுவரை நிரம்பு நிகழ்ச்சியில் இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுச் செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு லாவண்யம் மற்றும் சுரேகா. இனிமையான வணக்கம் நேர்களை. தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள். எல்லோருக்கும் ஒரு இனிமையான வார இறுதி அமையவும் வாழ்த்துக்கள். திசையங்கம் கிழக்கை நீங்கள் மீளவும் வருகின்ற திங்கட்கிழமை கேட்டு மாற முடியும்.

0: நாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: அமுதே தமிழே, அழகிய மொழியே, எனதுயிரே.
2: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
4: Scarborough Convention Center, Brighton Convention Center, எப்பவுமே ஒரு படி மேல.
5: ஃபார்முலா ஹாண்டாவில் இப்பொழுது 2026 மாடல்களின் மெகா கிளியர் அவுட் சேல். விசேட ஆஃபர்கள் வழங்கப்படுவதுடன் லிமிடெட் எண்ணிக்கையிலான 2026 வாகனங்களே கையிருப்பில் உள்ளதால் முந்திக் கொள்ளுங்கள். 416-720-1184. அத்துடன் 2027 மாடல்கள் வந்துவிட்டன. ஸ்பெஷல் ரீட்டெயில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹாண்டாவுக்கு வருகை தாருங்கள். அலையுங்கள் ஷான் சர்வானந்தன். 416-720-1184. 416-720-1184.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5 வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
7: பாஸ்கரன் கந்தையா தயாரிப்பில் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டுள்ள ஈழத் திரைப்படம் போராட்டம் அக்டோபர் 2 வெள்ளிக்கிழமை மாலை 7 முதல் யோக் சினிமாவிலும், அக்டோபர் 3 சனிக்கிழமை பிற்பகல் 1 முதல் வுட்சைட் சினிமாவிலும் காண்பிக்கப்படுகின்றது. டிக்கெட் $20 முதல். இவெண்ட் பிரைட்.ca-வில் டிக்கெட்டுகளை பெறலாம் அல்லது அலையுங்கள் 289-981-1874. 289-981-1874.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நன்றி நீரஜா. நேரம் 5:01 நேர்கள் இப்பொழுது முதல் 7 வரை SFM இன் காற்றலையில் காஃபி டபுள் டபுளோடு இணைந்து கொள்ளலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு லாவண்யா,
1: சுரேகா,
0: இனிமையான வணக்கம் நேர்களே.
1: வணக்கம் நேர்களே.
0: வெளியில் 17 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது. 16 டிகிரி செல்சியஸ் நாளைய தினம் சனிக்கிழமை 16 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது. 16 டிகிரி செல்சியஸாக இருக்கும்.
1: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 6 சதங்களால் அதிகரிக்க இருக்கின்றது.
0: 7 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-44-00 416-55-44-00

0: நேரம் 5 மணி 6 நிமிடம்.
1: இப்பொழுது முதல் 7 மணி வரைக்குமே உங்களது விருப்ப பாடலை வந்து நீங்கள் கேட்க முடியும். அழைக்கலாம் 416-5544-0404-5544-0404 வாயிலாக.
0: நிகழ்ச்சியில் தொடர்வது லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
2: பிக்கரிங்கில் உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸ் ஒன்றினை 699,000 டாலர்களிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு லக்ஷன் கந்தசாமி அடுத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸ்கள் பேக்யார்டுடன் கூடிய டவுன் ஹோஸ்கள் இவை என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் 699,000 டாலர்களிலிருந்து பெற்றுக் கொள்ள முடியும். அதேவேளையில் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை கூட 839,000 டாலர்களிலிருந்தும், டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை 939,000 டாலர்களிலிருந்து நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இப்போது புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும், ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயராக இருந்தாலும் சரி, ஏற்கனவே வீடுகளை வாங்கியவர்களாக இருந்தாலும் சரி, முதலீட்டாளராக இருந்தாலும் சரி, 130,000 டாலர்ஸ் வரையில் HST ரீபேட்டின் அரசாங்கங்கள் வழங்குகின்றன. இந்த குறிப்பிட்ட கால சலுகையினை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு நீங்கள் பிக்கரிங்கில் ஒரு புத்தமுதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோசனினை 699,000 டாலர்களில் இருந்து பெறுகின்ற வாய்ப்பினை லக்ஷன் கந்தசாமி ஏற்படுத்தி தருகின்றார். மேலதிக விவரங்களுக்கு அழைக்கலாம் 416-888-8044. பிக்கரிங்கில் புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸ்கள் பேக்யார்டுடன் கூடிய டவுன் ஹோஸ்கள் எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லை, 699,000 டாலர்களிலிருந்து நீங்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பம். அதுவேளையில் டீடாச் வீடுகள் என்று பார்க்கின்ற பொழுது கூட சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகளை 839,000 டாலர்களிலிருந்தும், டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை 939,000 டாலர்களிலிருந்தும் பெற்றுக் கொள்ள முடியும். 2,132 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை கூட நீங்கள் 968,000 டாலர்களிலிருந்து பெற்றுக் கொள்ளலாம். 2,500, 2,800, 3,000, 3,300 என்று சொல்லி பல்வேறுபட்ட ஸ்கொயர் ஃபீட் அளவுகளில் நீங்கள் இந்த டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெறுவதோடு 44 லாட் டிசைனை கொண்டிருக்கின்ற டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த டீடாச் வீடுகளை பொறுத்தவரையில் செப்பரேட் பேஸ்மெண்ட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன், ரிமி லாட்டுக்கான ஆப்ஷன், போகோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன், பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன், மெயின் ஃபோரில் 10-foot சீலிங்கான ஆப்ஷன்ஸ் ஆகியனவும் வழங்கப்படுகின்றன. கிரானைட் கவுண்டர் டாப் கிச்சனில் வழங்கப்படுகின்றது. 2027 மற்றும் 2028 நீங்கள் க்ளோசிங்கினை பெற்றுக்கொள்ள முடியும். லக்ஷன் கந்தசாமி அழைத்து விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம் 416-888-8044. குறிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் கூட பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த சந்தர்ப்பம் பிக்கரிங்கில் உங்களுக்கான ஒரு ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸ், எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸினை, பேக்யார்டுடன் கூடிய டவுன் ஹோஸினை 699,000 டாலர்களில் இருந்து பெறக்கூடிய வாய்ப்பாக இந்த வாய்ப்பு இருக்கின்ற சூழலில், அதே வேளையில் 4 கார்களை பார்க் பண்ணக்கூடிய டபுள் கராஜ் டவுன் ஹோஸ் கூட நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை 839,000 டாலர்களில் இருந்தும், டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை 939,000 டாலர்களிலிருந்தும் பெறக்கூடிய வாய்ப்பு. லட்சம் கந்தசாமி அழைத்து விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம் 416-888-8044.
0: நேரம் 5 மணி 9 நிமிடம். 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம் காஃபி 116-55-44-0044-55-44-0040.
1: முகூர்த்தம் ஜுவல்ஸ் வழங்கும் 5th anniversary ஸ்பெஷல் ஆஃபர்ஸ். செப்டம்பர் 30 முதல் அக்டோபர் 4 வரை உங்கள் நகை கொள்வனவுகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை. 24 கேரட் தங்கத்தின் விலையை மட்டும் செலுத்தி பெற்றுக் கொள்ளுங்கள். 4 கிராமுக்கு மேற்பட்ட நகை தெரிவுகளுக்கு மட்டுமே இந்த விசேட சலுகை. முகூர்த்தம் ஜுவல்ஸ், மெஜஸ்டிக் சிட்டி மாலில், 2900 மார்க்கம் ரோட், யூனிட் A30, ஸ்காப்ரோ. 416-321-7555.
3: நினைச்சுண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன்.

0: Tiger का हुक्म.
1: It's your favorite music on your favorite station 102.7 East FM.
2: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. 416-535-2323.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
4: Leica Production, Subhashkaran, Pirimiyodu Vazhangum, Sigma Thirippadam. October 2-ஆம் தேதி முதல் உலகமெங்கும் வெளியாகிறது. கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில் அக்டோபர் 1-ஆம் தேதி வியாழக்கிழமை 20 மணிக்கு முதல் காட்சியுடன் ஆரம்பமாகிறது. எழுத்து இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
5: Sigma is an action adventure film.
6: Appa, bayamar ba, sulid ba.
5: Filled with a lot of new fresh elements.
7: Indha soodum bodhiyum oru coin oda rendu pakkam mari.
5: Like heist, treasure hunt.
8: Ainoru kodi.
9: What a wow. Indha radio la morning time la pesuvaangale. RJ Sandhan neenga.
4: உங்கள் பேராதரவுடன் ஆபிஷியல் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
10: ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோ அது பண்ணு.
4: சிக்மா.
11: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
12: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
13: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமி
14: பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 பேச அகமத் தம்சேன்,
15: 4378607002. 4786 7002.
16: East FM.
17: Feel the power. Feel the bass.
18: 102.7 FM.

0: 5:21 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் நேயர்.
1: வணக்கம்.
2: வணக்கம் லாவண்யா.
0: வணக்கம் கரண். சுரேகாவும் எங்களோட இன்னைக்கு இணைந்திருக்கா. சொல்லாட்டியாவா பாட்டு தர, பாட்டு குடுக்காதீங்க, பாட்டு குடுக்காதீங்கன்னு கை காட்டுறோம்.
1: நாங்க அதுல ஸ்ட்ரிக்டா இருப்போம். நீங்க என்னக்கும் வணக்கம் சொல்லலன்னா பாட்டு கண்டிப்பா கிடையாது.
0: என்ன பாட்டு கேக்க போறீங்க
2: கரண்? அந்த காலவிளங்காத்து வந்த பாட்டு, அஞ்சாம் நம்பர் பஸ்ல ஏறி அந்த பாட்டு.
1: நிச்சயமா வரும் உங்களுக்கு பாடல். நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
2: நன்றி.
0: நன்றி. வணக்கம். 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம்.
1: 4165544 0 4 0 4 1 6 5 5 4 4 0 0.
0: பாடலுக்கு முன்னதாக ஸ்டேவியா இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் வழங்குகின்ற தகவல்கள்.
3: ஸ்டேவியா இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் ஊடாக US புளோரிடாவில் இப்பொழுது பல பிசினஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கிக் கொண்டிருக்கிற நிறுவனம் ஸ்டேவியா இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் என்பதும் குறிப்பிடத்தக்கது. புளோரிடாவில் நீங்கள் குறிப்பாக ஒரு ஹெல்த் கேர் பிசினஸ் அல்லது ஒரு கிளீனிங் பிசினஸ் அல்லது நீங்கள் ஒரு பில்டிங் மெயின்டெனன்ஸ் அல்லது ஒரு ஆர்வி பார்க் லிக்கர் ஸ்டோர் போன்ற பல விதமான பிசினஸ்னை நீங்கள் கனடாவில் இருந்தபடியே நீங்கள் முதலிட்டு பிசினஸை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை தருது. ஏற்கனவே அங்கே ரன் பண்ணி கொண்டிருக்கிற பிசினஸை தான் நீங்கள் பெற போறீங்க. ஆகவே முதலாவது மாதத்திலிருந்தே உங்களுக்கான வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு பிசினஸாக இந்த பிசினஸ் இருக்க போகிறது. ஆகவே இது பற்றிய விவரங்களை நேரடியாக அழைத்து இந்த பிசினஸ் எவ்வாறு நாங்கள் நீங்கள் முதலிடுவது, எவ்வாறு ரன் பண்ணுவது, எவ்வாறு அதுக்கான தகவலை பெற்றுக்கொள்வது என்பதை பற்றி நீங்கள் நேரடியாக அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை இஸ்டேவியா இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் ஊடாக நீங்கள் அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். அலையுங்கள். அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கம் 416-580-6591 நீங்கள் அழைத்து முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். அங்கு ஏற்கனவே ரன் பண்ணி கொண்டிருக்கின்ற பல பிசினஸ்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஃபர்ஸ்ட் மாதத்திலிருந்து நீங்கள் உங்களுக்கான வருமானம் குறிப்பாக ஒரு $7,000 நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை தருகிறது. இதை தாண்டி அங்கே முதலிட்டவுடனே உங்களுக்கு வருமானம் பெறக்கூடிய வாய்ப்பாகவும் இது அமைய போகிறது. அதேபோல க்ரோஸ் போர்டர் அக்கௌண்டன் ஊடாக உங்களுக்கான அக்கௌண்டிங் சேவைகளையும் வழங்க, அக்கௌண்டிங் சொல்லுங்கள், உங்களுடைய அக்கௌண்டிங் டெக்ஸாக இருக்கலாம், அனைத்து அக்கௌண்டிங் சேவைகளையும் அவர்களே உங்களுக்கு பூர்த்தி செய்ய தர காத்திருக்கிறார்கள். ஆகவே இன்வெஸ்ட்மெண்ட் குரூப்போடாக ஸ்டேவியா இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் ஊடாக நீங்கள் அழைத்து முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்டேவியா இன்வெஸ்ட் நிறுவனம் எவ்வாறு ஒரு பிசினஸை ஃப்ளோடாவில் ஆரம்பிப்பது, அதுக்கு எவ்வாறு முதலிடுவது என்பது பற்றிய ஃபுல் அண்ட் ஃபுல் சேவைகளை கூட வழங்கி கொண்டிருக்க, குறிப்பாக முதலீட்டுக்கு ஏற்ப ரெண்டல் ப்ராப்பர்ட்டியை தெரிவு செய்வது, மார்க்கெட்டில் நல்ல ரெண்டல் டிமாண்ட் உள்ள இன்கம் தரக்கூடிய பிசினஸை தெரிவு செய்வது, ப்ராப்பர்ட்டியில் ப்ராப்பர்ட்டியை வாங்காமல் லீஸ் செய்து சோற்றமாக நீங்கள் ரெண்டல் இன்கமை பெற்றுக்கொள்வது பற்றிய விவரங்களை கூட அது வழங்குவது. அத்துடன் கனடா USA பிசினஸ் கம்பெனி மற்றும் பேங்கிங் செட்டப்ஸ் கூட இவ்வாறு செட்டப் செய்வது போன்ற பல சேவைகளை வழங்கி கொண்டிருக்கிறது ஸ்டேவியா இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே இது பற்றிய விவரங்களை கூட நேரடியாக அழைத்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸ்டேவியா இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் 416-580-6591.

ஃப்ளோரிடாவில் நீங்கள் ஒரு ஹெல்த் கேர் பிஸ்னஸாக இருக்கலாம், கிளீனிங் பிஸ்னஸ், பில்டிங் மெயின்டெனன்ஸ், ஆர்வி பார்க், லிக்கர் ஸ்டோர்னு சொல்லி பல பிஸ்னஸை கனடாவில் இருந்தபடியே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் இஸ்டேவியா இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் வழங்கி கொண்டிருக்கிறது. மேலும் விவரங்கள் நேரடி அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். 416-580-6591 416-580-6591

0: FM தமிழின் இந்த மழுப்பியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, first, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution. Nason 158.

0: 5 Markham Road, Unit 406, 416-908, 5656, 416-908, 5656.
1: East FM, Tamil, Seidhigal.
2: கனடாவின் பொருட்களை வாங்குவதும் அமெரிக்க பொருட்களை தவிர்ப்பதுமான கனேடிய மக்களின் நிலைப்பாடு வர்த்தக போர் ஆரம்பித்து 19 மாதங்கள் கடந்த நிலையிலும் வலிமை குறையாமல் இருப்பதாக அபகாஸ் டேட்டா தரவுகள் தெரிவித்துள்ளன. 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முதன்முறையாக கனடா மீது வரிகளை விதித்தபோது கிட்டத்தட்ட 10/4 கனேடிய மக்கள் அமெரிக்க பொருட்களை புறக்கணிக்கும் நிலைப்பாட்டை வெளியிட்டிருந்தனர். தற்போது மேற்கொண்ட புதிய ஆய்வுகளிலும் இந்த எண்ணிக்கை மாற்றமின்றி நீடிக்கின்றமை அவதானிக்கப்பட்டுள்ளது.
3: தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் இடம்பெறவுள்ள மதுராந்தகம் தொகுதியில் முதலமைச்சர் விஜய் சாலைவலம் செய்து பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளார். அதேவேளை இன்னும் ஒரு தொகுதியான தாராபுரத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திமுக தலைவர் மு க ஸ்டாலின், தமிழக வெற்றிக் கழகம் ஒரு கொள்ளை கும்பல் என்றும் தமிழ்நாட்டை நாசமாக்குவதே அந்த கும்பலின் நோக்கம் எனவும் விமர்சித்துள்ளார். விஜயின் 4 மாத ஆட்சியிலேயே தமிழ்நாடு நாசமாகிவிட்டதாக மக்கள் புலம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மு க ஸ்டாலின் தோல்வி பதட்டத்தில் இருப்பதாக தாவேக்க தெரிவித்துள்ளது. மறுபுறத்தில் தாராபுரத்தில் தமது பிரச்சாரத்தை போலீசார் தடுப்பதாக குற்றம் சாட்டி நாம் தமிழர் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
2: இலங்கையில் யாழ் நல்லூரில் தியாகி திலீபனின் சிலை அகற்றப்பட்டமையை கண்டித்தும் அச்சிலையை மீண்டும் அதே இடத்தில் வைக்குமாறு வலியுறுத்தியும் 3 நாட்களாக இடம்பெற்ற தொடர் போராட்டம் இன்று நிறைவுக்கு வந்துள்ளது. மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகருக்கான மகஜர் வாசிக்கப்பட்டு ஐக்கிய நாடுகள் சபையின் யாழ் அலுவலகத்திற்கு பேரணியாக சென்று மகஜர் கையளிக்கப்பட்டது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கோஃபி டபுள் டபுள் கோஃபி டபுள் டபுள்
1: ஐந்து மணி 33 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள்.
2: நீங்களும் உங்களது விருப்ப பாடலை கேட்க அழைக்கலாம். 416-5544-0400
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
2: அப்பன் எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம்.
1: என்ன பாட்டு கேட்க போறீங்க அப்பன்? சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். வீரம் விளைஞ்ச மண் திரைப்பட பாடல். நன்றி அப்பன்.
3: நன்றி,
1: நன்றி, வணக்கம்.

0: 5:38 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள்.
1: உங்களுக்கு பிடித்தமான பாடலை நீங்களும் கேட்க அழைக்கலாம். 4165440
0: நிகழ்ச்சியில் தொடர்வது லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
2: பிக்கரிங்கில் உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸ் ஒன்றினை 699,000 டாலர்களிலிருந்து சொந்தமாகிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இன்றைய நாளில் லட்சங்கந்தசாமியால் எடுத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸ்கள், பேக்யார்டுடன் கூடிய இந்த டவுன் ஹோஸ்களை நீங்கள் இவ்வாறு 699,000 டாலர்களிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அதுவழியில் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை 839,000 டாலர்களிலிருந்தும், டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை 939,000 டாலர்களிலிருந்தும் பெறக்கூடிய வாய்ப்பும் வழங்கப்படுகின்றது. இப்பொழுது புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் 130,000 டாலர் சலுகையில் HST ரீவேட்டின் அரசாங்கம் தருகின்றது. இந்த குறிப்பிட்ட கால சலுகையினை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு கட்டுப்படியான விலையில் உங்களுக்கான ஒரு இல்லத்தினையோ முதலீட்டினையோ நீங்கள் பிக்கரிங்கள் சொந்தமாக கொள்ள முடியும். விவரங்களுக்கு அழையுங்கள் லட்சங்கந்தசாமி 416-888-8044. பேக்யார்டுடன் கூடிய டவுன் ஹோஸ்களை நீங்கள் 699,000 டாலர்களிலிருந்து பெறக்கூடிய வாய்ப்பு. அதுவேளையில் 4 கார்களை பார்க் பண்ணக்கூடிய டபுள் கராஜ் டவுன் ஹோஸ்களையும் இந்த கட்டுமானத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் டீடாச் வீடுகள், சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை 839,000 டாலர்களிலிருந்தும், டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை 939,000 டாலர்களிலிருந்தும் பெற முடியும். 2,132 ஸ்கொயர் பீர் அளவினை கொண்டிருக்கிற டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை கூட 968,000 டாலர்களிலிருந்து நீங்கள் பெறலாம். 2,500, 2,800, 3,000, 3,300 ஸ்கொயர் பீட் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் இந்த டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெறுவதோடு மட்டுமல்லாமல் 40 ஃபீட் லாட் சைஸ் டிசைனை கொண்டிருக்கின்ற டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த டீடாச் வீடுகளுக்கு செப்பரேட் பேஸ்மெண்ட் என்ட்ரன்ஸ், ரிவீல் லோட்டுக்கான ஆப்ஷன், அதோடு வோக்கோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன், பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன், மெயின் ஃபோரில் 9-foot சீலிங்கான ஆப்ஷன் ஆகியனவும் வழங்கப்படுகின்றன. கிச்சனில் கிரனைட் கவுண்டர்டாப் வழங்கப்படுகின்றது. 2027 அல்லது 2028 நீங்கள் க்ளோசிங்கினை பெற்றுக்கொள்ள முடியும். விவரங்களுக்கு அழையுங்கள் லட்சங்கந்தசாமி 699,000 பெறக்கூடிய வாய்ப்பு. குறிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் கவனத்தில் எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இது காணப்படுகின்றது. அதுவேளையில் டீடாச் வீடுகள், சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகள் 839,000 டாலர்களிலிருந்தும், டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை கூட 939,000 டாலர்களிலிருந்தும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். விவரங்களுக்கு அழையுங்கள் லட்சங்கந்தசாமி
0: 5:41 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5544-0000
1: இணைப்பில் இருக்கும் நேரை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: நான் பிள்ளைநார் தேவேந்திரன் கேக்குறேன்.
0: எப்படி இருக்கீங்க பிள்ளைநார் தேவேந்திரன்?
3: பரவாயில்ல, நான் சோமா இருக்கிறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
3: உன்னை தொட்டு என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் யார், அந்த பாட்டு கேட்போம்.
1: அந்த பாட்டை கேட்போம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறீங்க, நாங்களும் சேர்ந்து கேட்க போறோம் அந்த பாட்டை.
3: ஓமா ஓமா. நன்றி நன்றி நன்றி
0: நன்றி. வணக்கம்.
1: நீங்களும் அழைக்கலாம். உங்களது விருப்ப பாடலை நீங்க கேட்பதற்கு 416-5544-0000 416-5544-0000.

0: வானலையில் வானலையில் தமிழ் வாசம் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
2: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified Pro Tech and Hybrid Tech சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் 2845 மார்க்கம் ரோட் ஸ்கார்ப்ரோ.
3: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
4: ஃபார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸ் இன் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. ஃபார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. ஃபார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய 2 வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374.
5: Ajax Nissan and Infinity Servings Event. 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anithu trim 2026 Nissan Kicksum 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infinity QX 50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anithu vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 437-477-7960 437-477-7960.
0: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
6: 5:51 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள்.
7: உங்களது விருப்ப பாடலை நீங்களும் கேட்க அழைக்கலாம். 416-554-4040.
6: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர், வணக்கம்.
8: வணக்கம் தேவகுமார், நலமா இருக்கிறீங்களா? இருவரும்
7: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க தேவகுமார்?
8: நலமா இருக்கிறோம். உங்களை நீங்க சில பாடல்களோட நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம்.
6: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க தேவகுமார்?
8: எனக்கு லெனின் பாண்டியன் படத்துல இருந்து சர்க்காரை சொல்லிடுச்சு ஒரு புது பாடல்.
7: எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
8: நன்றி, நன்றி, வாய்ப்புக்கு
6: நன்றி, வணக்கம். 7 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-4040.
7: பாஸ்கரன் கந்தையா தயாரிப்பில் பிரமாண்டமாக உருவாக்கப்பட்டுள்ள ஈழத் திரைப்படம் போராட்டம் அக்டோபர் 2 இன்று வெள்ளிக்கிழமை மாலை 7 முதல் யோக் சினிமாஸிலும், அக்டோபர் 3 நாளை சனிக்கிழமை பிற்பகல் 1 முதல் வூட்சைட் சினிமாஸிலும் காண்பிக்கப்படுகின்றது. டிக்கெட்ஸ் $20 முதல். ஈவன் பிரைட் டாட் சிஏவிலும் டிக்கெட்டுகளை பெறலாம். அல்லது அலையுங்கள் 289-981-1874. 289-981-1874.

0: 5:57 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள்.
1: உங்களுக்கு பிடித்தமான பாடலை நீங்களும் கேட்க அழைக்கலாம். 416-554-4040
0: இணைந்து கொள்ள மடத்தினர். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: எப்படி
0: இருக்கீங்க சசி?
2: நன்றாக இருக்கிறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: வாசா படத்துல இருந்து ஆட்டவரன் பாடுங்க. அப்படி முடியலன்னா அமரன் படத்துல இருந்து வெத்தலை போட்ட சோக்கலன்னு ஒரு பாட்டை போடுங்க. ரெண்டு போட்டோ கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கும்.
1: இல்ல எங்களுக்கு முடியாது அப்படின்னு நீங்க எப்படி சொல்லலாம்? எங்களுக்கு முடியும்.
0: அவசரப்பட்டு சொல்லிடுறாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு
1: பாட்டு இல்ல, அப்படி முடியலன்னா இந்த பாட்டு அப்படின்னு சொன்னதுனால
2: மன்னித்துக்கிடுங்க. இதுக்காக நான் சொல்லல. நான் சொல்றது ஒண்ணு, இந்த வயசுல பாஷாவுக்கு அப்படின்னாலும் சரி, இல்ல அந்த பக்கம் அமரனுக்காக இருந்த அந்த பாட்டா இருந்தாலும் சரி, ரெண்டு பாட்டும் எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எதுவா இருந்தாலும் போடுங்க.
0: சரி, நாங்க நீங்க கேட்ட ஆப்ஷன் 1 போடுறோம். என்ன எல்லாருக்கும் சேர்ந்து கேட்கலாம். 7 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-554-4040 பாடலுக்கு முன்னதாக ஸ்டேவியா இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் வழங்குகின்ற தகவல்கள்.
3: ஸ்டேவியா இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் நிறுவனம் ஊடாக US புளோரிடாவில் இப்போது பல பிசினஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வழங்கி கொண்டிருக்காங்க. இதை பற்றிய மேலதிக விவரங்கள் கூட நாங்கள் அறிந்து கொள்ள போகின்றோம்.
4: ஆம், இப்போது நீங்க ஸ்டேட் ஆஃப் புளோரிடான்னு சொல்லும்போது முதலாவது வந்து அது ஒரு சன்ஷைன் ஸ்டேட்ன்றது குறிப்பிடுவார்கள். என்னென்னா 365 டேஸும் ஒரு சன்ஷைன் உள்ள ஸ்டேட். பட் அது வந்து நியாயமான, இன்னைக்கு அமெரிக்கா இருக்க ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே நியாயமான டூரிஸ்ட், ஹை பொட்டன்ஷியல், எல்லாரும் பலவிதமான பிஸ்னஸில் உள்ளடங்கிய ஒரு ஸ்டேட்டாக புளோரிடா விளங்குன்றது. அது நாங்கள் எல்லோரும் அறிந்தது. பட் அது அங்கே இருக்கிற இதுவும் வந்து எங்கள்கிட்ட பேக் ஹோம் கிளைமேட் வெதர் எல்லாமே 365 டேஸும் ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு சன்ஷைன் ஸ்டேட். அங்கே வந்து இப்போ இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்க ஒரு பிசினஸ் புதுசா ஆரம்பிக்க தேவையில்லை. இப்ப நாங்க சொல்ற எங்க ஸ்டேவியா இன்வெஸ்ட்மெண்ட் கோல் என்னன்னு சொல்லி சொன்னால், ஆல்ரெடி அங்க வந்து 20-30 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ற பிசினஸ் போர்ட்போலியோஸ் வந்து எங்கள்கிட்ட இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு RV பார்க், அல்லது வந்து ஸ்விமிங் பூல் மெயின்டெனன்ஸ், கிளீனிங் பிசினஸ், ஹெல்த் கேர், மற்றது வந்து லிக்கர் ஸ்டோருக்கான லைசன்ஸ், அப்படியான டேர்ன் கீ பிஸ்னஸ். அதாவது நீங்க இன்றைக்கு போனால் அடுத்த மாசம் இருந்து அதற்கான வருமானங்கள் வந்து உங்களுக்கு வந்து உடனே வரும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து எப்படி நீங்க கனடா இருந்து கொண்டு செய்யலாம், அதாவது அங்க மைக்ரேட் பண்ணிட்டு எப்படி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்யலாம், அது செய்வதற்கான கிராஸ் போர்டர் டேக்ஸ் ப்ரொசீடியர் என்ன, அங்கே ஒரு எப்படி கம்பெனியை தொடக்கி தரதுல இருந்து அந்த கம்பெனிக்கான டேக்ஸுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யறது வந்து உங்களுக்கான E2 விசா, அதாவது உங்களுக்கான யூஎஸ் விசாவை நீங்கள் பெறும்பொழுது நீங்க ஒரு ஆள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் விசாவில் போனா மற்ற வார ஃபேமிலிக்கு ஃபுல்லாவே அங்க ஒர்க் பர்மிட் கிடைக்கும். பிளஸ் உங்களோட பிள்ளைகளுக்கு அங்க ஹை ஸ்கூல் படிச்சா அங்க ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஃபீ தான் நீங்க பே பண்ணுவீங்க. இதையும் தாண்டி வந்து இந்த பிசினஸ் எல்லாமே டேர்ன் கீ பிசினஸ். டேர்ன் கீ மீன் நீங்க நாளைக்கு போனால் அந்த மாசம் 30ஆம் தேதி உங்களுக்கு வந்து பேச்சுக்கிற வரும். ஆல் திஸ் பிசினஸ் ஆர் மேக்கிங் அ வெரி குட் கேப் ரேட். அதாவது வந்து இது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. நான் சொல்றது வந்து இப்போ ஒரு மெயின்டெனன்ஸ் செய்துதான் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஆன ஜாப் இருக்கு. மெயின்டெனன்ஸ் ஜாப், ஸ்விமிங் பூல் மெயின்டெனன்ஸ் ஜாப், தட்ஸ் வெரி ஹை திங்ஸ். மற்றது ரெண்டல் ஹாபிட்டாட் பிசினஸ், இது மட்டும் இல்லாமல் ஹெல்த் கேர், மற்றது வந்து லிக்கர் ஸ்டோர்ஸ், மற்றது RV பார்க், இப்படி பலதரப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கிறது. அலையுங்கள் 416-580-6591. தொலைபேசி இலக்கத்தை குறித்துக் கொள்ளுங்கள், 416-580-6591. எங்கள்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ், ஹாஃப் அன் அவர் நீங்கள் ஃப்ரீ கன்சல்டேஷன் செய்யலாம். அதுக்கான ஃபுல் ரோட் மேப்பையும் நாங்கள் சொல்லுவோம், எப்படி செய்யலாம், என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு. ஸ்டேவியா இன்வெஸ்ட்மெண்ட் அழைப்பதற்கு 416-580-6591, 416-580-6591 என்ற இலக்கத்துக்கு அழைப்பதன் மூலம் இந்த US இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் எப்படி சக்ஸஸ் பண்ணலாம் இருக்கும். பட் இதில் வந்து எங்கள்கிட்ட இருக்கிற லாயர்ஸ், டேக்ஸ் அக்கௌண்ட், எங்கள்கிட்ட கன்சல்டேஷன்ஸ் எல்லாமே வந்து ஓவர் 10 இயர்ஸுக்கு மேலே, அதுவும் வந்து அவையில் வந்து ஃபோர்ப்ஸ், நியூயார்க் டைம்ஸ் போன்ற இதில் வந்து ரெகனைஸ்டான ஃபேர்ம்ஸ். இட்ஸ் நாட் லைக் இன்றைக்கு நேற்று ஸ்டார்ட் பண்ண ஃபேர்ம்ஸ் இல்லை. ஸோ யுவர் கன்சல்டேஷன் அண்ட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் will be start in the right path. சரியான முறையில் தொடங்கப்படுவது மட்டுமன்றி உங்களுக்கான ரோட் மேப், அதாவது வந்து எப்படி நீங்கள் கனடா இருந்து கொண்டு யூஎஸ்ல உங்களோட பிசினஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், உங்களுடைய வாழ்க்கை முறை, அதாவது வந்து இளைஞர் இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை முறையை வந்து அந்த ஃப்ளோரிடா அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும், ஒரு 3 hours ஃப்ளைட்டில், பிளஸ் உங்களோட வருமானம் முதலாவது டே வந்து வந்து ஸ்டார்ட் பண்ணும். அழையுங்கள் 416-580-6591, 416-580-6591. நன்றி.

0: ஆறு மணி 9 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள்.
1: 7 மணி வரையுமே உங்களுக்கு பிடித்தமான பாடலை நீங்கள் கேட்க முடியும். அழைக்கலாம் 416-5544-40-4-0-416-5544-40-40.
0: நிகழ்ச்சியில் தொடர்வது லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
2: பிக்டரிங்கில் உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல்ட் டவுன் கோசோனை 699,000 டாலர்களிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை லக்ஷன் கந்தசாமி இன்று எடுத்து தந்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ்கள் பேக்யார்டுடன் கூடிய டவுன் கோஸ்களாகவே காணப்படுகின்றன. 699,000 டாலர்களிலிருந்து நீங்கள் இந்த டவுன் கோஸ்னை பெற்றுக்கொள்ளுகின்ற சந்தர்ப்பம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதுவேளையில் டீடாச் வீடுகள், சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை 839,000 டாலர்களிலிருந்தும், டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை கூட 939,000 டாலர்களிலிருந்தும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இப்பொழுது புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் 130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகிறது. இதனை சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் இவ்வாறு ஒப்பீட்டளவில் குறைவான விலையில் உங்களுக்கான ஒரு இல்லத்தினையோ அல்லது ஒரு முதலீட்டினையோ பிக்கோரிங்கில் சொந்தமாக கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் இருக்கின்றது. மேலதிக விவரங்களுக்கு லக்ஷ்மண் கந்தசாமியை தொடர்பு கொள்ளலாம். 416-888-8044 பிக்கரிங்கில் புத்தமுதிய ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ்கள் இந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லை, பைக்யார்டினை இந்த டவுன் கோஸ்கள் கொண்டிருக்கின்றன. ஆரம்ப விலை 699,000 டாலர்கள். 4 கார்களை பார்க் பண்ணக்கூடிய டபுள் கராஜ் டவுன் கோஸ்களையும் நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். டீடாச் வீடுகள், சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை 839,000 டாலர்களில் இருந்தும், டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை 939,000 டாலர்களில் இருந்தும் பெற்றுக்கொள்ளலாம். 2132 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை கூட 968,000 டாலர்களிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 2500, 2800, 3000, 3300 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெறலாம். அது மட்டுமல்லாமல் 44 லாட் சைஸ் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளையும், 44 லாட் டிசைன் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அத்தோடு இந்த டீடாச் வீடுகளுக்கு செப்பரேட் பேஸ்மெண்ட் என்ட்ரன்ஸ், ரிவீல் லாட்டுக்கான ஆப்ஷன், வோக் அவுட் பேஸ்மெண்ட் ஆப்ஷன், ஃபினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன், மெயின் ஃபோரில் 10 ஃபுட் சீலிங்கான ஆப்ஷன் ஆகியனவும் வழங்கப்படுகின்றன. அது மட்டுமில்லாமல் கிச்சனில் கிரனைட் கவுண்டர் வழங்கப்படுகின்றது. இந்த வீடுகளை நீங்கள் 2027 பெற்றுக்கொள்ளலாம் அல்லது 2028 பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கேற்ற வகையில் க்ளோசிங்கினை இந்த வீடுகள் கொண்டிருக்கின்றன. லட்சம் கந்த சமயம் உங்களுக்கு பிக்கோரிங்கில் ஒரு வாய்ப்பினை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக ஒரு ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ் இந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸினை, பேக்யார்டுடன் கூடிய டவுன் கோஸினை நீங்கள் 699,000 டாலர்களில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். சிங்கிள் கராஜ் டீடாச் வீட்டினை 839,000 டாலர்களில் இருந்தும், டபுள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை 939,000 டாலர்களில் இருந்தும் பெறக்கூடிய வாய்ப்பு. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் லட்சம் கந்த சாமி.
0: 6:12 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். காஃபி டபுள் டபுளில் 416-5544-40-40-416-5544-40-40.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
3: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கோப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கோப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி.
4: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்.
4: 416-461-6401.
5: முரளி பஸ் உங்களை சுற்றுலாவிற்கு அழைக்கிறது. அக்டோபர் 20 செவ்வாய்க்கிழமை விஜயதசமி அன்று ராச்செஸ்டர் ராஜராஜேஸ்வரி அம்பாள் தேர் திருவிழா கண் குளிர கண்டு வரலாம். காலை சென்று மாலை திரும்ப ஒருவருக்கு $70 மட்டுமே. முன்பதிவுகளுக்கு அழையுங்கள். 416-455-3514. குளிர்காலம் வரப்போகிறது. நவம்பர் 5 முதல் 7 நாட்கள் கியூபா சுற்றுலா. முன்பதிவுகளுக்கு அழைக்கலாம். 416-455-3514.
0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: இணைந்திருக்கும் நேரை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நீங்க இருவேலுக்கும் மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நீங்களும் உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்பதற்கு அழைக்கலாம். 416-554-4040
2: பாடலுக்கு முன்னதாக ஸ்டேவியா இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் வழங்குகின்ற தகவல்கள்.
3: ஸ்டேவியா இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் நிறுவனம் ஊடாக யூஎஸ் புளோரிடாவிலே உங்களுக்கு பல பிசினஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கிக்கின்றார்கள். இது பற்றிய விவரங்கள் நாங்கள் மீண்டும் அறிந்து கொள்ள போகின்றோம்.
4: ஆம், இப்போ நீங்க பாத்தீங்கன்னா புளோரிடா வந்து ஒரு சன்ஷைன் ஸ்டேட், அதாவது 365 days ஒரு வெயில் இருக்கிற இடம், பலருடைய ட்ரீம் பிளான். அது மாதிரி யூஎஸ்ல வந்து ஒரு ஹை பாப்புலேஷன் இருக்கிற ஒரு இடம் வந்து லைக் மோர் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நாங்கள் அந்த ஃப்ளோரிடா இன்வெஸ்ட் பண்ணுறது, நீங்கள் புதுசாக அங்கே போயிட்டு ஒரு பிஸ்னஸை பார்த்து தொடங்குவதையோ வீடு வேண்டுவதையோ நாங்கள் இங்கே கதைக்கு இல்லை. இது வந்து உங்களை நான் கதைக்கிற வந்து டேர்ன் கீ ஆப்ரேஷன், அதாவது நீங்கள் வந்து உங்களை போனால் ஒரு 30, 40, 15 years இருக்கிற பிஸ்னஸை வந்து உங்களுக்கு எங்கள்கிட்ட இருக்கிற இது பிஸ்னஸை வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் தரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. டேர்ன் கீ, அதாவது வெரி ஃபர்ஸ்ட் டேல இருந்து அதுக்குரிய வருமானங்கள் வரக்கூடிய பிஸ்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆர்வி பார்க் இருக்கு, ஸ்விம்மிங் பூல் மெயின்டெனன்ஸ் கம்பெனி இருக்கு, மற்றது ரெண்டல் அபிட்டாஜ், ஒரு வீடுகள் எடுத்து அதாவது ஹோட்டல்ஸ் மாதிரி வாடகை எடுத்து நடக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, மற்றது வந்து கிளீனிங் மெயின்டெனன்ஸ் பிஸ்னஸ் இருக்கு. எல்லாமே வந்து வெரி ஹை கேப் ரேட், அதாவது இப்போ கிட்டத்தட்ட ஒரு சில பிஸ்னஸ் வந்து நீங்க 300,000, 400,000 வேண்டிங்கன்னா உங்களை மந்த்லி ப்ராஃபிட்டே 200,000 நெட் ப்ராஃபிட் தர சில பிஸ்னஸ்கள் இருக்கு, சர்வீஸ் பிஸ்னஸ்கள். அப்போ இதுகளை வந்து நீங்க முதல் நாளே இந்த யூஎஸ்ல பெற்றுக்கொள்வது மட்டுமின்றி இந்த ஸ்டேவியா இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும். உங்களுக்கான கன்சல்டேஷன், அதாவது வந்து அந்த கம்பெனி அங்கே துறப்பதற்கு, அங்கே உள்ள டேக்ஸ் நம்பர் எடுப்பதற்கு, மற்றது அது இல்லாமல் இந்த லோயர்ஸில் கன்சல்டேஷன், எப்படி அந்த மைக்ரேஷன் இங்கிருந்து செய்யலாம், மற்றது போர்டர் டேக்ஸ் சர்வீசஸ், அதாவது கனடாக்கும் யூஎஸ்க்கு முடியல எந்த நாட்டில் நீங்கள் டேக்ஸ் கட்டணும், அப்படி ஃபுல் கன்சல்டேஷனையும் நாங்கள் வந்து செய்கின்றோம். அலையுங்கள் 416-580-6591 என்ற இலக்கத்துக்கு நீங்கள் வந்து ஸ்டேவியா இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியை அழைக்கலாம். இது மட்டுமன்றி இன்றைக்கு வந்து புளோரிடாவில் வந்து அந்த சில விசா, யூஎஸ் விசாக்களை பெறும் பொழுது இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியை வேண்டி ஒரு விசா பெறீங்கன்னா உங்களோட வர ஒய்ஃபு, மற்றது வந்து உங்களோட டிபெண்டன்ஸ், அவையில் வந்து அங்கே படிப்பதற்கான எலிஜிபிலிட்டி இருக்குது, அவையில் வந்து ஒய்ஃப் வந்து வேலை செய்யலாம், மற்ற அங்கே நீங்கள் அதுக்குரிய வீடுகளை வேண்டலாம், அப்படி கணக்கு பெனிஃபிட்ஸ் வந்து நீங்கள் வந்து அந்த விசாவின் கூட போ இன்வெஸ்ட்மெண்ட் விசா கூட போகக்கூடாது நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். மற்றது இது வந்து இப்போ நான் கலைக்கிற இந்த விசாக்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஸ்டேவியா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஃபுல் ரோட் மேப்பையும் தரும். அங்கே இனிஷியல் கன்சல்டேஷன், பிறகு லோயர் கன்சல்டேஷன், அக்கௌண்டிங் கன்சல்டேஷன், அந்த யூஎஸ்ல ஒரு கம்பெனி ஆரம்பிப்பது, ஒரு வங்கி கணக்கை துறப்பது, மற்றது உங்களுக்கான டேக்ஸ் சர்வீஸை வழங்குவதுன்னு சொல்லி இந்த ஸ்டேவியா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கான ஃபுல் ரோட் மேப்பையும் வழங்குகின்றோம். நாங்கள் வந்து கனடா பேஸ்ட், ஆனாங்களுக்கு யூஎஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிற வழியாக வந்து யூஎஸ் வந்து எப்படி அந்த கம்பெனியை அந்த பார்த்து அங்கே கிரியேட் பண்ணலாம் என்பதை உங்களுக்கு மிக தெளிவாக கூறி உங்களுடைய யூஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது வந்து இப்போ புளோரிடா ஸ்டேட்

0: கனடாவின் பிரதான விமான நிலையங்களான டொரண்டோ பியர்சன், மொன்ரியல் ட்ரூடோ, கல்கரி, வான்கூவர் ஆகிய விமான நிலையங்களை இயக்குவதை தனியாரிடம் ஒப்படைப்பது தொடர்பிலான கருத்துக்களை பிரதமர் மார்க் கார்னி அண்மையில் வெளியிட்ட நிலையில், அம்மாற்றத்திற்கு 47% கனேடிய மக்கள் ஏதாவது ஒரு வகையில் எதிர்ப்பை கொண்டுள்ளதாக புதிய நானோஸ் கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளன. 38% ஏதாவது ஒரு வகையில் ஆதரவளித்துள்ளனர்.
1: தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் இடம்பெறவுள்ள தாராபுரம் தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அத்தொகுதியின் தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் சத்யபாமாவை உருவக்கீலி செய்யும் வகையில் பேசியமை சர்ச்சையாகியுள்ளது. தமிழக வெற்றிக்கழகத்தின் பெண் வேட்பாளரை தரக்குறைவாக பேசியதுடன் உருவக்கீலி செய்துள்ள மு க ஸ்டாலினை வன்மையாக கண்டிப்பதாக அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே பெண்கள் குறித்து மீண்டும் மீண்டும் வெளியிட்ட ஆபாச கருத்துக்கள் சர்ச்சையாகிய நிலையில், தந்தையும் மகனும் பெண் சமுதாயத்தை எந்தளவு மதிக்கின்றார்கள் என்பதற்கு இந்நடத்தைகளே உதாரணம் என அவர் சாடியுள்ளார்.
0: இலங்கையில் மட்டக்களப்பில் தமிழர் பூர்வீக மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் நிலத்தை அரசு ஆதரவுடன் ஆக்கிரமித்து குடியேறிய சிங்களவர்களிடமிருந்து பாதுகாத்து தருமாறு தாம் மேற்கொள்ளும் போராட்டத்திற்கு தீவினை வழங்குவதற்கு மேலும் 3 மாதங்கள் அரசு தரப்பு அவகாசம் கோருவதாக பண்ணையாளர்கள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். அதேவேளை போலீசாரும் ஆக்கிரமிப்பாளர்களும் தம்மை மிரட்டுவதாகவும் அவர்கள் போலீஸ் அத்தியர்ச்சகரிடம் முறைப்பாடு செய்துள்ளனர்.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: 6:37 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள்.
1: இணைந்திருக்கும் நேர் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
2: வணக்கம் சுரேகா. வணக்கம் அபர்ணா, நான் கோவிலம் பேசுறேன்.
0: வணக்கம் கோகுலன், எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நல்ல வணக்கம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: எனக்கு சுவர்ணலதா பாண்ட மாலை இல்லாரோ அந்த பாட்டு.
0: எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி கோகுலன்.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். பாடலுக்கு முன்னதாக லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
3: பிக்கரிங்கில் உங்களுக்கான ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸ் ஒன்றினை $699,000 சிங்கிள் கிராஷ் ரீடாச் வீட்டினை $839,000 பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு லக்ஷன் கந்தசாமியால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் 130,000 சிறையில் HST வேற்றினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு கட்டுப்படியான விலையில் உங்களுக்கான ஒரு இல்லத்தினையோ முதலீட்டினையோ சொந்தமாக கொள்ள முடியும். எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ்கள் பேக்யார்டினை கொண்டிருக்கின்ற டவுன் கோஸ்களாகவே காணப்படுகின்றன. $699,000 இருந்து இதனை சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு. அதே வேளையில் டபுள் கராட்சினை கொண்டிருக்கின்ற டவுன் கோஸ்களை கூட நீங்கள் இந்த கட்டமானத்தில் பெற்றுக்கொள்ளலாம். டீடாச் வீடுகள், சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை $839,000 டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை $939,000 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மேலதிக விவரங்களுக்கு லக்ஷன் கந்தசாமியை தொடர்பு கொள்ள முடியும். 416-888-8044. குறிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு வீடுகளை வாங்க எண்ணுகின்ற பெற்றோர் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஒரு சிறந்த இல்லத்தினை நீங்கள் $699,000 இருந்து இவ்வாறு பிக்கவிங்கில் சொந்தமாக கொள்ள முடியும். பேக்யார்டுடன் கூடிய எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத டவுன் ஹவுஸ்களாக இந்த டவுன் ஹவுஸ்கள் காணப்படுகின்றன. 4 கார்களை பார்க் பண்ணக்கூடிய டபுள் கராஜ் டவுன் ஹவுஸ்களை நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக் கொள்ள முடியும். டீடாச் வீடுகள், சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகள் $839,000, டபுள் கராஜ் டீடாச் வீடுகள் $939,000. அது மட்டுமல்லாமல் 2132 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை கூட $968,000 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 2500, 2800, 3000, 3300 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெறுவதோடு 40-foot லாட் டிசைனினை கொண்டிருக்கின்ற டபுள் கராஜ் டீடாச் வீடுகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த டீடாச் வீடுகளை பொறுத்தவரையில் செப்பரேட் பேஸ்மெண்ட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன், ரிவீல் லெஃப்ட்டுக்கான ஆப்ஷன், போக்கோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன், ஃபினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன், மெயின் ஃப்ளோரில் 10-foot சீலிங்கான ஆப்ஷன் ஆகியனவும் கிடைக்கப்படுகின்றன. கிச்சனில் கிரானைட் கவுண்டர் டாப் வழங்கப்படுகின்றது. 2027 அல்லது 2028 நீங்கள் க்ளோசிங்கினை பெற்றுக்கொள்ள முடியும். விவரங்களுக்கு லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. பிக்கரிங்கில் உங்களுக்கான புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ், எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத அதே வழியில் பேக்யார்டினை கொண்டிருக்கின்ற டவுன் கோஸ்களை நீங்கள் $699,000 சமமாக கொள்ள முடியும். சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகளை $839,000, டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளை $939,000 சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு. HST ரீபேட் இந்த விலைகளில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அடையுங்கள் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044.
0: நேரம் 6:41.
1: எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் வழங்கும் மெகா கிளியரன்ஸ் சேல். $1,450 விற்கப்படும் மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா $600 மட்டுமே. $2,000 வரையில் விற்கப்படும் டைனிங் செட்ஸ் $800 மட்டுமே. $500 விற்கப்படும் டபுள் சைஸ் பெட் $100 மட்டுமே. இன்னும் ஏராளமான சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலுமாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. 80 ஃபின்ஸ்ட்ரீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்ட்ரீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: நேரம் 6:47.
1: காஃபி டபுள் டபுளில் தொடர்வது சேவியா இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் வழங்குகின்ற தகவல்கள்.
2: சேவியா இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் நிறுவனம் ஊடாக ஜிஎஸ் புளோடாவில் இப்பொழுது உங்களுக்கான பல பிசினஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை விளக்கி கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றிய விவரங்கள் நாங்கள் மீண்டும் அறிந்து கொள்ள போகின்றோம்.
3: வணக்கம். இப்பொழுது சேவியா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்படி உங்களோட ஜிஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரோட் மேப் பண்ணி சொல்லிச்சுனால், உங்களுக்கு வந்து புளோரிடா வந்து எல்லாருக்கும் தெரியும் ஒரு சன்ஷைன் ஸ்டேட், அதாவது வந்து 365 days சன்ஷைனும் மற்ற அந்த ஸ்டேட் வந்து ஆல்மோஸ்ட் எங்களுடைய பெக்கோமுடைய நேச்சர்ஸ் கரெக்டாக மரங்கள் அடுக்கலாம், அல்லது மாமரமாக இருக்கலாம், தென்னமரமாக இருக்கலாம், அல்லது அங்குள்ள வெதராக இருக்கலாம், எல்லாமே பெஸ்ட். அதை தாண்டி எக்கனமி வைஸ் வந்து இட்ஸ் எ வெரி ஸ்ட்ராங் எக்கனமி, சரியான வந்து ஒரு என்ன சொல்றது, பாப்புலேஷன் இஸ் வெரி ஹை அண்ட் ஹை டிமாண்ட் ஃபார் அ பிஸ்னஸ் உள்ள ஒரு இடம். அப்படியே அந்த இடத்துல வந்து என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னால், சேவியா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்போ நாங்கள் வந்து இப்போ எங்களுக்கு நீங்கள் எந்த விதமாக இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் செய்யலை, அங்கே பொட்டென்ஷியலாக இருக்கிற பிஸ்னஸை வந்து நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வந்து அதுகளை வந்து உங்களுக்கு வந்து பெட்டி கொடுக்குறோம். அப்படின்னு பார்த்தா இப்போ எங்களுக்கு வந்து ஆர்வி பார்க், அதாவது வந்து பிஸ்னஸ் மட்டும் ரெண்டல் ஹாபிட்டாஜ், அதாவது ஹோட்டல்ஸ் அது வீடுகளில் ரூம் எடுத்து அங்கே வர டூரிஸ்ட்டுக்கு ஹாபிட்டாஜ் ரெண்டல் ஹாபிட்டாஜ் பிஸ்னஸ். அதே போல் வந்து அங்கே ஸ்விம்மிங் பூல் மெயின்டெனன்ஸ் பிஸ்னஸ், கிளீனிங் பிஸ்னஸ், ஹெல்த் கேர் பிஸ்னஸ், மற்ற லிக்கர் ஸ்டோர் வந்து பலவிதமான பிஸ்னஸ், டேர்ன் கீ பிஸ்னஸ், இது எந்த விதமான பிஸ்னஸும் நாங்கள் கலைக்கிற பிஸ்னஸ் வந்து நீங்கள் போய் டெவலப் பண்ணும் பிஸ்னஸ் இல்லை, அதாவது போய் நீங்கள் முதல் நாளிலிருந்து அந்த பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ணக்கூடியதாகும். கடந்த 2-10 வருடங்களுக்கு மேலாக அந்த பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ணி ஃபைனான்சியல்ஸ் எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது, அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் அவங்களோட பேங்க்கில் எல்லாம் செக் பண்ணி தான் நாங்கள் அந்த அந்த கம்பெனிக்குரிய ப்ரொசஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய சூழல் இருக்கு. அதாவது உங்களுடைய டேர்ன் கீ ஆப்ரேஷனோட அந்த அந்த விசாக்களை பெறுவது மட்டுமன்றி எப்படி நீங்கள் அந்த யூஎஸ்ல விசா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த கம்பெனி எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம், அதுக்கான டேக்ஸ் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம், பட் அது போர்டர் டேக்ஸ் கனடியன் யூஎஸ் டேக்ஸ் வந்து எப்படி செய்யலாம், பட் உங்களுக்கான விசாக்களை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும். விசாண்டு நான் கதைக்கும் பொழுது வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் விசா இருக்கு, விசா இல்லாமல் நீங்கள் இங்கே இருந்து கொண்டு வெர்ச்சுவலாக கனடியனாகவும் ரன் பண்ணலாம், கம்பெனி ஓப்பன் பண்ணி அங்கே பேங்க் அக்கௌண்ட்லும் ஓப்பன் பண்ணி. ஆனால் அப்படி பிஸ்னஸுக்கு நீங்கள் செய்யும்போது நீங்கள் எப்படி தொடங்கலாம் என்பதை மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை குறித்துக் கொள்ளுங்கள். 416-580-6591 416-580-6591 என்ற இலக்கத்துக்கு அடைங்க. இந்த விசா கன்சல்டேஷன் வந்து இப்போ நீங்கள் எங்களை கன்சல்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு அங்கே இருக்கிற லாயர்ஸ் ஊடாக வந்து யூஎஸில் வந்து வெல் ரெகனைஸ்ட் லாயர்ஸ், இப்போ நியூயார்க் டைம்ஸ், ஃபோர்ப்ஸ் போன்ற மேகசீனில் வந்து ரெகனைஸ் பண்ணப்பட்ட லாயர்ஸ் அவையில் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவீங்க, எப்படி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரது, எப்படி கூட அந்த விசாக்களை பெற்றுக்கொள்ளுவது, மற்றும் உங்களுக்கு விசா கிடைச்சால் உங்களுடைய ஒய்ஃபோ மெட்டாக்களுக்கு வந்து டிபெண்டன்ட் விசா கிடைச்சால் அவையில் ஒர்க் பண்ணலாம், கிட்ஸுக்கு கிடைச்சால் அவையில் அங்கே ஹை ஸ்கூல் அங்கே முடிச்சுனா அவளுக்கு அங்கே ஸ்டேட் யூனிவர்சிட்டி குறைந்த அட்மிஷன் ஃபீயோட வந்து உங்களுக்கான யூனிவர்சிட்டி அட்மிஷனும் கிடைக்கும். இப்படி பல பெனிஃபிட்டை கொண்டு முதல் நாளே பணம் சம்பாதிக்கக்கூடிய இதாக இருக்கும். நீங்கள் பிஸ்னஸ் டெவலப் பண்ண போறீங்க, பிஸ்னஸ் ரன் பண்ணத்தான் போறீங்க, அலையுங்கள். 416-580-6591 நீங்கள் பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கிறாளா இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது பிஸ்னஸில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டி சில சில இங்கே இருந்து கொண்டு வெர்ச்சுவலி நீங்கள் எப்படி அந்த பிஸ்னஸை மேனேஜ் பண்ணக்கூடிய பிஸ்னஸும் இருக்கும். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-580-6591 நன்றி.
1: நேரம் 6:50.
0: இத்திரும் நாங்களும் காஃபி டபுள் டபுளை நிறைவு செய்து கொள்ளலாம். தொடர்ந்தும் திங்கட்கிழமை இதே போலவே 5 முதல் 7 வரைக்குமே உங்களது விருப்ப பாடலை நீங்கள் காஃபி டபுள் டபுளில் கேட்டு மகிழலாம்.
1: தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு அபர்ணா விடைபெற்று செல்வது
0: சுரேகா ரூபன்,
1: லாவண்யா. இனிமையான வணக்கம் நேர்களே.
0: வணக்கம் நேர்களே.

0: found over the years.
1: East FM 102.7
2: VG Productions விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லாய் லாய் ரஞ்சன் ஆலப்ராஜு ராகு நம்பியா இவர்களுடன் மாளவிகா சுந்தர் வேல் முருகன் பூஜா வெங்கட் ஆகியோருடன் கெனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள் மக்கா லாய் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜி ப்ரொடக்ஷன்ஸ் .ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள் எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் East FM 102.7
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார் பில்டிங் ஓனர்ஸ் கமர்ஷியல் லைபிலிட்டிஸ் ரெஸ்டாரன்ட்ஸ் ரீட்டைல் ஸ்டோர்ஸ் ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ் கான்ட்ராக்டர்ஸ் ஆட்டோ கராஜ் ஃபிளீட் இன்சூரன்ஸ் ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476 நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்
4: ராமன் ஹோம் கம்ஃபர்ட் உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம் ஸ்பெஷல் ஆஃபர் லினக்ஸ் கேரியர் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச்சிறந்த விலைகளில் எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும் டேங்லஸ் வாடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் 416-332-2989 Some conditions may apply.
5: KM Business Solutions Food Handler Certificate Smart Serve PTC Licenses Business Licenses Accounting Tax Payroll and HST Filing Citizenship PR Work Permit மற்றும் Sri Lankan Dual Citizenship பெற உதவுதல் All types of sponsorships எதுவானாலும் அழையுங்கள் KM Business Solutions 6472221775 இவை மட்டுமல்ல Residential and Commercial Mortgage க்கும் KM Business Solutions 6475221775 kmbusiness.ca
6: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்
7: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோ லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன் ரியல் எஸ்டேட் வில்சன் எஸ்டேட் சிவில் எஜுகேஷன் பேங்க்ரப்சி பர்சனல் இன்ஜுரி பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோ லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர் சரண்யா சிவனேசன் 6477083440
8: பாஸ்கரன் கந்தையா தயாரிப்பில் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டுள்ள ஈழத் திரைப்படம் போராட்டம் அக்டோபர் 2 வெள்ளிக்கிழமை மாலை 7 மணி முதல் யோக் சினிமாவிலும் அக்டோபர் 3 சனிக்கிழமை பிற்பகல் 1 மணி முதல் வுட்சைட் சினிமாவிலும் காண்பிக்கப்படுகின்றது டிக்கெட் $20 முதல் இவெண்ட் பிரைட் .ca-வில் டிக்கெட்டுகளை பெறலாம் அல்லது அலையுங்கள் 289-981-1874
4: உங்கள் சகலவிதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா
9: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்றுத் தருகின்றார் கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோர்கேஜ் பெற முடியும்
4: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்றுத் தருகின்றார்
9: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்டாக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றித் தருகின்றார்
4: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா கமர்ஸ் வெஞ்சர்ஸ் 416-457-0651 conditions apply
10: ABS Mr. P Singaraj வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார் ABS Mr. P Singaraj தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார் ABS Mr. P Singaraj பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P Singaraj
11: வாகன விபத்து ஏற்படக்கூடாது ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு
12: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443
13: நகைகளை அடகு வைக்கணுமா வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா தாமோர் இருக்க பயமேன் 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை மிக குறைந்த வட்டி உடனடி பணம் பாதுகாப்பான நகை அடவு சேவை கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில் எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள் மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள் 7599 95 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
14: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
15: அது சரி.
14: உங்களுக்கு Audi 2026 A3 கார்.
15: என்னது?
14: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
16: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சமீப திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
17: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீஸ் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.

0: அறிவு மாதிரி கொட்டுமே.
1: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அட என்னதான் நடக்குது. சரி.

0: கேட்டு பாருங்க, 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
1: மாப்ள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டுமில்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
2: நம்ம என்ன கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
3: நன்றி லாவண்யா, நன்றி சுரேகா. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்பொழுது முதல் 9 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மில் நம்ம ஊர் நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழலாம். இன்று வெள்ளிக்கிழமை நம்ம ஊர் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நிகழ்ச்சியின் முதலாவது மணித்தியாலத்தில் தங்கத்தமிழ் வார்த்தை பகுதி, அதேபோன்று நல்லதாய் 4 விஷயமும், பின்னர் முதன்மை 3 பகுதியும் காத்திருக்கின்றது. அதேபோன்று 2வது மணித்தியாலத்தில் 8 மணிக்கு போவோமா ஊர்கோளம் போட்டி நிகழ்ச்சி உங்களுக்காக 2 ஊர்களும் காத்திருக்கின்றன. சுடச்சுட நாங்களும் அந்த 2 ஊர்களோடும் விளையாடப் போகின்றோம். ஆகவே நீங்களும் தயாராக இருங்க. அந்த 2 ஊர்களை நாங்கள் 8 மணிக்கு உங்களுக்காக அறிய தருவோம். தொடர்ந்து ஈஸ்ட் எஃப்எம் மோடு 9 மணி வரை நீங்கள் இணைந்திருக்கலாம். கலகலப்பான சுவாரஸ்யம் நிறைந்த நிகழ்ச்சியாக இன்று நம்ம ஊர் நிகழ்ச்சி உங்களுக்காக வரப்போகின்றது. இப்பொழுது டொரண்டோவினுடைய காலநிலையை ஒருமுறை பார்த்துவிடலாம். டொரண்டோவில் தற்பொழுது 17 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. உடல்நிலையை பொறுத்தவரை 17 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 6% அதிகரிக்கப் போகின்றது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளை கேட்பதற்கு இணையத்தில் eastfm.ca வழியாக உலகின் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் கேட்கலாம். மொபைல் போனில் ஆப்பை இலவசமாக டவுன்லோட் செய்து இந்நேரமும் நீங்கள் கேட்கலாம். சமூக வலைதளங்களில் எங்களுடைய வீடியோக்களை பார்வையிடுவதற்கு ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்னும் பக்கத்தை பார்வையிடலாம். யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212. மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com. நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க ஒழிக்கின்றது அலைப்பாயுதே திரைப்பட பாடல்.

நேரம் 7:10 கேட்டுக்கொண்டிருப்பதை நாங்கள் தங்க தமிழ் வார்த்தை பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். இன்றைய நாள் தங்க தமிழ் வார்த்தை பகுதியில் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற அந்த அழகிய தமிழ் சொல் என்ன அப்படி என்று கேட்டால் நிரல். நிரல் அப்படி என்பதற்கான பொருள் என்ன என்று கேட்டீங்கன்னா விரைவாக, சடார் என கனப்பொழுதில் அப்படி என்று பொருள்படுமா. இதனுடைய விளக்கத்தை பார்த்தால் எதிர்பாராத விதமாக ஒரு செயல் மிக விரைவாக அல்லது சடார் என நடப்பதை குறிக்கும் ஒரு குறிப்பு சொல்லாக இது பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது அகநானூறு என்கின்ற புத்தகத்தில். அந்த அகநானூறு என்கின்ற புத்தகத்தில் வருகின்ற பாடல் வரி மற்றும் சூழலை பொறுத்தவரை நிறேரென வந்தனன் தேர் அப்படி என்று ஆரம்பிக்கின்ற வரியாகத்தான் இருக்கிறது. ஆகவே இன்றைய நாள் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற அந்த அழகிய தமிழ் சொல் நிறேரென்.

0: பாடல்களில் பழைய நினைவுகள், பேச்சுக்களில் புதிய சந்தோஷங்கள், அதுதான் நம்ம ஊரின் நிகழ்ச்சி. எஃப்எம் 102.7 அலைவரிசையில் இரவு 9 மணி வரை நம்ம ஊரின் நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழலாம். முகூர்த்தம் ஜுவல்ஸ் வழங்கும் 5th anniversary special offers. செப்டம்பர் 30 முதல் அக்டோபர் 4 வரை உங்கள் நகை கொள்வனவுகளுக்கு செய்குலி இல்லை, சேதாரம் இல்லை. 24 கரட் தங்கத்தின் விலையை மட்டும் செலுத்தே நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். 4 கிராமுக்கு மேற்பட்ட நகை தெரிவுகளுக்கு மட்டுமே இந்த விசேட சலுகை. முகூர்த்தம் ஜோஸ் மெஜஸ்டிக் சிட்டி மாலில், 2900 மார்க்கம் ரோட், யூனிட் A30 ஸ்கார்ப்ரோ. மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம் 416-321-7555.
1: வெற்றி நடை போடும் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் ஜே கே ஆர் சலோன். தொடர்புகளுக்கு ரூபன் 6947293589358999.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
3: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணிய கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்ப்ரோ.
4: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 2892758795. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 2892758795. You are in good hands with Allstate.
5: Leica Production, Subhash Karan, Pirimiyodu Vazhangum, Sigma Thirippadam. October 2-ஆம் திகதி முதல் உலகமெங்கும் வெளியாகிறது. கனடாவில் டொரோண்டோவில் யோக் சினிமாவில் October 1-ஆம் திகதி வியாழக்கிழமை 20 மணிக்கு முதல் காட்சியுடன் ஆரம்பமாகிறது. எழுத்து இயக்கம் Jason Sanjay.
6: Sigma's an action adventure film.
7: Appa, bye marba, solidba.
6: Filled with lot of new fresh elements.
8: Inga soodum bodhiyum or coin oda rendu pakkam varu.
6: Like heist, treasure hunt.
9: Inoru kodi.
10: What a wow. Inda radio la morning time la pesuvaangale. Archisan thana neenga.
5: Ungal peeradarvudan official radio partner East FM 102.7.
11: ஆடியன்ஸ் என்ன தேவையோ அது பண்ணு.
5: சிக்மா
12: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் FM.

0: உங்களுக்கு பிடிக்காத அல்லது உங்களிடம் விலகி நிற்கின்ற ஒருவரை உங்கள் நண்பராக மாற்ற விரும்பினால் அவரிடம் ஒரு சிறிய உதவியை நீங்கள் கேளுங்கள். இதனை உளவியல் பென் பிராங்க்ளின் எஃபெக்ட் அப்படி என்று அழைப்பார்களாம். பொதுவாக நாம் விரும்பும் நபர்களுக்குத்தான் உதவி செய்வோம் என்று நாங்கள் நினைப்போம். ஆனால் மூளையின் தர்க்கம் தலைகீழாக இயங்குகின்றது. ஒருவருக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது உங்கள் மூளை, நாம் இவருக்கு உதவி செய்கிறோம் என்றால் இவரை நமக்கு நிச்சயமாக பிடித்திருக்க வேண்டும் என்ற அறிவாற்றல் முரண்பாட்டு தீர்வை உருவாக்கும். ஒருவரிடம் உங்கள் பேனாவை தர முடியுமா அல்லது இந்த ஒரு விஷயத்தில் உங்கள் யோசனை தேவை என சிறிய உதவி கேட்கும் பொழுது அவருடைய மூளை உங்கள் மீதான எதிர்மறை பார்வையை மாற்றி நேர்மறையான ஈர்ப்பை வளர்த்துக் கொள்ளுகின்றதாம். ஆகவே உங்களுக்கு பிடிக்காத அல்லது உங்களிடம் விலகி நிற்கின்ற ஒருவரை உங்கள் நண்பராக மாற்ற விரும்பினால் அவரிடம் ஒரு சிறிய உதவியை கேட்டு பாருங்கள். இதுதான் இன்றைய நாள் நாங்கள் நல்லதாய் நாலு விஷயம் பகுதியில் உங்களோட பயந்து கொண்ட விடயமாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் ஸ்டேவியா இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் வழங்குகின்ற தகவல்களையும் நாங்கள் கேட்டு பார்க்க போகின்றோம்.
1: ஸ்டேவியா இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் நிறுவனம் ஊடாக ஜூஎஸ் புளோரிடாவிலே இப்போது பல பிசினஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்குகின்றார்கள். குறிப்பாக ஜூஎஸ் புளோரிடாவிலே நீங்கள் ஒரு டேர்ம் கீ பிசினஸாக, அதாவது ஆர்வி பார்க்க இருக்கலாம் அல்லது லிக்கர் ஸ்டோர் லைசன்ஸ், ஹெல்த் கேர் பிசினஸ், கிளீனிங் பிசினஸ், பில்டிங் மெயின்டெனன்ஸ் போன்ற பல விதமான பிசினஸ்களை நீங்கள் கனடாவில் இருந்தபடியே நீங்கள் முதலீடு செய்து அங்கே ரன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் பெற்றுத் தருகின்றார்கள் ஸ்டேவியா இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த பிசினஸை நீங்கள் எவ்வாறு மேற்கொள்வது, எப்படி அதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வது என்பது குறித்த முழுமையான ஆதரவு உதவிகளையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நேரடியாக அழைக்கின்ற பொழுது நீங்கள் இது பற்றிய முழுமையான விவரங்களை அறிந்து கொள்ளலாம். 416-580-6591 416-580-6591 க்கு நீங்கள் அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். மாதாந்தம் $10,000

என்பதும் குறிப்பிடத்தக்கது. இஸ்டேவியா இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் நிறுவனம் எவ்வாறு ஒரு பிசினஸினை புளோரிடாவிலே ஆரம்பிப்பது, அதுக்கு எவ்வாறு முதலிடுவது, எவ்வாறு அந்த பிசினஸை கொண்டு நடத்துவது, அந்த பிசினஸில் இருந்து எவ்வாறு அப்கிரேட் செய்வது என ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தங்களுடைய உங்களுடன் பயணித்து அந்த பிசினஸை மேம்படுத்துவதற்கான ஒரு மேம்படுத்தவும் தயாராக இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே நேரடியாக அழைத்து இந்த ஸ்டேவியா இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் ஊடாக நீங்கள் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். உங்களுக்கு புளோரிடாவில் ஒரு பிசினஸை கனடாவில் இருந்தபடியே நீங்கள் ஆரம்பித்து ரன் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு தான் இப்பொழுது வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். 416-580-6591 நீங்கள் அழைக்கலாம். அழைக்கின்ற பொழுதும் குறிப்பாக விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். புளோரிடாவில் நீங்கள், அதாவது எங்கள் தாயகம் போல் உள்ள புளோரிடாவிலே நீங்கள் மூவ் பண்ணி அங்கிருந்து கூட நீங்கள் பிசினஸ் நடத்தக்கூடிய வாய்ப்பு தருகிற பல ஆண்டு காலமாக வருமானம் தரக்கூடிய டேர்ம்கி பிசினஸை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே முதல் மாதத்திலேயே உங்களுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடியதாக இருக்கும். ஆகவே இது புதிதான பிசினஸ் இல்லை, அங்கு ஏற்கனவே பல ஆண்டுகள் ரன் பண்ணி கொண்டிருக்க பிசினஸ் தான் உங்களுக்கு பெற்றுத்தர போகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே இது பற்றிய விவரங்களை கூட நேரடியாக அழைக்கலாம். இப்பொழுது ஜிஎஸ் புளோரிடாவிலே நீங்கள் ஒரு பிசினஸ் அதாவது டேர்ம்கி பிசினஸாக ஹெல்த் பிசினஸ், கிளீனிங் பிசினஸ், பில்டிங் மெயின்டெனன்ஸ், ரெண்டல், அத்துடன் ஆர்வி பார்க், லிக்கர் ஸ்டோர் லைசன்ஸ் சொல்லி பல பிசினஸ்களை உங்களுக்கு பெற்றுத்தர காத்திருக்கின்றார்கள் ஆர்வி இஸ்டேவி இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது பற்றிய முழுமையான விவரங்களை நேரடியாக அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். 416-580-6591 416-580-6591

0: தமிழ் செய்திகள்.
1: கனடாவின் பொருட்களை வாங்குவதும் அமெரிக்க பொருட்களை தவிர்ப்பதுமான கனேடிய மக்களின் நிலைப்பாடு வர்த்தக போர் ஆரம்பித்து 19 மாதங்கள் கடந்த நிலையிலும் வலிமை குறையாமல் இருப்பதாக அபகஸ் டாட்டா ஆய்வுத் தரவுகள் தெரிவித்துள்ளன. 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முதன்முறையாக கனடா மீது வரிகளை விதித்தபொழுது கிட்டத்தட்ட 14 கனேடிய மக்கள் அமெரிக்க பொருட்களை புறக்கணிக்கும் நிலைப்பாட்டை வெளியிட்டிருந்தனர். தற்போது மேற்கண்ட புதிய ஆய்வுகளிலும் இந்த எண்ணிக்கை மாற்றமின்றி நீடிக்கின்றமை அவதானிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் இடம்பெறவுள்ள மதுராந்தகம் தொகுதியில் முதலமைச்சர் விஜய் சாலை வலம் செய்து பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளார். அதேவேளை இன்னுமொரு தொகுதியான தாராபுரத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தமிழக வெற்றிக்கழகம் ஒரு கொள்ளை கும்பல் என்றும் தமிழ்நாட்டை நாசமாக்குவதே அந்த கும்பலின் நோக்கம் எனவும் விமர்சித்துள்ளார். விஜயின் 4 மாத ஆட்சியிலேயே தமிழ்நாடு நாசமாகிவிட்டதாக மக்கள் புலம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மு க ஸ்டாலின் தோல்வி பதட்டத்தில் இருப்பதாக தவேக தெரிவித்துள்ளது. மறுபுறத்தில் தாராபுரத்தில் தமது பிரச்சாரத்தை போலீசார் தடுப்பதாக குற்றம் சாட்டி நாம் தமிழர் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கையில் யாழ் நல்லூரில் தியாகி திலீபனின் சிலை அகற்றப்பட்டமையை கண்டித்தும் அச்சிலையை மீண்டும் அதே இடத்தில் வைக்குமாறு வலியுறுத்தியும் 3 நாட்களாக இடம்பெற்ற தொடர் போராட்டம் இன்றுடன் நிறைவுக்கு வந்துள்ளது. மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகளுக்கான மகஜர் வாசிக்கப்பட்டு ஐக்கிய நாடுகள் சபையின் யாழ் அலுவலகத்திற்கு பேரணியாக சென்று மகஜர் கையளிக்கப்பட்டது.
0: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: Ajax Mitsubishi-யில் இப்போது the sale to remember. No charge 10 year அல்லது 160,000 kilometer extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the sale to remember. தமிழில் பேச அகமத் தம்சேன்
2: 3780060020 அங்கதான் விரும்பி போவினம் கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்
3: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vedial, Mechanical Middlefield Dikumidayal, Ingu Matume, Dr. Pavithra Nandishwarar, Serviye Valangahira, 416-299-1020.
4: Amudhe Tamilhe Alagiya Muliye Enadoyiri
5: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும் உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள் ஆய்வாளர்கள் கல்வியலாளர்கள் தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு மரபு ஆய்வு புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 தேதி காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 நாட்கள் மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம் 3 நாட்கள் மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம் மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்
1: உங்களுக்கு மோர்கேஜ் தேவையா ஃபர்ஸ்ட் மோர்கேஜ் செகண்ட் மோர்கேஜ் பிரைவேட் மோர்கேஜ் அல்லது பி மோர்கேஜ் எதுவானாலும் தொடர்பு கொள்ளுங்கள் கணேஷ் பாலச்சந்திரன் 416-834-5482 உங்கள் அவசர பிரைவேட் மோர்கேஜ் பி மோர்கேஜ் எதுவானாலும் பேங்கிற்கு மாற்ற வாய்ப்புள்ளது விவரங்களுக்கு அழையுங்கள் கணேஷ் பாலச்சந்திரன் 416-834-5482 லைசன்ஸ் நம்பர் 13751 மோர்கேஜ் அப்ரூவல் லெண்ட விதிமுறைகள் மற்றும் தகுதிகளுக்கு உட்பட்டது
6: செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா செக்யூரிட்டி கிளாஸ் டோர் பிலிம்ஸ் டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ் அலாரம் சிஸ்டம் கலர் நைட் விஷன் 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி கேம்சானிக்ஸ் 18 அனுபவம் கொண்ட நிறுவனம் ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா 647-302-5748 camsonics.com
0: ஏழு நாட்களும் இல்லையில்லா உற்சாகம் 102.7 East FM

0: நேரம் இரவு 7:48 நிமிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இஸ்டெஃபமின் நம்ம ஊர் ஈவினிங் வெள்ளி மாலை 1000 நினைவுகள் ஒரே நிகழ்ச்சி. நம்ம ஊர் ஈவினிங் இஸ்டெஃபம் 102.7 அலைவரிசையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இந்த நேரத்தில் நாங்கள் முதன்மை 3க்குள் செல்ல போன்றோம். முதன்மை 3 முக்கியமான 3 செய்திகளை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளிருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவதாக கனேடிய செய்தி ஒன்று இருக்கின்றது. கனேடிய விண்வெளி வீரர் ஜாஷ்வா குட்ரிக் வெற்றிகரமாக சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைந்திருக்கின்றாராம். நாசா வணிக ரீதியிலான விண்கல திட்டத்தின் கீழ் விண்வெளிக்கு சென்ற முதலாவது கனேடியர் என்ற பெருமையை 44 வயதான இவர் பெற்றிருக்கின்றார். கனடாவின் விண்வெளி துறையில் ஒரு புதிய வரலாற்று மைல்கல்லாக இந்த தருணம் இப்பொழுது நோக்கப்படுகின்றது. ஜோஷுவா குட்ரிக் பயணித்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் க்ரூ 13 விண்கலம் 8 மணி நேரத்திற்கு குறைவான நேரத்தில் விண்வெளி நிலையத்தை அடைந்து புதிய உலக சாதனையையும் படைத்திருக்கின்றது. விண்வெளி பயண நிபுணரான ஜாஷுவாவுடன் மேலும் 2 நாசா விண்வெளி வீரர்கள் இணைந்து இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். விண்வெளி நிலையத்திற்கு சென்றடைந்த இவர்களை அங்கு ஏற்கனவே தங்கியிருக்கும் 7 விண்வெளி வீரர்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்றிருக்கின்றார்கள். இவர்கள் அடுத்த 6 மாதங்களுக்கு அங்கேயே தங்கி பல்வேறு அதிநவீன அறிவியல் சோதனைகள், விண்வெளி நிலைய பராமரிப்பு பணிகளில் ஈடுபட இருக்கின்றார்கள். உலக அரங்கில் கனடாவின் விண்வெளி பிரதிநிதித்துவத்தை மீண்டும் நிலைநிறுத்தியுள்ளது பெருமையாக இருக்கின்றது என விண்வெளி நிலையத்தை அடைந்த பின் நாசா நேரடி ஒளிபரப்பில் பேசிய ஜாஷுவா தெரிவித்திருக்கின்றார். அதேபோன்று இன்னொரு செய்தி இருக்கின்றது. அமெரிக்க வரலாற்றிலேயே மிக மோசமான ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் என ஈரானின் உயரிய தேசிய பாதுகாப்பு அமைப்பு இப்பொழுது விமர்சித்திருக்கின்றது. ஈரானின் அணுசக்தி திட்டங்களின் எதிராக அமெரிக்கா தொடங்கிய போரானது ஹோர்முஸ் நீரிணையை கைப்பற்றும் நோக்கத்தில் திரும்பியிருக்கின்றது. இருப்பினும் ஹோர்முஸ் நீரிணை முழுவதுமாக தங்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பதாக ஈரானின் புரட்சிகர காவல்படை இன்றைய நாள் அறிவித்திருக்கின்றது. இந்த நிலையில் அமெரிக்க வரலாற்றிலேயே மிகவும் மோசமான அதிபர் டொனால்டு டிரம்ப் என குறிப்பிட்டு ஈரானின் உயரிய தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் செயலர் மொஹ்சன் ரஸாய் விமர்சித்திருக்கின்றார். இது பற்றி அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படியென்றால், அமெரிக்க வரலாற்றிலேயே மிக மோசமான அதிபர் தொடர்ந்து தோல்வியடைந்த பிறகும் பேசிக்கொண்டே இருக்கின்றார். இப்போது அவர் கூறுபவை அவரது கற்பனைகளை மிஞ்சிவிட்டன. நீங்கள் உங்களின் கற்பனையில் நாள்தோறும் வெற்றி பெறலாம், ஆனால் யதார்த்தம் என்பது ஈரானால், அதன் மக்கள், வீரர்கள் மற்றும் ஏவுகணைகளால் வடிவமைக்கப்படுகின்றது என தெரிவித்திருக்கின்றாராம். முன்னதாக ஈரானின் விவகாரம் மிக விரைவாக முடிவுக்கு கொண்டுவரப்படும் எனவும், இந்த போரில் அமெரிக்கா வெற்றி பெறும் எனவும் அதிபர் டொனால்டு டிரம்ப் நேற்று கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதேபோன்று ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரம் மற்றும் விக்டோரியா மாநிலத்தின் பல பகுதிகளில் 4.8 மேக்னியூட் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அந்த நாட்டு நேரப்படி அதிகாலை 2 மணியளவில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியிருப்பதாக ஜியோ சயின்ஸ் ஆஸ்திரேலியா என கூறப்படும் ஆஸ்திரேலிய புவியியல் ஆய்வு நிலையம் தெரிவித்திருக்கின்றது. இந்த நிலநடுக்கத்தினால் வீடுகளும் கட்டிடங்களும் அதிர்வுகளுக்குள்ளான போதிலும் இதுவரை எந்தவித சேதங்களும் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுவரை முதன்மை 3 நீங்கள் கேட்டீர்கள். கேட்டுக்கொண்டிருப்பது இஸ்டெஃபமின் நம்ம ஊர் ஈவினிங். நேரம் 7:51. இந்த நேரத்தில் ஸ்டேவியா இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் வழங்குகின்ற தகவல்களையும் நாங்கள் கேட்டறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: ஸ்டேவியா இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் நிறுவனம் ஊடாக US புளோரிடாவிலே நீங்கள் இப்போது பல பிசினஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக புளோரிடாவிலே டேர்ம் கீ பிசினஸாக, குறிப்பாக ஹெல்த் கேர் பிசினஸ், கிளீனிங் பிசினஸ், பில்டிங் மெயின்டெனன்ஸ், ரெண்டல், ஆர்வி பார்க், லிக்கர் ஸ்டோர் லைசன்ஸ் சொல்லி பலவிதமான பிசினஸினை கனடாவில் இருந்தபடியே நீங்கள் முதலிட்டு அந்த பிசினஸை ரன் பண்ண முடியும். இதுக்கான வாய்ப்பை தான் இப்பொழுது ஸ்டேவியா இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் வந்து வழங்கிக் கொண்டிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை நேரடியாக அளிக்கின்ற பொழுது நீங்கள் முழுமையான விவரங்களும் இலவச ஆலோசனைகள் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அலையுங்கள் 416-580-6591 நேரடியாக அழைத்து முழுமையான விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். மாதாந்தம் $10,000 இருந்து நீங்கள் வருமானம் தரக்கூடிய பல டேர்ம் கீ பிசினஸை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அத்துடன் உங்களுக்கு க்ரோஸ் போர்டர் அக்கௌண்ட் சகலவிதமான அக்கவுண்டிங் மற்றும் டாக்ஸ் சேவைகளை கூட அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இது பற்றிய விவரங்களை கூட நேரடியாக அழைத்து முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். ஸ்டேவியா இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனம் எவ்வாறு ஒரு பிசினஸினை புளோரிடாவில் ஆரம்பிப்பது, அதற்கு எவ்வாறு முதலிடுவது, எவ்வாறு அந்த பிசினஸை கொண்டு நடத்துவது, அந்த பிசினஸ் எவ்வாறு அப்கிரேட் செய்வது என ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களோடு பயணித்து அந்த பிசினஸினை நடத்துவதற்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக துணைநிலைக்கு நிறுவனம் ஸ்டேவியா இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 416-580-6591 நீங்க அழைத்து இது பற்றிய முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக எங்கள் தாயம்போல் உள்ள புளோடாவிலே நீங்கள் ஒரு மூவ் பண்ணி அங்கிருந்து கூட நீங்கள் பிசினஸை பெற்று நீங்கள் நடத்த முடியும். பல ஆண்டுகாலமாக வருமானம் தரக்கூடிய டேர்ம்கி பிசினஸை தான் உங்களுக்கு பெற்றுத்தர காத்திருக்கிறார்கள். முதல் மாதத்திலே நீங்கள் அதிக வருமானம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது. ஆகவே இந்த டேர்ம்கி பிசினஸை நீங்கள் பெற்றுக்கொள்வது எப்படி, அவ்வாறு அந்த வருமானத்தை பெற்றுக்கொள்வதை பற்றிய விவரங்களை கூட நேரடியாக அளிக்கின்ற பொழுது முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே ஸ்டேவியா இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் வழங்குகின்ற இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். 416-580-6591 க்கு அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். புளோரிடாவிலே இப்பொழுது நீங்கள் பல பிசினஸ்கள் இருக்கின்றன. ஆகவே கனடாவில் இருந்தபடியே நீங்கள் அங்கு முதலிட்டு அங்கேயே நீங்கள் பிசினஸை நீங்கள் கனடா இருந்தபடியே நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் இப்பொழுது ஸ்டேவியா இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் வழங்கிக் கொண்டிருக்கிறது. மேலதிக விவரங்களை நேரடியாக அழைத்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 416-580-6591 416-580-6591

0: station with the
1: best
0: music.
2: It's East FM.
3: It's East FM.
4: Feel the power. Feel the bass. 102.7 FM.
5: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டீஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. 416-535-2323.
6: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன், கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
7: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
6: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
7: பின்ன வளவளண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லாக்மே ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
6: 416-788-2426.
8: மிக நீண்ட காலமாக இயங்கி வரும் PPS குரூப் இங்க் நிறுவனம் விடுக்கும் முக்கிய அறிவித்தல். ஜெனரல் லேபருக்கு உடனடியாக ஆட்கள் தேவை. தகுந்த சம்பளம் வழங்கப்படும். ஒர்க் பெர்மிட் உள்ளவர்கள் மட்டும் உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம் என்பவற்றை info@ppsgroupinc.ca என்ற மின்னஞ்சல் ஊடாக அனுப்பலாம் அல்லது தொலைபேசி ஊடாக அழைத்து பதிவுகளை மேற்கொள்ளலாம். 416-471-4465. PPS குரூப் இங்க், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 9, ஸ்கார்போ. PPS Group Inc.ca.
9: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில். 416-321-7555. முகூர்த்தம் ஜுவல்ஸ், தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
6: பாஸ்கரன் கந்தையா தயாரிப்பில் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டுள்ள ஈழத் திரைப்படம் போராட்டம் அக்டோபர் 2 வெள்ளிக்கிழமை மாலை 7 மணி முதல் யோக் சினிமாவிலும், அக்டோபர் 3 சனிக்கிழமை பிற்பகல் 1 மணி முதல் வுட்சைட் சினிமாவிலும் காண்பிக்கப்படுகின்றது. டிக்கெட் $20 முதல். eventbrite.ca டிக்கெட்டுகளை பெறலாம் அல்லது அழையுங்கள் 289-981-1874.
10: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, kana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit nei. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406. 416-906-5656.
11: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் என் சுரேந்தர் பேசுறேன்.
12: பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே.
11: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்ப